நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 24 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

நேரம் 5:53, 16 நொடிகள். நாளொரு குரல். அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். குறளின் 203 தீவினை அச்சம் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம், தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களை செய்யாமல் இருத்தலை அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர்.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல
3: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
3: கோரி மேடு?
4: தெரியவே தெரியாது சார்.
3: கீழூர், அரியூர், பங்கூர்?
4: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம புதுவை.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: மன்னா மன்னா,
4: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
3: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
4: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
3: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
4: என்ன வழி?
3: இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
3: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
0: தொழில் முனைவோர்கள்,
6: நாடக கலைஞர்கள்,
0: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
6: ஹாய் ஸ்நேகிதியே,
0: FM ரெயின்போ புதுவை 102.8
6: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
6: ஹாய் ஸ்நேகிதியே.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே? நான் தான்
6: வெளியில போக
5: விடிய, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தினமும்
9: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
10: பாட்டு பாடவா?
11: வேணாம் வேணாம்.
10: பாட்டு கேட்கவா?
9: இது ஓகே.
12: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
11: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
9: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
11: மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:01:10. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள் படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோஃபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இதில் உயிரியல் பன்முகத்தன்மை வழங்குபவர் முனைவர் எஸ் சாகுல் அமீத் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சியில் இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதலின் அவசியம் குறித்த மனநல ஆலோசகர் சாலிகிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. அரிப்பு என்றால் அலர்ஜியா, உடல் சொல்லும் எச்சரிக்கையா, விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட்ஸட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. பகல் 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதே, சட்டம் அறிவோம், வாழ்வுரிமை மற்றும் தனிமனித சுதந்திரம் குறித்து புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், உலக லிம்போமா விழிப்புணர்வு தினம் குறித்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன பொது அறுவை சிகிச்சைத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கோவர்தன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரின். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

9:15 இரவு 11 மணி வரை தேன் சிந்திதேவான 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேர்களேயே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுள்ள 8 மணிக்கு காஞ்சி நகர் தந்த பேரறிஞர் மேனால் தமிழ்நாடு முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் என் மலர்விழி அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் நிகழ்ச்சி. சென்னை அஞ்சல் 8:30 தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை,

கே ஸ்ரீவித்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தர்ராமன் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இதற்கான தலைப்பு அனுபவம் கற்றுத்தந்த பாடம். நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:00 சித்திரம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மண்டகப்பட்டு குடவரை கோவில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர் வி விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. இதில் உஷாராஜ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பனிரெண்டு 50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டமறிவும் வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் குறித்து. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆனந்தி. 2:15 என்றும் இணையவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். எம் லலிதா எம் நந்தினி ஆகியோரின் இரு வயலினிசை கேட்கலாம். 4:00 இல்லம் திரைப்பட ஒலிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை சீனிவாசம், வசனம் எம் எஸ் மது, திரைக்கதை இயக்கம் ஐ வி சசி. 5:00 பொன்மாலை பொழுது. இதில் எங்கே என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முடிச்சுத்தோல் நோய் பாதிப்பிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி நிறுவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்களுடன் நேர்முகம் மற்றும் பனை சாகுபடி குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் வஉ சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஐ மணிவண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலே. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை. நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், இது நாம நன்கு அறிந்த ஒரு சொற்றொடர். ஒரு மொழியை பயிலும் போது தொடர் பயிற்சி வந்து முக்கியமானதா இருக்கு. அந்த பயிற்சியின் மூலமாக நம் அகம் வந்து ஒரு மொழியோட 2.5 கலக்குது. அந்த இடத்திலிருந்துதான் நம்ம மொழி பயன்பாட்டை சரளமாக செய்ய முடியும். அதன் பிறகுதான் சிந்தனை வளம் வந்து நமக்கு மிகும். எடுத்துக்காட்டா, நோய்மை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நொந்து போயிட்டேன் ஒரு கடின உழைப்பிற்கு பிறகோ, இல்லை வந்து மனச்சோர்விற்கு பிறகோ.

0: நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்லது நொந்து போயிட்டேன் அப்படின்றது. இந்த நோதல், நொந்து போதல் அப்படின்றதுல இருந்துதான் நொய்மை அப்படின்ற குண சொல் வந்து இருக்கு. இந்த நொய்மை திரிந்து நோய் என்றாகிறது. அப்ப ஒரு நோய், டிசீஸ், ஆங்கிலத்திலையும் பாருங்க, டிஸ் ஈஸ். ஈஸ் அப்படின்றது நம்ம இயல்பாக ஒரு நடுநிலையில் சீர்மையாக இருக்கும் ஒரு நிலை. அதே சிதைந்து போகும் பொழுது அதை டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். மற்றபடி நோய், டிசீஸ் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு ஆபத்து கிடையாது. அது ஒரு இயல்பிலிருந்து திரிந்த நிலை, உடலியலாகவோ உள்ளத்து நிலையிலோ திரிபு நிலை தான் நோய். நோயாளிகளை ஆங்கிலத்துல பேஷண்ட்டுங்கிறோம். அவர் எதையுமே அமைதியா நிதானமா தான் செய்ய முடியும், சத்தமா கத்த முடியாது. சோ மொழிக்கும் நோய்க்கும் உள்ள எடுத்துக்காட்டின் வழியா நான் வேற ஒரு பழக்கத்துக்கு வரேன். சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் போல உடல் உறுதியும் நடைப்பழக்கமும் அப்படின்ற இதையும் அந்த சொற்றொடரோட நாம இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டியது இருக்கு. இந்த நோய்மை, பேஷண்ட், இந்த ஸ்டேட்டஸ் இல்லாம நாம வாழ்றதற்கு நடைப்பழக்கம் வெகுவா உதவுது. காரணம் என்னன்னா, மனிதனுடைய இயல்பிலேயே அவன் பல்லாயிரம் ஆண்டுகளாக நடந்து நடந்து உலகெங்கும் பரவியவன். இன்னைக்கு ஃபாசைல்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதனுடைய ஆதி தாய் வந்து ஆப்பிரிக்கால அந்த மண்டை ஓட்டில் கருப்பின தாய் தான் நமக்கு ஆதி தாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஆப்பிரிக்காவில் பிறந்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் தான் உலகெங்கும் பல்வேறு இனங்களாக, பல்வேறு நாட்டு மக்கள்களாக பரவி இன்னைக்கு நவீன உலகம் வேற ஒரு கலரை வந்து அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா அவன் நடந்துதான் போயிருக்கான். நம்ம புராணங்களில் சொல்வதை போல புஷ்பக விமானமோ இல்ல வந்து பறக்கும் குதிரைகளோ எல்லாம் அப்ப கிடையாது. உலகம் எங்கும் நடந்துதான் போயிருக்கான். அதற்கான சான்றுகளும் நிறைய இருக்கு. இப்ப வந்து மங்கோலிய நிலத்திலிருந்து அப்படியே நீங்க கிழக்கு புறமா போனா நம்மளுடைய நிலப்பகுதி வந்து அமெரிக்காவோட போய் சேர்ந்து இணையும். இரண்டு இனத்தவருடைய ஜெனட்டிக் இதுவும், முகங்களும் எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. இப்ப அதுக்கு இடையில கடல் கோள் வந்து நடுவுல அந்த நிலம் பிரிஞ்சிருச்சு. இப்ப இந்த நடையின் முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் சொல்றேன். உலகெங்கும் நடந்த ஒரு சிற்றினம் நாம, இன்றைக்கு நம் வாழ்க்கை முறை நம் நடை பழக்கத்தை முற்றிலும் அற்றதாக ஆக்கிடுச்சு. நாம அமரும் சிற்றினமா மாறிட்டோம். அது நம்மளுடைய இயல்புக்கு எதிரான ஒண்ணு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, டயபெட்டிஸ், ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ், தூக்க குறைபாடுகள், இது எல்லாமே உருவாகுது. இது எல்லாமே அமர்வின் மூலமாக வாழும் சிற்றினமா நம்ம மாறுறதுல இருக்க பிரச்சனை. இப்ப இதை போக்குவதற்கு உடற்பயிற்சி அவசியமாகுது. நம் மேசை ஒர்க்ல, அந்த டெஸ்க் ஜாப்ல 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய கழுத்தையும் இடுப்பையும் ஸ்ட்ரெச் செய்து கொள்ளலாம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து 100 மீட்டர் நடந்து திரும்பி வந்து அமரலாம். இப்படி செய்வதன் மூலமா நாம் உடலின் இயல்பான செயல்பாட்டை, அதோட ஜெனட்டிக் டெண்டன்சிய நாம தக்க வைத்துக் கொள்கிறோம். அடுத்து இதோட ஒரு பயிற்சி நிலை வந்து போதுமான இதை எய்துமா அப்படின்னா கிடையாது. நம்ம கடுமையான நடை, ஜாகிங்னு சொல்ற மென்னோட்டம் அல்லது ஸ்பிரிண்ட்ஸ், இதையும் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில ஒரு அங்கமா மாத்திக்கணும். இது எல்லாரும் சொல்றதுதான், நான் ஒரு நினைவூட்டாக சொல்கிறேன். சித்திரம் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும், அத்தோட உடல் உறுதியும் நடைப்பழக்கமும்னு சேர்த்துக்கோங்க.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:15. 6 நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:24, 15 எஃப்எம் ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஹாஜி சையத் அலி அவர்கள் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 29 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள். இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோஃபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கருத்தமுத்த பாக்கலான்னு வீட்டுக்கு போனா வீட்டுல இல்ல, கொல்லைக்கு வந்து பார்த்தா இங்கேயும் காணோம். சரி, நம்ம அந்த ஏரிக்கர ஓரமா நம்ம வயலுக்கு போவோம். என்னது, என்ன ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு தெரியலையே.
2: ஒரே வெட்டுதான், ரெண்டா பொளந்துக்கணும்.
1: ஐயோ, யாரா அது?

0: ரெண்டா பழக்கணுமா?
1: யார்பா யார்பா யார்பா தான் பணம் மரத்துக்கு யார்பா யார்பா யார்பா தான் குளவுறது குளவுறது
2: யார் யார் யார்பா யார்பா எப்பா பணம் மரத்துல யார்பா உட்காந்துருக்கா?
3: யாரா கதமுதா? நான் தான்பா கருத்தமுத்தா.
2: எப்பா தனியா பணம் மரத்து மேல உட்காந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க?
1: நீ சீக்கிரம் வருவனு எதிர்பார்த்து காத்திருந்தா, நீ வரகணமா? மணி ஆவாவா பசி எடுத்துச்சியா? அதனால பணம் மரத்துல ஏறியா நொங்கு வெட்டி சாப்பிட்டுங்கிறான்.
2: எப்பா எப்பா வெட்டினது போதும், இறங்கி வாப்பா.
3: ஆ சரி சரி சரி சரி சரி வர இறங்கி வரமா இறங்கி வரமா. அந்த நொங்கெல்லாம் கீழே செதறி கிடக்குது பாரு, அதெல்லாம் பொறிக்க வையா?
2: ஆ பொறிக்க வைக்கிறப்பா, நீ சீக்கிரம் இறங்குப்பா இறங்குப்பா.
3: ஆ சரிப்பா சரிப்பா, இதோ உடனே இறங்கிறேன். அப்பாடி
2: என்னப்பா நிறைய கொலை வெட்டி கிடக்கு இருக்கு?
3: ஆமா கதமுதா, நம்ம ஊர் பொடி பசங்க மரத்துல இருக்கிற நொங்க பாக்கல போலுதா? அழகா மூணு கொலை இருந்ததா, மூணு கொலையும் தள்ளிட்டான்.
2: சரிப்பா சரிப்பா, அப்ப அந்த கொலையெல்லாம் அப்படியே தூக்கிட்டேன்.

0: பசி எடுத்துச்சியா, அதனால பனை மரத்துல ஏறியா நொங்கு வெட்டி சாப்பிட்டுங்கிறான்.
1: ஏப்பா ஏப்பா, வெட்டினது போதும், இறங்கி வாப்பா.
2: ஆ சரி சரி சரி சரி சரி, வர இறங்கி வரம்மா, இறங்கி வரம்மா. அந்த நொங்கெல்லாம் கீழே செதறி கிடக்குது பாரு, அதெல்லாம் பொறுக்க வையா.
1: ஆ பொறுக்கி வைக்கிறப்பா, நீ சீக்கிரம் இறங்குப்பா, இறங்குப்பா.
2: ஆ சரிப்பா சரிப்பா, இதோ உடனே இறங்கிறேன். அப்பாடி
1: என்னப்பா, நிறைய கொலை வெட்டி கிடக்குள்ள இருக்கு.
2: ஆமாங்க கதமுதா, நம்ம ஊர் பொடி பசங்க மரத்தில் இருக்கிற நொங்க பார்க்கல போலுதா. அழகா மூணு கொலை இருந்ததா, மூணு கொலையும் தள்ளிட்டான்.
1: சரிப்பா சரிப்பா, அப்பா அந்த கொலையெல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு அப்படியே அந்த ஆலமரத்து ஓரமாக போய் உட்காருவோம்.
2: சரி சரி சரி,
1: அருவா இருக்குல்ல.
2: ஆ இருக்கு இருக்குது.
1: சரிப்பா, வெட்டி வெட்டி திம்பம்பா.
2: கதை முத்தா, சைக்கிள் வந்தனியா?
1: ஆமாப்பா.
2: ஆ கொஞ்சம் சைக்கிள் எடுத்து வந்துடான்.
1: சரிப்பா சரிப்பா, சைக்கிளை பின்னாடி வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடலாம்ப்பா.
2: ஆ சரி சரி சரி சரி. ஆ வாப்பா வாப்பா, போகலாம்.
1: ஆ போகலாம்ப்பா போகலாம்ப்பா. ஆ சைக்கிளை நிப்பாட்டி வச்சுப்பா, பாப்பா போய் உட்காருவோம் முதல்ல. கதை முத்த, அப்படியே ஒரு பனங்காயை வெட்டி அப்படியே மேலாப்புல மூணு கண் இருக்கிற மாதிரி.
2: ஆமா ஆமா,
1: எனக்கு கொடுப்பா.
2: சரி சரி சரி சரி. இந்தப்பா
1: கொண்டப்பா கொண்டப்பா கொண்டப்பா, விரல விட்டு அப்படியே நோண்டி தின்னா அது ஒரு சுகம் தானப்பா.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா
1: ஆமாப்பா, சின்ன வயசுல நிறைய தின்னது, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திங்கிறோம்.
2: ஆமா, ஏதோ நமக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வருதுப்பா.
1: ஆமாப்பா.
2: ஆமாங்க அத்தமுத்த,
1: சொல்லுப்பா.
2: நேத்து மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள், அந்த பாஸ்போ பாக்டீரியா இருக்குல்ல?
1: ஆமா, பாஸ்போ பாக்டீரியா பத்தி நம்ம பேசணும்.
2: அதை பத்தி நல்லா விவரமா சொன்ன.
1: ஆமா,
2: அது உபயோகிக்கும் முறைகள், பாஸ்போ பாக்டீரியா எப்படி பயன்படுத்துறது, அதனால என்ன லாபம், இதெல்லாம் பத்தி நல்லா தெள்ள தெளிவா விவரமா சொன்னப்பா. இன்னும் மனுஷத்திற்கான நுண்ணுயிர் உரங்கள் ஏதாவது இருக்கா?
1: இருக்குப்பா. கத்தமுத்த,
2: அப்படியா?
1: அசோ பாஸ்ல ஒண்ணு இருக்கு.
2: ஓஹோ,
1: அது வேற ஒண்ணு இல்லப்பா, இந்த தழைச்சத்துக்கான அசோஸ் பயிர்கள் இருக்குல்ல.
2: ஆமா,
1: அது. அப்புறம் நம்ம பேசணுமே பாஸ்போ பாக்டீரியா, இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு நுண்ணுயிர் உரம் வந்திருக்கு. இந்த நுண்ணுயிர் உரத்தையும் நாம பயன்படுத்தலாம். இந்த ரெண்டு சத்துக்கும் அது நல்ல முறையில வழிவகுக்குது. இது போக வேர் உட்பூசணம் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. இது என்ன செய்யுதுன்னா, எல்லா பயிர்களுடைய வேர்கள்ல போய் கூட்டு வாழ்க்கை நடத்துதுப்பா.
2: ஓஹோ,
1: அதாவது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நான் உனக்கு ஒண்ணு கொடுப்பேன், நீ எனக்கு ஒண்ணு தரணும் அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு கொடுத்து உதவிக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து கூட்டு வாழ்க்கை வாழும். அது மாதிரி இந்த வேர் உட்பூசணும் இந்த பயிர்களுடைய வேர்கள்ல போய் உட்காந்துக்கிட்டு பயிர்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த மணிச்சத்தை எடுத்து பயிர்களுக்கு கொடுத்துட்டு பயிர்கள்ட்ட இருந்து தனக்கு தேவையான சத்தை வாங்கிக்கும்.
2: ஓஹோ,
1: இந்த மாதிரி ஒரு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுதுப்பா இந்த வேர் உட்பூசணம்.
2: கதமுதா, இந்த புருஷன் பொண்டாட்டி வாழற மாதிரி கண்ணுக்கு தெரியாம பயிரும் பாக்டீரியாவும் அப்புறம் பூசணங்களும் ஒன்னா வாழுது போல.
1: ஆமாப்பா, அதுங்களுக்குள்ளார ஒரு தொடர்பு இருக்கு, ஒன்னுக்கு ஒண்ணு உதவி செஞ்சுட்டு ஒரு கூட்டு வாழ்க்கை வாழுதுங்க.
2: கதமுதா, இந்த வேர் உட்பூசணம் எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லாம்பா.
1: ஒண்ணு இல்லப்பா, வேர் உட்பூசணம் இருக்குல்ல, இத நேரடியா நாற்றங்கால நம்ம போடலாம்.
2: சரி,
1: ஒரு சதுர மீட்டர் நிலப்பரப்புக்கு 100 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது. விதைப்பதற்கு முன்னாடி நாற்றங்கால மண்ணுக்கு கீழே ஒரு 2-3 சென்டிமீட்டர் ஆழத்துல இந்த வேர் உட்பூசணத்தை நம்ம இட்டுறணும். பாலித்தீன் பைகள்ல வளர்க்கிறோம்ல நாத்து, அதுல ஒரு பைக்கு 10 கிராம் வேர் உட்பூசணம் போதுமானது.
2: சரி சரி,
1: பைகளுக்கு தேவைப்படும் மண் கலவை நம்ம தயார் செய்யும் போது 1000 கிலோ மண் கலவையில ஒரு 10 கிலோ வேர் உட்பூசணத்தை கலந்து அப்புறம் அந்த பாலித்தீன் பைகள்ல அதை இடணும். வளர்ந்த பயிரா இருந்ததுன்னா ஒரு மரத்துக்கு ஒரு 200 கிராம் வேர் உட்பூசணம் தேவைப்படும். வேர் பாகத்துல இட்டு அப்புறம் மண்ணை போட்டு நல்லா அணைச்சு விட்டுட்டோம்னா அந்த வேர் உட்பூசணமும் அந்த மரமும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயி அதனுடைய வேர் பகுதியில் இது தங்கிக்கிட்டு நல்லா இதுவும் சத்தம் கொடுக்கும், தனக்கு தேவையான சத்தை அதை மரத்துக்கிட்ட இருந்து வாங்கிக்கும்பா. இப்படித்தான்ப்பா மணிச்சத்தை பயிர்களா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும், மண்ணுக்குள்ள இருந்து இந்த வேர் உட்பூசணம் வாயிலா பெறுதுங்கப்பா.
2: ஓஹோ, கதமுத, முன்னாடி தழைச்சத்துக்கான நுண்ணுயிர் உரம் பத்தி சொன்னா, அப்புறம் மணிச்சத்து நுண்ணுயிர் உரம் பத்தி சொன்னா, இதுங்களை பயன்படுத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்ன, அதை பத்தி சொல்லுப்பா.
1: ஒண்ணு இல்லப்பா, இந்த நுண்ணுயிர் உர பொட்டலங்களை நம்ம வாங்குறோம் இல்லையா?
2: ஆமா.
1: அப்ப அதுக்கு எக்ஸ்பைரி டேட் பாக்கணும்.
2: ஆமாப்பா,
1: கடைசி தேதியை பார்த்து நம்ம வாங்கணும், அதுக்குள்ள நம்ம அதை பயன்படுத்திடணும்.

0: அதனால் இதில் ஒரு கவனம் செலுத்தணும்.
1: சரி.
0: அப்புறம் நுண்ணுயிர் உரப்பொட்டலங்களை நம்ம உலர்ந்த குளிர்ச்சியான இடங்களில் வச்சுருக்கணும். ரொம்ப வெயிலில் போட்டு வைக்கக்கூடாது. வெயிலில் போட்டு வச்சோம்னா அதுங்க இறந்து போயிடும். அப்புறம் நுண்ணுயிர் உரங்களை பூச்சிக்கொல்லி, பூசணக்கொல்லி, அப்புறம் களைக்கொல்லி இதெல்லாம் போடும்போது பயன்படுத்தக்கூடாது. அது கூட கலந்தும் போடக்கூடாது. இதில் கவனமாக இருக்கணும்.
1: சரி.
0: அப்புறம் விதையோடைய கலக்கக்கூடிய அந்த பூசணக் கொல்லிகள் இருந்துச்சுன்னா நுண்ணுயிர் உரங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், இல்லைனா அதை தனியாக தான் நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி.
0: நுண்ணுயிர் உரங்களை வெயில் வர்றதுக்கு முன்னாடி அதிகால நேரத்திலே நம்ம பயன்படுத்திடணும்.
1: ஓஹோ.
0: நுண்ணுயிர் உரங்கள் விதைகளுடன் ஒட்டி கொள்வதற்கு இந்த அரிசி கஞ்சி அல்லது வெள்ளை கரைசலை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஆரிய அரிசி கஞ்சியில் நம்ம சேர்த்து பயன்படுத்துங்கன்னு நம்ம சொன்னோம்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதே மாதிரி ரசாயன உரங்களோட இதை பயன்படுத்தக்கூடாது. நிலத்தில் இடக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் நல்லா செயல்படுவதற்கு நிலத்தில் தொழு உரம் அப்புறம் அங்கக பொருட்கள் அதிகமாக இருக்கணும். ஏன்னா பயிர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் பயிர்கள் இல்லாத காலத்திலையும் உயிர் வாழணும் இல்லையா?
1: ஆமாம்.
0: அப்போ அந்த நிலத்தில் தொழு உரம் அங்கக பொருட்கள் இருந்தால் தான் அதுங்க அதை சாப்பிட்டு உயிரோடு இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம கவனித்தோம்னா நம்ம வயலில் இந்த நுண்ணுயிர் உரங்கள் நிலைத்து வாழ்ந்து நம்ம பயிர்களுக்கு நல்லது செய்யும்.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா. அதனால இத கவனத்துல வச்சு
1: சரி
0: நீ பயிர் செய்யப்பா.
1: சரி கதமுத்த, கதமுத்த, நீ சொன்ன மாதிரியா தழைச்சத்து மணிச்சத்துக்கான நுண்ணுயிர் உரங்கள் பயன்படுத்தி அமோக விளைச்சல் பாக்குறேன் பாரு.
0: சரிப்பா சரிப்பா கருத்தமுத்த, அப்ப நான் கிளம்புறப்பா.
1: இருப்பா இருப்பா, இந்த நுங்கலம் தூக்கின் போணுமா?
0: எப்பா, என் சைக்கிள்லேயே கட்டி இருக்கேன். நான் போற வழியில உன் வீட்டுல ரெண்டு குலை இறக்கி விட்டுட்டேன். ஒரு குலையை வேணா நான் எடுத்துட்டு போறேன்ப்பா.
1: சரி சரி சரி. காதுமுத்தா, உங்க பக்கத்து வீட்டுல சின்ன குழந்தைக்கிறான் பேரா, அவனுக்கு கொஞ்சம் நொங்கு வெட்டி கொடுப்பான். நொங்கு சாப்பிட்டு குச்சி வச்சுக்கின்னு வண்டி ஓட்டுவானு, சக்கரத்தை வச்சுக்கின.
0: சின்ன பிள்ளைய நம்ம வண்டி ஓட்டினதா? இப்ப அவனுகிட்ட போய் செய்ய சொல்ற.
1: ஆமா ஆமா.
0: சரிப்பா சரிப்பா.
1: சரி, பால்காரர் பால்காரக்க வர நேரமாச்சு. புல்லு மேஞ்சின்னு இருக்கிற மாடுகளை ஓட்டிக்கிட்டு ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டு நாமளும் வேலையோட வீட்டுக்கு போவோம்.
2: வெயிலோடு விளையாடி

நேர்லே உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்கள், இதில் மணிச்சத்திற்கான நுண்ணுயிர் உரமான அசோஃபாஸ் மற்றும் வேர் உட்பூசணம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், காத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்லே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் முடிவுகள் குறித்து

0: சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிஜேபிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை இன்ஜின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளையும், 47 நகராட்சி கவுன்சில்கள் மற்றும் 252 நகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பிக்கானர் மாநகராட்சி மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், இந்தியாவில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டிற்கு தமிழ்நாட்டையே விரும்பத்தக்க இடமாக கருதுவதாக கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டை சாத்தியமாக்கவும், தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறுவவும் தேவையான அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கும் என்று தாம் உறுதியளித்திருப்பதாகவும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே எச்ஆர்என்சியின் தரப்புல கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சிறப்பான ஏற்பாடுகளை பக்தர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். கோயிலை பொறுத்தவரை எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய இடங்களில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். பொதுமக்கள் பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராஸ் உடைய மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத பைகள் எல்லாமே வந்து எச்ஆர்என்சி தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9,000 பாசஸ் கொடுக்கிறோம். நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம குழுக்கள் முறையில கொடுக்கிறோம். அனைத்து தரப்பிலும் அனைவருக்கும் ஏற்ற வகையில் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேல தரிசனம் பார்ப்பதற்காக இருப்பார்க்கிறோம். அவர்கள் வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம பொறுமையாக தரிசனம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணிருக்கோம்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே இந்த தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, தமிழ்நாட்டிற்கு அவர் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது அவர் தமிழகம் திரும்பிய பிறகே தெரியவரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று யானைகள் அங்குள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானை உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பொம்மி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணியடித்தவாறு வந்தது. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி பிளிரியபடி விநாயகப் பெருமானை வணங்கியது. அப்பொழுது விநாயகர் கோவிலின்

0: முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த பிற யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளிரி வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெள்ளம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த கடும் வெப்பத்தால் நகர்ப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் முதியவர்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழையானது பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
3: தருமபுரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் நல்ல மழை பெய்தது. பாலக்கோடு, மாரண்டள்ளி, சோமநள்ளி பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இருவரிச் செய்திகள். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூர் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4 சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்றார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேஷர் நம்கியல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை, களியக்கவிளை பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆட்சியர் பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். விநாயகர் சதுர்த்தியொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் நெரிசல் காரணமாக நெல்லையிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. நேயர்கள் கேட்க இருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள் ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
6: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
5: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: உயிரியல் பன்முகத்தன்மை வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
8: பல்லுயிர் என்பது பூமியில் உள்ள தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் அவை உருவாக்கும் சூழல் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்கிறது. இது சூழலியல் சமநிலைக்கு அடித்தளமாக இருப்பதுடன் மகரந்த சேர்க்கை, மண் உருவாக்கம், ஊட்டச்சத்து சுழற்சி, நீர் சுத்திகரிப்பு மற்றும் காலநிலை

0: ஒழுங்குமுறை போன்ற முக்கிய சூழல் அமைப்பு சேவைகளுக்கும் ஆதரவளிக்கிறது. பல்லுயிர் பல்வேறு பிராந்தியங்களில் வாழ்வை சாத்தியமாக்கி உற்பத்தி திறன் மிக்கதாக மாற்றும் இயற்கை அமைப்புகளை நிலைநிறுத்துகிறது. பல்லுயிர் பெருக்கம் என்பது சுற்றுச்சூழல் மற்றும் மனித சமூகங்கள் ஆகிய இரண்டின் ஆரோக்கியத்திற்கும் மையமானது. நடைமுறையில் பல்லுயிர் பெருக்கமே சூழல் மண்டலங்களை செயல்படவும் மீள்திறன் கொண்டதாகவும் மக்களுக்கு ஆதரவு அளிக்கும் திறன் உடையதாகவும் வைத்திருக்கிறது. எனவே பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பது என்பது ஒரு சுற்றுச்சூழல் பொறுப்பு மட்டுமல்ல, இந்தியாவை போன்ற சூழலியல் பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாட்டிற்கு இது ஒரு வளர்ச்சி முன்னுரிமையாகும். பூமியில் வாழும் உயிரினங்களில் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க உதவும் எண்ணற்ற வளங்களை இயற்கை நமக்கு வழங்குகிறது. ஆனால் மனிதன் தன் தேவைக்காக இயற்கையை பயன்படுத்தி வருகிறான். பூமியில் ஏற்படும் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் பல பூச்சிகள், தாவர இனங்கள் மற்றும் விலங்குகள் பாதிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் உள்ளன. அது மட்டுமின்றி நகரமயமாக்கல் போன்ற பல்வேறு காரணங்களால் பூமியில் உள்ள சிறு உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் போன்றவற்றை பாதித்து உணவுச் சங்கிலியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாக ஒரு உயிரினம் குறைவாகவும் மற்றொரு உயிரினம் அதிகமாகவும் இருக்கும் சூழல் நிலவுவதால் பல்லுயிர் பெருக்கத்திலும் சுற்றுச்சூழலிலும் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இப்பிரச்சனையில் இருந்து விடுபட உலக நாடுகள் அனைத்தும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. பல்லுயிர் பெருக்கம் என்பது பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் பரந்த வகைகளை குறிக்கிறது. இயற்கையின் சமநிலையை பேணுவதில் ஒன்றிணைந்து செயல்படும் தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள் மற்றும் நுண்ணுயிரிகள் என அனைத்தையும் இது உள்ளடக்கியது. இது மரபணு பன்முகத்தன்மை, சிற்றின பன்முகத்தன்மை மற்றும் சூழல் தொகுதி பன்முகத்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது. மரபணு பன்முகத்தன்மை என்பது மரபணுக்களில் உள்ள வேறுபாடுகளை குறிக்கிறது. ஒரே இன நெல் வகைகளில் வறட்சியை தாங்கும் திறன், நோய் எதிர்ப்பு திறன் போன்ற வேறுபாடுகளை குறிப்பிடலாம். இரண்டாவதாக, சிற்றின பன்முகத்தன்மை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலோ அல்லது உலகம் முழுவதிலும் வாழும் பல்வேறு உயிரினங்களை குறிக்கிறது. ஒரு பகுதியில் காணப்படும் பல்வேறு சிற்றினங்களின் வேறுபாடுகள், உதாரணமாக ஒரு காட்டில் உள்ள பறவைகள், விலங்குகள், தவளைகள் மற்றும் மரங்களை குறிப்பிடலாம். மூன்றாவதாக, சூழல் தொகுதி பன்முகத்தன்மை என்பது குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் காணப்படும் பல்வேறு வகையான சூழல் தொகுதிகள், அவற்றின் வாழிடங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் வேறுபாடுகளை குறிக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டுகளாக பாலைவனங்கள், காடுகள், ஆறுகள் மற்றும் பெருங்கடல்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். பல்லுயிர் பெருக்கம் அனைவருக்கும் உணவு வழங்குகிறது, தூய நீர் மற்றும் மண் வளத்தை பராமரித்து காலநிலையை சீராக்குகிறது, கார்பன் உமிழ்வை உறிஞ்சுகிறது, வாழ்வாதாரங்களுக்கு துணை புரிகிறது, மேலும் மனித ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. மருந்துகளை தயாரிக்க தேவையான இயற்கை மூலப்பொருள்களையும் வழங்குகிறது. இயற்கை வளங்களை அளவோடு பயன்படுத்துதல், வாழிடங்களை பாதுகாத்தல், மாசுபாட்டை கட்டுப்படுத்தல், காடுகளை பாதுகாத்தல் மற்றும் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாத்தல் ஆகியவற்றின் மூலம் பல்லுயிர் பெருக்கத்தை நாம் பாதுகாக்க முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், உயிரியல் பன்முகத்தன்மை. வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்டீர்கள். பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் கோலாகல 20வது ஆண்டு துவக்க விழா செப்டம்பர் 10 முதல் 17 வரை. ஏராளமான ஆஃபர்கள் மற்றும் கிப்டுகள் ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். வியட்நாம் நாட்டுடன் அரசியல், ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லீ ஹோய் ட்ரங்குடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுடில்லியில் நேற்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். கிழக்கத்திய நாடுகளுடனான வெளியுறவுக் கொள்கை, ஆசியான், இந்தோ பசிபிக், மகாசாகர் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான கொள்கைகளில் வியட்நாம் இந்தியாவுடன் நட்பு நாடாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சென்டாக் மூலம் MBBS, BDS, ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வு நடைபெற்றதை அடுத்து இடஒதுக்கீடு ஆணையை

0: முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 18ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து உரிய கட்டணங்களை செலுத்தி சேர வேண்டும் என சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தெற்கு ECR, பழனிராஜா உடையார் நகர், மகாத்மா நகர், லக்ஷ்மி நகர், முத்துரங்க செட்டி நகர், கவிக்குயில் நகர், மேற்கு கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், மடுவுப்பேட், பாலாஜி நகர், வடக்கு கிருஷ்ணா நகர், வினோபா நகர், பிலிஸ் நகர், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், அரசு அச்சக குடியிருப்பு, அதனை சார்ந்த பகுதிகள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்களுக்கு மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02 FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதல் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலிகிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: குழந்தைகளின் கல்வி, குடும்ப எதிர்காலம், ஃபியூச்சர் பிளான் ஆஃப் ஃபேமிலி, அந்த திட்டமிடுதல், அதை பத்தி சொல்லுங்களேன்.
4: பெற்றோர்கள் இப்ப நம்மளுக்கு குழந்தை வந்ததுல இருந்து இந்த குழந்தையோட பொறுப்பு நம்ப நம்மளுக்கு அப்ப அந்த பொறுப்பு இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே ஒரு திட்டம் ஒன்று வேணும். என்னன்னா, இந்த பிள்ளைக்கென்று ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடணும். அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் அது என்னைக்குனாலும் நமக்கு பயன்படும். அடுத்து இந்த குழந்தைய நம்ம எப்படி படிக்க வைக்க போறோம், நம்ம வீட்டோட ஒழுக்கம் என்ன, அது வந்து கணவன் மனைவி சேர்ந்து பேசணும். கணவர் வந்து இது செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, ஆனா மனைவி வந்து அது செஞ்சா ஒன்றும் இல்லைன்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்போ பிள்ளைங்க என்னன்னா சொன்ன பேச்சு கேட்காம வருவாங்க. ஏன்னா ஒரு ஆள் செய்யலான்றாங்க, ஒரு ஆள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படின்றத நம்ம பேசணும். இப்போ நம்ம வீட்டில் போய் சொல்லக்கூடாது, நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறோம், நம்ம வீட்டில் ஒருத்தர் கண்டிக்கும் போது ஒருத்தர் வந்து அதை தடுக்கக்கூடாது, நம்ம வீட்டோட ஒழுக்க முறைகள் இதெல்லாம் இப்படி சொல்லி நாம் ஒரு வரையறை வைக்க வேண்டும். அப்போந்தான் பிள்ளைங்களை நம்ம நல்லா வளர்க்க முடியும். அப்படி வளர்த்து வரும்போது தான் அவங்களோட ஃப்யூச்சர் என்ன, அவங்கள எப்படி படிக்க வைக்கணும். எப்பவுமே நம்மளோட சூழ்நிலைக்கு தக்கன உள்ள ஸ்கூலு காலேஜில் தான் நம்ம சேர்க்கணும். நம்மளுக்கு பியாண்டு நம்ம செய்யக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு அவங்கள கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல நம்ம இது பண்ணுவோம். பிள்ளைகளுக்கு என்னென்னா நம்ம நிலைமையும் சரி, அந்த உயர்தரத்தில் இருக்கிற மக்களோட நிலைமைக்கும் போட்டி போடுற மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்மளோட நிலைமைக்கு இருக்கிற, நம்ம சூழ்நிலைக்கு தக்கன இருக்கிற, சொல்லுவாங்க பழமொழி, விரலுக்கேற்ற வீக்கம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் தான் நம்ம வாழ்க்கை தரத்தை அமைத்து கொள்ளும் பொழுது தான் பிள்ளைங்க, ஆனால் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையில் வச்சாலும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும்
3: படிச்சிருவாங்க.
4: ஆமாம், அதனால வந்து இங்கே போனால் தான் படிப்பாங்க, இதில் இருந்தால் தான் படிப்பாங்க அப்படின்றதுல அந்த ஆர்வத்தை தூண்டி விட வேண்டியது ரொம்ப அவசியம். பிள்ளைகளோட எதிர்காலம், பிள்ளைகளோட நேரம் செலவழித்தல், இது அத்தனையும் நம்ம பிளான் பண்ணணும். ஃப்யூச்சர் பிளான்னு சொல்லும்போது குடும்பத்தோட ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்போ வீடு கட்ட போகிறோம், இல்லைன்னா எப்படி வந்து நம்ம குடும்பத்தை அமைக்க போகிறோம் அப்படின்றத வந்து கணவன் மனைவியாக சேர்ந்து பேசணும். எது நம்ம வீட்டுக்கு வேணும், எது நம்ம வீட்டுக்கு வேண்டாம்,
3: குடும்பத்தில் வருமானம் எப்படி
4: பெருக்கிறது, எப்படி பெருக்கிறது, ரெண்டு பேரோட வேலையிலையும் நம்ம எப்படி உதவியாக இருக்கிறது, பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவங்க எதிர்காலத்தை நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது, இது அத்தனையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேச வேண்டியது ரொம்ப அவசியம். நிறைய பேசுதல் இருக்குது இதில் திட்டமிடுதலில். திட்டமிடுதல் என்பது நீங்கள் வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு நாளில் நம்ம செய்கிறதில்ல, இது பல நாட்கள் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள்.

0: அப்போ கணவன் மனைவிக்கு இடையில் அந்த உறவு நல்லா இருக்கும்போது தான் இதை நம்ம தொடர்ந்து பேசி இதை செயல்படுத்த முடியும்.
1: கணவன் மனைவி இடையே இந்த கருத்து வேறுபாடு ஏற்படும் போது மோதல்கள் ஏற்படலாம் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் மேடம்?
0: மோதல்கள் நடக்காம இருக்காது. கண்டிப்பா ஒரு கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இரண்டு வித்தியாசமான ஆட்கள், அப்போ கண்டிப்பா வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், நம்ம கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கென்று ஒரு சில வரைமுறைகள் வைத்துக்கொள்ளணும். என்னென்னா, கோபத்தில் வேண்டாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ரெண்டாவது, ஒருத்தரை ஒருத்தரை அவமானப்படுத்தக்கூடாது. பழைய தவறுகளை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடாது. என்னன்னா, நம்ம துணை கிடையாது நம்மளோட எதிரி. பிரச்சனையை தான் நம்ம எதிரியாக பார்க்கணுமே தவிர துணையை எதிரியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம துணையை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம துணையை வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். துணை கிடையாது எதிரி. இப்போ ஒருவேளை துணை லேட்டாக வராங்கன்னா நம்ம துணை அல்ல எதிரி, டைம் மேனேஜ் பண்ண தெரியாதது தான் எதிரி. அந்த நேரத்தை எப்படி நாம் சரிப்படுத்தணும்னு பார்க்கணும். ஒருவேளை நம்ம துணை பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னா அந்த துணை அல்ல எதிரி. நம்மளுக்கு பணத்தை எப்படி சரிப்படுத்த தெரியலன்னு அர்த்தம், சரியா நம்மளுக்கு திட்டமிட தெரியலன்னு அர்த்தம். அப்போ அதை தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுமே தவிர நம்ம துணையை எதிரியாக பார்க்கக்கூடாது. நம்ம துணையை என்றைக்கும் நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பந்தான் நம்ம மோதல்களை ஈஸியாக சரிப்படுத்த முடியும்.
1: ஆண்டுக்கு ஒரு முறை இந்த குடும்பத்தினுடைய வரவு செலவு அப்புறம் இந்த எதிர்கால இலக்குகளை மறுபரிசீலனை செய்வது பயனுள்ளதாக இருக்குமா மேடம்?
0: ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த வருஷம் நம்ம வந்து இப்படி பண்ணதுனால நம்மளுக்கு இவ்வளோ லாபம் இருக்குது, இல்லைனா இவ்வளோ நம்ம சேமிச்சிருக்கோம் அப்படின்னு கிடைக்கும்பொழுது அடுத்த வருஷம் இன்னும் நம்ம எப்படி பெட்டராக பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம். அந்த மறுபரிசீலனை வந்து எப்பவுமே நல்லது, எல்லா விதத்துலேயும் மறுபரிசீலனை செய்வது. ஃபினான்ஸில் மாத்திரம் இல்லை, உறவுலேயும் மறுபரிசீலனை செய்கிறது, பிள்ளைகளை வளர்ப்பதிலும் மறுபரிசீலனை செய், ஒவ்வொன்றிலையும் மறுபரிசீலனை செய்து பார்க்கறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த வருஷம் நம்ம பிள்ளைங்களை இப்படி வளர்த்தோம், அடுத்த வருஷம் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கணும், எவ்வளோ தூரம் அவங்கள கண்டிக்கணும், இந்த வருஷம் நம்ம வந்து உறவுக்காக வேண்டி இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து நம்ம திரும்ப திரும்ப மறுபரிசீலனை செய்வது ரொம்ப அவசியம். பொருளாதாரத்திலையும் அது ரொம்ப அவசியம்.
1: எதிர்பாராத சூழ்நிலை பற்றிய திட்டமிடல் இருந்தா சொல்லுங்களேன்.
0: எல்லா குடும்பத்திலையும் வரக்கூடிய காரியங்கள் இது. திடீர்னு ஒரு நம்மளுக்கு உடம்பு சுகம் இல்லாமல் ஆகலாம், இல்லைன்னா ஒரு இழப்பு வரலாம், வேலை இல்லாமல் போகலாம், நம்மளோட உறவுகளில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விபத்து வரும்போது அதை எப்படி சந்திப்பது? நம்ம வரணும்னு விரும்பலை, ஆனால் இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அப்போ என்னன்னா, இதற்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவை என்னென்னா, நம்மளுக்கு பொருளாதார பலம். அந்த பொருளாதார பலத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து என்ன வேணும், நம்ம கொஞ்சம் சேமிக்க கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு உதவுறது வந்து நம்மளுக்கு ஒன்று பொருளாதாரம் இருக்கணும், அடுத்து என்னென்னா உறவுகள் இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருளாதாரமும் முக்கியம், நம்மளை சுற்றின உறவுகளையும் முக்கியம். அப்போது இந்த பொருளாதாரத்தையும் நம்ம வந்து சேமிக்கிறதுக்கு கற்றுக்கணும், உறவுகளை நம்ம விட்டு விடாமல். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, கணவன் மனைவியாக வாழும்போது நம்மளுக்கு யாருமே வேண்டான்னு நினைப்பாங்க, ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளுக்கு யாரும் இல்லையேன்ற ஒரு கஷ்டம் வந்துடும். அப்போது உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கணும். அப்போ தான் நம்ம கூட நம்மளோட கஷ்ட நேரத்தில் அவங்க கூட நிற்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். அப்போ எதிர்பாராத ஒரு சூழ்நிலை என்பது பொருளாதாரத்தையும் வளர்க்கணும், உறவையும் வளர்க்கணும். இதை ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
1: இப்போ கணவன் மனைவிக்குள்ள கஷ்டங்கள், கவலைகள் இது மாதிரி வந்தால் பொழுதுபோக்குக்கு ஏதாவது திட்டமிடுதல் முக்கியமா?
0: கண்டிப்பாக முக்கியம். ஒவ்வொரு வாரமும் கணவன் மனைவி அவங்க பொழுதுபோக்குன்னு பிளான் பண்ணணும். அப்போ பொழுதுபோக்குக்கு பிளான் பண்ணுறதுனா வேலை வேலை வீட்டு வேலை வேலை முக்கியம் இப்படியே போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கொஞ்ச நாளில் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போகிறதுனால வந்து உறவுகளில் எரிச்சல், கோபம், அந்த வேலை ப்ரெஷர்னால இருக்கிற கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி பொழுதுபோக்கு என்ன அப்படின்றத நம்ம பேசி ரெண்டு பேரும் அதை பண்ணலாம்.
1: எப்படி எல்லாம் பொழுதுபோக்கு கழிக்கலாம்?
0: ஓகே, இவங்க ஏதாவது நல்ல

0: பார்க்க போகிறது, இல்லை ஒரு சைட் சீயிங் ஏதாவது வந்து இடங்களை பார்க்க
1: பார்க்க
0: போகிறது,
1: போகலாம்.
0: அதுவும் அவங்களோட பொருளாதாரத்துக்கு உட்பட்ட பொழுதுபோக்காக இருக்கணும், அதுக்கு பியாண்டாக இருக்கக்கூடாது.
1: ரொம்ப ஆடம்பரமாக
0: ஆடம்பரமானது இல்லாமல் அவங்களோட பொருளாதாரத்துக்கு உட்பட்டு நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கைகளை நம்ம எப்படி ரசிக்கலாம். ஒருவேளை சினிமா போகணும்னு நினைக்கிறான், ஒருவேளை வந்து ஒரு அது சின்ன சின்ன, அப்போ அந்த செலவுகளை நம்ம ஃபஸ்ட்டே பொருளாதார திட்டமிடுதல்லையும் அது வந்துடணும். நம்ம எப்படி சேமிப்பு வந்து ஒரு 10% வைக்கிறோமோ, ஒரு 5% பொழுதுபோக்குக்குன்னு நம்ம சேமிக்கணும். அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு தடவை ஒரு சின்ன எங்கேயாவது போயிட்டு வரலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை குடும்பத்தோடு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் எங்கே போகிறதுன்னு. அப்போது எங்கேயாவது வெளியில் போகிறது இல்லைன்னா வந்து இயற்கைகளை பார்ப்பது, இதெல்லாம் ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். இப்போ கணவன் மனைவி திட்டமிட்டு செயல்படணும், ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கணும், அதுவும் ரொம்ப அவசியம். பிடிக்காத ஒன்றை நம்ம செய்கிறத விட ரெண்டு பேருக்கும் பிடிச்ச விஷயங்களை பொழுதுபோக்காக இருப்பது ரொம்ப அவசியம். உட்காந்து செல்ஃபோனையோ இல்லை டிவி பார்க்குறதுலையோ பொழுதுபோக்குன்றது சொல்ல முடியாது, அது டயர்டாக தான் ஆகும். நம்மளை புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி பொழுதுபோக்கை நம்ம செய்யணும்.
1: இப்போ இனிமையான இல்லற வாழ்க்கைக்கு திட்டமிடல் மட்டுமல்ல புரிதலும் அன்பும் அவசியம் இல்லைங்களா மேடம்?
0: கண்டிப்பாக.
1: இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகள்?
0: அந்த புரிதலும் அன்பையும் இருந்தாதான் திட்டமிடுதலே நடக்கும், அதுதான் நம்ம முதல்ல பேசணும். அப்போ புரிதல் அன்பு வருவதற்கு தான் அந்த உறவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்கிறோம். அந்த உறவை பலப்படுத்தணும்னா கணவன் மனைவி நேரம் செலவழிக்கணும். 5 விஷயங்கள் இருக்குது. அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கணும், பாராட்டணும். கணவன் மனைவியை பாராட்டணும், மனைவி கணவனை பாராட்டணும். அப்புறம் வந்து தொட்டு பேச கற்றுக்கணும், நேரம் செலவழித்து அவங்க ரெண்டு பேரும் வந்து உணர்ச்சிகளை பரிமாற்றிக்கொள்ளணும், ரெண்டு பேருக்கும் உதவி செய்யணும். அந்த உறவு வந்து வளர்க்க, அன்பு வந்து வளர்ந்தாதான் உறவு நல்லாயிருக்கும். அப்போ திட்டமிடுதல் என்பது ஒரு விஷயம்னாலும் அந்த திட்டமிடுதல் முழுவதும் நடக்கணும்னா இந்த அன்பும் புரிதலும் ரொம்ப அவசியம்.
1: கணவன் மனைவி திட்டமிட்டு வாழ்ந்தாலே இல்லற வாழ்க்கை இனிமையா அமையும் இல்லைங்களா?
0: இல்லறம் நல்லறமாக அமையும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில இல்லற வாழ்க்கை இனிமையா அமைய திட்டமிடுதல் அவசியம்னு நிறைய கருத்துக்கள் அழகா சொன்னீங்க. நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதல் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலிகிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணம் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளவில் முக்கிய நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த உச்சிமாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுதில்லி கூட்டு பிரகடனத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் தடையற்ற இயக்கம், மக்களுடனான இணைப்பு போன்றவற்றில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத நடவடிக்கைகள் மிகப்பெரிய குற்றம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவுபட எடுத்துரைத்ததாகவும், பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை எந்த ஒரு வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை கையாள்வதற்கு உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நீதித்துறையின் தூண்களாக வெளிப்படைத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் மீதான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இல்லத்திற்கு பிரதமர் வந்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு நன்மையை அளிக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பூட்டான் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டின் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு கியானேஷ்குமார் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பிகானீர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஜோத்பூர், ஆழ்வார், அஜ்மீர், பாலி மாநகராட்சிகளை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. 47 நகராட்சி கவுன்சில்களிலும் 252 நகராட்சிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை இன்ஜின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி

0: அந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தொடங்கி நள்ளிரவு 12 முதல் மாலை 6 வரை முசாபூர் தல்கேபார் வழித்தடத்தில் 600 MW மின்சாரமும், தனக்பூர் மகேந்திரநகர் வழித்தடத்தில் 54 KW மெகா மின்சாரமும் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய மின்சாரத்தின் அளவு குறித்து வரும் டிசம்பர் மாதத்தில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேரிட்ட வெள்ள பாதிப்பால் நேபாளத்தின் நீர்மின் கட்டமைப்பில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அந்நாட்டின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அருகே மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஹவுதி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தையை வளைகுடா நாடுகள் ஒத்திவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாகவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கருத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வளைகுடா நாடுகள் அறிவித்துள்ளன. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புதல் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், தாக்குதல் எப்போது நிறுத்தப்படும் என்ற தகவலை அதில் வெளியிடவில்லை. தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தகவலையும் திரு டிரம்ப் அதில் குறிப்பிடவில்லை. இதனிடையே தாக்குதலை நிறுத்துவதற்கு யுக்ரைன் சம்மதித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 கொண்ட 20 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று முன்தினம் முடிவடைந்த முதலாவது போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9778-9.
5: இன்றைய நிகழ்ச்சியில் அரிப்பு என்றால் அலர்ஜியா, உடல் சொல்லும் எச்சரிக்கையா என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
6: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். தோல் வியாதி பத்தி பார்க்கறதுல முக்கியமான ஒரு சிம்டம் அரிப்பு. அரிப்பு என்றால் அலர்ஜியா அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு உடம்புலாம்

0: இருக்குது, அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம காமனாக பொதுவாக எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முக்கியமான விஷயம், எல்லா அரிப்பும் அலர்ஜி கிடையாது. அரிப்புன்றது பார்த்திங்கன்னா வியாதி கிடையாது, அரிப்புன்றது ஒரு சிம்டம். அது எதனால் வருது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா அலர்ஜிக்கும் அரிப்பு இருக்கும், ஆனால் எல்லா அரிப்பும் அலர்ஜி கிடையாது. முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எதனாலலாம் அரிப்பு ஏற்படலாம்? தோல் வறட்சியாக இருந்தால் கூட அரிப்பு ஏற்படலாம். எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய தோல் ஒவ்வாமை, அது இருந்தால் வரலாம். அந்த பூஞ்சானால் ஏற்படுற இன்ஃபெக்ஷன், அதனால் வரலாம். சிரங்குன்னு சொல்லுவோம், ஸ்கேபிஸ், இது இருந்தாலும் வரலாம். அர்டிக் ஏரியான்னு சொல்லுவோம், கம்பளிப்பு சொத்தனை மாதிரி கண்டு கண்டா வீங்கும், அதனால் வரலாம். சில சமயம் சில மாத்திரைகள் சாப்பிட்டா ஒத்துக்காமல் போகலாம், அதனால் வரலாம். சில சமயம் உள்ளுக்குள்ளார இருக்க கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இதனால் அரிப்பு ஏற்படலாம். அதனால் அரிப்பு ஏற்படுறதுக்கு பல நூறு காரணங்கள் உள்ளன. அதை நாம் எதுன்னு நாம் கண்டுபிடிக்கணும். நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். ஸோ நோய் முதல்ல கண்டுபிடிச்சாதான் அது நோய் தணிக்க முடியும், இல்லைனா நம்ம சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இரவில் அதிகமாக அரிப்பு, வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களுக்கு அரிப்பு இருக்கும், அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேபிஸ்ன்னு சொல்லுவோம். விரல் எடுக்கல் எல்லாமே கொஞ்சம் சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, நைட்டு தூங்கவே முடியாது. இந்த சிரங்கு இருக்கிறப்போ நம்ம அந்த ஸ்கேபிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேபிஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவங்க மட்டும் ட்ரீட்மெண்ட்னா பார்த்தாது, குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து நெருங்கிய ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் மூலம் பரவக்கூடிய வியாதி. அதே போல் வட்டமாக சிவந்து ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த தோல் உரியது அதிகமாக இருக்கும், ஸ்கேலிங் சொல்லுவோம். நடுவில் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும், நம்ம ரிங் வார்ம்னு சொல்லுவோம். மெடிக்கல் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீனியான்னு சொல்லுவோம், டீனியா கார்போரிஸ்னு சொல்லுவோம். ஸோ இது பேசிக்கலாக அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இதாக இருக்கலாம். நிறைய முறை நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த போல வியாதி இருக்கிறவங்க ஒரு ஃபார்மசிக்கு போயிட்டு அவங்களா வந்து ஒரு மசாலா க்ரீம், ஒரு 4 டம் 5 டம் அது மாதிரி ஸ்டீராய்டு இருக்கிற க்ரீம் போட்டுட்டு அதை தடவிட்டு அது உடனே வியாதிக்கு சரியாகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு, ஆனால் நிறுத்தினா அதிகமாகுது. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இது மிகவும் ஒரு தவறான செயல், தயவுசெய்து அது செய்யாதீங்க. ஸ்கின் டாக்டரை பாருங்கள், ட்ரீட்மெண்ட் எடுங்க. சிலருக்கு உடம்பில் எந்த ரேஷுமே இல்லாமையே அரிப்பு ஏற்படலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா வயதானவர்கள், வயதானவர்களுக்கு எண்ணெய் சுரக்கிறது குறைஞ்சிடும், அதனால் அவங்களுக்கு தோல் வந்து வறட்சியாக இருக்கும், ட்ரை ஸ்கின் இருந்தாலும் அவங்களுக்கு அரிப்பு இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ், தைராய்டு டிசீஸ் இதெல்லாம் இருந்தால் கூட இது மாதிரி உடம்பில் அரிப்பு ஏற்படலாம். ஆர்டிகேரியான்றது ஹைவ்ஸ்னு சொல்லுவோம், உடலில் திடீர்னு கம்பளி பூச்சி ஒத்துற மாதிரி ரேஸ்டு இச்சி பேச்சஸ் வரும். அவங்க அந்த பேச்சஸ் வந்து வித்தின் ஃபியூ ஹவர்ஸ், சில மணி நேரங்களுக்குள்ளார சரியாயிடும். அதனால் முக்கியமாக நான் மறுபடியும் சொல்கிறேன், அரிப்பு வந்தால் ஸ்டீராய்டு க்ரீம் போடுன்றது வந்து தவறான ஒரு இது, அதனால் தயவுசெய்து அது பண்ணாதீங்க. அரிப்பு என்பது ஒரு சிம்டம் தான், அது டயக்னோசிஸ் இல்லை. எங்கே அரிக்குது, எவ்வளோ நாளாக அரிக்குது, இந்த ரேஷ் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, வீட்டில் வேறு யாருக்கா இருக்கா, இந்த தகவலெல்லாம் தெரிஞ்சு அதை தோலை பார்த்தா தான் தோல் டாக்டரால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு சிறிய அரிப்பு இருந்தால் உடனே பயப்பட வேணாம், அது தொடர்ந்து அரிக்கும், அரிப்பு இருக்குது, தூக்கத்தை கெடுக்குது, உடல் முழுக்க இருக்க அரிப்பு, அதனுடன் வேறு ஏதாவது அறிகுறி இருந்தால் தோல் மருத்துவரை நிச்சயமாக அணுகுங்க. அரிப்போட அதற்கான காரணத்தை தான் நம்ம சரி செய்யணும். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் அரிப்பு என்றால் அலர்ஜியா, உடல் சொல்லும் எச்சரிக்கையா என்பது குறித்து விளக்கமளித்தார்
4: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கத்துடன் இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:31:35. நேர்களே வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி எப்பவுமே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கும். ஆல்ரெடி கேள்வி வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு, எஃபியில போஸ்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் கேள்வியை நான் உங்களுக்காக சொல்றேன். என்ன அப்படின்னா, 2035 இந்தியா அமைக்க திட்டமிட்டுள்ள விண்வெளி நிலையத்தின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான இன்றைய ஃபேஸ்புக் கேள்வி. 2035 இந்தியா அமைக்க திட்டமிட்டுள்ள விண்வெளி நிலையத்தின் பெயர் என்ன? இதற்கான பதில் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, நீங்க வந்து ஃபேஸ்புக்ல நம்மளுடைய வணக்கம் மக்களை போஸ்ட் இருக்கும், அதுல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதிலை நீங்க சொல்லலாம். இதற்கான சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் சரியான பதில் சொன்னீங்க அப்படின்றது நிகழ்ச்சியோட நிறைவில் நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேர்களே சீக்கிரமா உங்களுடைய ஆன்சரை எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கான பதில் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு மாறா திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக வேலை வாய்ப்பு செய்திதான் தெரிஞ்சுக்க போறோம். இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் அணு எரிபொருள் வளாகத்தில் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதாவது என்எஃப்சியில அப்ரண்டிஸ் பிரிவில் ட்ரேட் 432, டிப்ளமா 79, கிராஜுவேட் 27 என மொத்தம் 538 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ அல்லது டிப்ளமா அல்லது பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 18-25 வயது வரை, அதாவது 16-9-2026 படி 18-25 வயது வரைக்கும் இருக்கணும். இதற்கான

இருக்குது. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ அல்லது டிப்ளமா அல்லது பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 18 25 வயது வரை, அதாவது 16/9/2026 18 25 வயது வரைக்கும் இருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 16 அதாவது நாளைக்கு தான் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். இது பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் nfc.gov.in nfc.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் இதற்கான முழு விவரங்களும் இருக்கு. ஸோ அப்ளை பண்றதுக்கு நாளைக்கு கடைசி நாள். மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. சயின்டிஸ்ட் அல்லது இன்ஜினியர் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸ் 100, மெக்கானிக்கல் 53, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 22 அப்படின்னு மொத்தம் 175 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 18-28 வயது வரைக்கும் இருக்கலாம், அதாவது 16/9/2026 18-28 வயது வரைக்கும். இதற்கான தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் மட்டும்தான் இதுக்கும் நீங்க விண்ணப்பிக்க முடியும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹750. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 16, அதாவது நாளைக்கு தான் இதற்கும் வந்து கடைசி நாள். மேலும் இது பத்தின விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா isro.gov.in அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல இதற்கான முழு விவரங்களும் இருக்கு. isro.gov.in

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே,
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் FM ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
4: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
7: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
7: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

ரெயின்போவின் வணக்கம் மக்களை நிகழ்ச்சி 7:48 நேர்களை. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005, தொலைபேசி எண் 0413322001 மற்றும் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இப்ப நான் கேட்ட கேள்விக்கான பதிலை நாம தெரிஞ்சுக்கணும். சோ நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 2035 ஆண்டுக்குள் இந்தியா அமைக்க திட்டமிட்டுள்ள விண்வெளி நிலையத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், BAS அப்படிங்கறதா. பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கறது 2035 இந்தியா அமைக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய விண்வெளி நிலையத்துக்கு இந்த பெயர் வந்து வைக்க போறதா சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த BAS அப்படிங்கிற சரியான பதிலை யார் யாரெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் அன்புராணி, கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், ராஜபாளையம் பிரபு வீரா, கோவிலிருந்து லூவிஸ் செல்வராஜ், கடார்லிருந்து அன்பு ஹரிஹரன், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், நாகையிலிருந்து பாபு, முள்ளக்காடிலிருந்து பாபு, பெரிய வளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, செஞ்சி சிங்கவரம்லேருந்து கலைவாணி கனிஷ்மா, புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, இவங்க எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே FM ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களின் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். செமிகான் இந்தியா 2026 ஐந்தாவது கண்காட்சியை புதுடெல்லியில் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். இதில் 600க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 300க்கும் மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த கண்காட்சியில் 6 நாடுகளின் அரங்குகள், 12 மாநில அரசின் அரங்குகள் மற்றும் பிரத்யேக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான அரங்குகளும் இடம்பெறும். இந்த கண்காட்சிக்கு இந்திய செமிகண்டக்டர் இயக்கம், மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், செமி அமைப்பு ஆகியவை கூட்டாக ஏற்பாடு செய்துள்ளன. தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் மக்களுக்கு விரைவான மற்றும் சிறந்த சேவையை வழங்குவதற்காக இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தனது தற்பொழுதைய 1033 என்ற தேசிய நெடுஞ்சாலை உதவி எண்ணை உயர் தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்த உள்ளது. மேம்படுத்தப்பட்ட 1033 உதவி எண் செயற்கை நுண்ணறிவு, நிகழ்நேர இருப்பிட கண்காணிப்பு மற்றும் ஸ்மார்ட் அவசரகால பதில் அமைப்புகள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தானது. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 20ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
2: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
3: நேரம் 8:03:56 ஆகிட்டு இருக்கு.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில எப்பவும் போல எந்த ஆர்ஜே எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு தெரியல, நான் தொடர்ந்து அவங்க கூட பேசலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: மீண்டும் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில எந்த ஆர்ஜே எந்த ஏரியால இருக்காங்க ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஆர்ஜே கிட்ட தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே பேசுறேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நான் வந்திருக்கிற ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா சொல்லலாம். வளர்ந்து வரக்கூடிய ஒரு அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி கொண்ட ஒரு ஏரியான்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு வளர்ச்சி இந்த ஏரியாவை சுத்தி இருக்கு. இந்த ஏரியா வந்து நகரோட ஒரு மையப்பயிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து கிராமமா இல்ல நகரமானு தெரியல, ஆனா இது நகரமா வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிராமம்னு சொல்லலாம். ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன், பட் ஏரியா பத்தி சொல்லிடுறேன். இந்த ஏரியா பத்தி சொல்லணும்னா இந்த ஏரியாவுடைய பேர் பிச்சைவீரன்பேட். இந்த பிச்சைவீரன்பேட் எங்க இருக்குன்னா புதுவை மாநிலம் புகவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில இருக்கு. இந்த பிச்சைவீரன்பேட் பகுதியை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா டாக்டர் ராதாகிருஷ்ண நகர், பாரிஸ் நகர், முத்துப்பிள்ளைப்பாளையம், கோபாலன் கடை, அம்மா நகர், குறும்பட்டு, கல்மேடுப்பேட், தர்மாபுரி, ஐயங்குட்டிப்பாளையம், முத்திரையர் பாளையம், மேட்டுப்பாளையம், இந்த பக்கம் மேலே உழவர்கரை, மூளைக்குளம், ஜேஜே நகர், தக்கக்கோட்டை, இந்த மாதிரி நிறைய ஊர்கள் இந்த இந்த ஏரியாவை சுற்றி இருக்கு சொல்லலாம். இந்த பிச்சைவீரன்பேட் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிராமம், ஒரு 40-50 குடும்பங்களை வசித்து வரக்கூடிய ஒரு சின்ன கிராமமான ஒரு பகுதி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா 800-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரதான் சொல்கிறாங்க. இந்த ஏரியா வந்து பரப்பளவிலும் சரி மக்கள் தொகையிலும் சரி இந்த தொகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊராகன்னு சொல்லலாம். இந்த ஊரில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, நிறைய விஷயங்கள். எப்படி சொல்கிறது, இந்த இந்த ஊருக்குள்ளே வந்து 3 பிரைவேட் காலேஜஸ் இருக்குது, 3 பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது, ஒரு பெட்ரோல் பங்க், ஒரு தியேட்டர் பக்கத்துலேயே இருக்குது, நிறைய எம்என்சி வர இந்த ஊருக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து ஒரு சின்ன கிராமம் ரொம்ப ஒரு வளர்ச்சி வந்தக்கூடிய ஒரு ஒரு பகுதியாக மாறிட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாயம் தான். மரவள்ளிக்கிழங்கு, நெல், கரும்பு, அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் வேர்க்கடலை இதெல்லாம் வந்து பயிரிட்டு தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த பயிர்களுக்கெல்லாம் வந்து பாசனம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஏரி பாசனம் தான். அது வந்து ஊசுடி ஏரியிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் பண்ணதாக சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து பழமையான ஒரு நூலகம் இருக்குது. முன்னாள் துணைநிலை ஆளுநர்

புதுவுடைய துணைநிலை ஆளுநர் சேத்திலால் அவர்களால் திறக்கப்பட்ட ஒரு பழமையான நூலகம் இன்னும் செயல்பாட்டில் இயங்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு நடுநிலை பள்ளி இருக்கு, அது வந்து ஒரு 45 வருஷமா இங்க இருந்து சொல்றாங்க. இந்த ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் அதிகமா இருக்காங்களோ இல்லையோ மரங்கள் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு அடர்த்தியா இந்த பள்ளி ஃபுல்லாகவும் மரங்கள் தான் இருக்கு. ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பள்ளியா இங்க இருக்கு. இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு என்கிட்ட, இன்னும் இருக்கு, பட் இப்பயே சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல. ஸோ ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க தேசம் 2.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: On to sports. In men's cricket, India will take on Afghanistan in the second T20 International at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. India lead the three-match series 1-0 after a convincing 7-wicket win in the opening match on Sunday. Despite the early loss of Sanju Samson, Abhishek Sharma played a blistering innings of 82 off 32 balls, supported by Ishan Kishan's 42 as India chased down target of 157 set by Afghanistan for the loss of 3 wickets in 13.4 overs. Earlier, put into bat, Afghanistan posted 156 runs for the loss of 8 wickets in their stipulated 20 overs. The third match of the series will be played at the same venue on Thursday. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Haryana, Chandigarh and Delhi today. Similar weather conditions are also expected to prevail over Kerala, Mahe, Punjab, South Interior Karnataka, Sub-Himalayan West Bengal, Sikkim, Tamil Nadu, Puducherry and Karaikal for the day. And now for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Saira. The papers have widely noticed the turmoils happening in the Gulf. Hindustan Times writes, strike on key Saudi pipeline sparks turmoil in oil market. The Times of India writes, Saudi military airbase hit as Houthis launch fresh attacks. Ahead of FATF meet, Pakistan raises bounty on Jaish chief Azhar to 70 lakh Pakistan rupees, writes the Tribune. BJP trumps Congress in Rajasthan civic polls. Independents win on CM turf, writes the Indian Express. And finally, the Indian Express writes about a village in Jammu adopted by army. The paper writes, adopted by army after killings, Jammu village sees change as it fights tragedy. And with that, it's back to you, Saira.
0: Thanks, Renu. And now before we end the bulletin, the headlines once again. UPI payments of up to 2,000 rupees to remain free of bank charges. World Circular Economy Forum 2026 to begin today at Gandhinagar in Gujarat. India and Canada begin next round of talks on proposed trade pact. Chief Justice of India Justice Suryakant says mechanism developed by Supreme Court and High Courts to deal with complaints against judges is robust and very responsive. CBI registers FIR in celebrity manager Disha Salian death case. And in men's cricket, second T20 International between India and Afghanistan to be played this evening in Delhi. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: மீண்டும் எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம புதிய நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம புதிய நிகழ்ச்சியில் ஆர்ஜே ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை விரான்பேட்டில் இருந்து நிறைய விஷயம் அங்கே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாரு, தொடர்ந்து அவங்களோட இணைவோம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த் பேசுகிற மக்களே. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை விரான்பேட் இந்த பேர் தான் போகப்போதும் சொல்லியிருந்தேன். நான் ஸ்டார்டிங்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், பட் நானே கொடுத்துட்டு நல்லா இருக்குமா, இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தவங்க ரொம்ப நேரமா வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு கால் கடுக்க காத்துட்டு இருக்கேன். வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேரு காசிமா.
5: உண்மையான பேர் சொல்லுங்க.
6: உண்மையான பேரே காசிமா தான்.
5: அப்படிங்களா, பேருக்கும் வாய்ஸுக்கு சம்மந்தம் இல்லை. சரி, எத்தனை வருஷமா பிச்சை விரும்பேட் போயில இருக்கீங்க?
6: எங்க பூர்வீகமே பிச்சை விரும்பேட்டு தான்.
5: பிறந்தவர்கள் தானே இந்த ஊர் தான்
6: பிறந்தது, எங்க அப்பா அம்மா பிறந்தது, நான் இங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டது எல்லாமே.

0: ஆதி காலத்துல இருந்து இங்கதான் இருக்கீங்க. ஓகே, அப்ப உங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்கு ஏன் பிச்சை வீரன் பேட் அப்படின்ற பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு?
1: பிச்சை வீரன் சொல்லிட்டு ஒரு மன்னர் வந்து இந்த ஊரை ஆண்டார்.
0: இங்க குறுநில மன்னரா
1: அவங்க இருந்தாங்க. அதனால அந்த ஊர் அந்த மன்னர் பேரை இங்க வச்சுட்டாங்க அப்படின்னு எங்க தாத்தா எல்லாம் சொல்லிருக்காங்க.
0: பிச்சை வீரன் ஒரு குறுநில மன்னர் இந்த பகுதியை ஆண்டிருக்காரு.
1: ஆமா ஆமாதான்.
0: சரி, அப்ப வந்து உங்க ஊர் வந்து ஒரு 30-40% முழுக்க முழுக்க வந்து விவசாய பூமின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணதுக்கான ஒரு தடையும் கூட இல்ல, அந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. எப்படி பாக்குறீங்க?
1: சீரியஸாவே நாங்க சின்ன வயசுல எல்லாம் ரொம்ப நல்லா விளையாடுவோம். கரும்பு தோப்பு எங்களுக்கு ஸ்நாக்ஸே எங்களுக்கு வந்து நிஜமாவே இந்த உனி பழம், கொய்யா பழம், நொனா பழம் இதெல்லாமே தான். நாங்க எல்லாம் போயிட்டு இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கேட்டு இருக்க மாட்டோம். கரும்பு உடச்சி சாப்பிடுவோம், தேங்காய் உடச்சி சாப்பிடுவோம், இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. மோட்டர்ல குளிக்கிறது, வயல் வலி, இந்த மீன் பிடிக்கிறது, நண்டு பிடிக்கிறது, நத்தை பிடிக்கிறது இதெல்லாமே நிறைய இருந்தது. இப்ப பார்த்தா ஒண்ணுமே பிடிக்க முடியல, ஒரு பட்ட உணவு அந்த மாதிரி இருக்குது. எல்லாம்
0: மினி ஆட்டோகிராஃப் படம் பார்த்த மாதிரி இருக்கு. இவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அப்ப இப்ப நிறைய மிஸ் பண்றீங்களா?
1: நிறைய எல்லாமே மிஸ் பண்றோம். இப்ப பார்த்த ஒரு இதுவும் எதுவுமே இல்ல. அந்த பனம்பழம் உழுந்து சுட்டு சாப்பிடுறது, ஈச்சம்பழம் பறிக்கிறது, நுங்கு வெட்டி சாப்பிடுறது எல்லாம் எதுவுமே இல்ல. ரொம்பவே மிஸ் பண்றோம். திரும்ப கிடைக்குமான்னு ஏங்குறோம்.
0: ரொம்ப கிடைக்கும் நானும் விரும்புறேன். ஆனா இப்ப வந்து உங்க ஏரியா வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. நிறைய ஸ்கூல் காலேஜஸ், நிறைய பெட்ரோல் பங்க், தியேட்டர், ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்டும் வந்துடுச்சு. இப்ப இந்த வளர்ச்சி உங்களுக்கு தேவைதானா?
1: எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் அந்த நாட்கள்லாம் அந்த மாட்டு வண்டி இதெல்லாம் வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்.
0: கண்டிப்பா வேண்டுங்க. இன்னொரு விஷயம், இந்த பிச்சை வீரன் பேட் பகுதியில வந்து கபடி ரொம்ப ஃபேமஸ்னு சொல்றாங்க. இந்த கபடி எப்படி, அதுமாதிரி வந்து வீட்டுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஆள் வந்து அரசு துறையில வேலை செய்வாங்க இருப்பாங்க. அது வந்து விளையாட்டுத் துறை மூலமா போயிட்டு நிறைய விளையாடி அதன் மூலமா வந்து வேலை வாங்க சொல்றாங்க. இதுல உண்மையா?
1: கண்டிப்பா உண்மை. எங்க ஊர்ல நிறைய போலீஸ் இருக்காங்க, அரசாங்க வேலையில செய்யறவங்க லேடிஸ், அதாவது ஜென்ஸுக்கு ஈக்குவலா லேடிஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா துறையிலுமே சாதிச்சுட்டு வராங்க. செகண்டு, கபடிக்கு பேர் போன ஊர் எது? சின்ன பிள்ளைங்க, அதாவது தாத்தா அப்பா பிள்ளைங்க பேர அந்த மாதிரி தலைமுறையா போயின்னு இருக்குது. அப்புறம்
0: பெண்களும் கபடி விளையாடுறாங்க. பார்த்தாங்க வரும்போது பார்த்துட்டு வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்தது. ஆண்கள் இந்த பக்கம் விளாங்க, பெண்கள் இந்த பக்கம் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு தனியா வந்து எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ஊர்ல கபடிக்கு இவ்வளவு ஈர்ப்பு எப்படி வந்தது இந்த ஊர்ல?
1: அதுதான் தலைமுறை தலை, அது பரம்பரையா சொல்லி கொடுக்குற ஒரு இது மாதிரிதான். இப்ப நான் என் பிள்ளை விளையாடனா, இப்ப என் பேர விளையாடனா அப்படின்ட்டு அவங்க கூட்டுன்னு போயிட்டு அவங்க உட்கார வச்சு, இப்போ நிறைய பேர் மொபைல காமிச்சு உட்கார வச்சுட்டு போறாங்க. கூட்டுன்னு போன பழக்கம் தான் இந்த கபடி. நீயும் வாடா அப்படின்னு சொல்லுவனே அவங்களுக்கு அந்த விளையாட்டு இது பண்ணிட்டு அது திரும்பவும் வரும், வளர்ந்துகிட்டேதான் இருக்குது.
0: பார்த்தோம், சின்ன ஒரு எல்கேஜி படிக்கிற பொண்ணு எனக்கு, அந்த பொண்ணு கூட பிராக்டிஸ் பண்ணுது.
1: அது எங்க ஊர்ல நிறைய கோச்சும் இருக்காங்க, அதாவது சமூக ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஸ்பான்சர் பண்ணி பெண்களை நல்லா தயார்படுத்தி நிறைய ஸ்டேட் லெவல்லாம் போய் விளையாடி இருக்கிறாங்க.
0: சூப்பர். ஆனா விளையாட்டுக்கு இந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து ஒரு பழமையான ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரி இன்னும் வந்து செயல்பாட்டுல இருக்கு. நீங்க போயிருக்கீங்களா?
1: நாங்க கன்னித்தீவு கதை படிக்கிறதுக்கும் போவோம், படம் பாக்குறதுக்கு போவோம், நிஜமே நாங்க போவோம். அப்பெல்லாம் லைப்ரரிக்குன்ட்டு நாங்க போவோம். எப்படின்னா கும்பாப்பெல்லாம் டிவி அதிகமா இருக்காது, போர் அடிக்கும், விளையாடுன போவோம் மிச்சம். லைப்ரரி போயிட்டு கதை படிப்போம். கதை படிக்கிறதுக்குனே போவோம். இந்த சிந்துபாத் கதை
0: இப்போ இப்பயும் வந்து நிறைய பேர் வந்து அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த லைப்ரரி எப்படி பாக்குறீங்க? ஒரு 50 வருஷத்துக்கு நினைக்கிறேன் லைப்ரரி.
1: அது எங்க ஊர் ஒரு அடையாளமாக கூட அதுவுமே இருக்குது. பழமையா அது இன்னும் மாறாம இருக்குன்னா அந்த லைப்ரரியும் இருக்குது.
0: இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஊர்ல வந்து ஒரு நடுநிலைப்பள்ளி, அரசு நடுநிலைப்பள்ளி இருக்கு. அந்த ஸ்கூல் உள்ள என்ட்ரானாலே வந்து ஃபுல்லா மரம் தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் மரம். அவ்வளவு மரங்கள் எப்படி உங்களுக்கு வளர்க்கணும் ஆசை வந்தது இந்த ஊர்ல?
1: அது ஆக்சுவலா நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது நட்ட மரம், அது நாங்க தான் நடுவோம். அப்ப அவங்களுக்கு சாருங்களா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பவும் மரம் இருந்தது, இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மரக்கன்னுலாம் இதெல்லாம் வச்சு தினமும் பிடி பீரியட்ல போயிட்டு தண்ணி ஊத்துங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. எனக்கு அதை பார்க்கும் போது எல்லா ஸ்கூல்லயும் இந்த மாதிரி இருக்கணும்னு தோணுது.
0: நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் புதுச்சேரியில மரங்கள் வந்து ஒரு ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ள இவ்வளவு அதிகமா நான் பார்த்தது கிடையாது. எப்படியும் ஒரு 120 மரம் கூட இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளவு அடர்த்தியா இருக்கு. ஒரு வெயில் கூட உள்ள படல, அந்த அளவுக்கு இருக்கு. சூப்பரா இருக்கு ஸ்கூலு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து உங்க ஊர்ல வந்து அப்பெல்லாம் வந்து ரெண்டு பக்கமும் ஊசுடைய தண்ணி அதிகமா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதனா விளையாடி இருக்கீங்களா அப்பெல்லாம்?

0: சரி தண்ணியில போய் விளையாடுறதுல சரி பாத்துருக்கோம் எந்த வரைக்கும் பாக்குறோம், ஆனா அங்க போய் விளையாடுறதுல அப்பதான் நிறைய போகும் தண்ணி.
1: அந்த ஊசுடைய தண்ணி இப்ப இங்க ரெண்டு பெரிய வாக்கிய வகை வரும், அது மூலமா தான் விவசாயம் பண்ண சொன்னாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா?
0: அது சொல்லிருக்கிறாங்க, நான் பார்த்தது.
1: நீங்க பாக்கல?
0: சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க எங்க விளையாட்டுத்தனமா அப்படியே இருந்ததுனால.
1: இன்னொரு விஷயம், உங்க ஊர்ல கால்நடைகள் அதிகமா வளர்க்குறாங்க. இப்ப வந்து அரசாங்க காலம் மட்டும் இல்லாம சுய தொழில் பண்றவங்க இருக்காங்க, கால்நடைகள் அதிகமா வளர்க்குறவங்க இருக்காங்க. ஸோ இதன் மூலமாகவும் நிறைய வருமானம் இருக்கிறாங்க. இப்போ கால்நடைகள் வந்து இப்போ அதிகமாக இருக்கா, முன்னெடுத்ததை விட அதிகமாக இருக்கா, இல்லை குறைஞ்சிருக்கா?
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் அந்த நிலத்தெல்லாம் வந்து நிலம் இருக்கும் போது கால்நடைகள் இருந்தது, நிலம் இல்லாதப்ப அது மேய்ச்சல் எதுவுமே இல்லைன்றதுனால கால்நடைகள் வளர்ப்பும் கொஞ்சம் குறைஞ்சினே வருது.
1: ஏன்னா இங்கே மேய்ச்சல் இல்லை, அதுமாரி வந்து சுற்றுவட்டம் ஃபுல்லாக பில்டிங் ஆகிடுச்சுன்றீங்க.
0: ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த டைம்லாம் நிறைய நிலம் இருந்தது, போயிட்டு மேய்ஞ்சி நல்லா அதுக்கு தேவையான உணவு கிடைச்சிது. எதுவுமே அவனுக்கே உணவு கிடைக்கும்.
1: முக்கியமான விஷயம் இன்னொன்று, இப்படி ஒரு அத்தியாவசிய தேவைன்னா பக்கத்தில் மூலகுளம் போவீங்களா இல்லை எப்படி?

0: ஆமாம், சுயதொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, கால்நடைகள் அதிகமாக வளர்க்குறவங்க இருக்காங்க. ஸோ இதன் மூலமாகவும் நிறைய வருமானம் ஈட்டுறாங்க. இப்போ கால்நடைகள் வந்து இப்போ அதிகமாக இருக்கா, முன்னே இருந்ததை விட அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா?
1: கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் அந்த நிலத்தெல்லாம் வந்து நிலம் இருக்கும் போது கால்நடைகள் இருந்தது, நிலம் இல்லாதப்ப அது மேய்ச்சல் எதுவுமே இல்லைன்றதுனால கால்நடைகள் வளர்ப்பும் கொஞ்சம் குறைஞ்சினே வருது.
0: ஏன்னா இங்கே மேய்ச்சல் இல்லை, அதுமாரி வந்து சுத்தோட்டம் ஃபுல்லாக பில்டிங் ஆகிடுச்சுன்றீங்க.
1: ஆமாம், அதுதான் சொல்றேன். இப்போதைக்கு அந்த டைம் எல்லாம் நிறைய நிலம் இருந்தது, போயிட்டு மேய்ஞ்சு நல்லா அதுக்கு தேவையான உணவு கிடைச்சது. எதுவுமே அவனுக்கே உணவு
0: முக்கியமான விஷயம். இன்னொன்னு, இப்ப நீ ஒரு அத்தியாவசிய தேவைன்னா பக்கத்துல மூலகுளம் போவீங்களா இல்ல எப்படி பாண்டிக்கு போவீங்களா? இல்ல இங்கதான் வில்லியனூரும் பக்கத்துலதான் இருக்கு.
1: எங்களுக்கு எல்லாமே கிட்ட இருக்குதுங்க. நினைக்கிற அளவு சொல்லுவாங்களே, இதுவுமே சொல்லுவாங்க. நாங்க எங்கயாவது ஊருக்கு, எங்க பாண்டி ஸ்பெஷல் என்ன தெரியுமா, நாங்க ஊருக்கு போவோம், எங்க பாண்டிக்கு போறோம். அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, பாண்டியில தானே
0: இருக்கிறீங்க?
1: ஆமா, எங்க ஊர்ல கிடைக்குது. இது ஒரு ட்ரெண்டிங்லயே போயின்னு
0: இருக்குதானா? நீங்க வெளியில போக தேவையில்ல, எல்லாமே ஊர்ல.
1: இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுது.
0: எனக்கு புரியுது, பட் உங்க ஊர்ல எல்லாம் கிடைக்குதான்னு
1: கேட்டேன். ஊர்ல கிடைக்குது. இது ஒரு காமெடியா இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படின்னா இப்ப நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம், இப்ப சென்னையில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, டி நகர் போறேன், அண்ணா நகர் போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா, பாண்டிக்கு போறோம்னு. பாண்டியில இருந்தே பாண்டி, அதை நம்ம எப்படி சொல்லணுமா, அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பேர் ஸ்ட்ரீட் போறோம், அண்ணா போறோம்,
0: நமக்கு பழகி போச்சு, நம்மள மாத்த
1: முடியாது.
0: முக்கியமா ஒரு விஷயம், இப்ப நாங்க வந்து எஃப்எம் பிரைன் ஷோ வந்து நம்ம போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரை பத்தி நாங்க நிறைய தகவல்களை சொல்லுவோம். அந்த வகையில் இன்னைக்கு பிச்சவன் கேட்பது வந்து சொல்லிட்டு இருக்கோம். உங்க ஊரை பத்தி ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் விஷயம் ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு?
1: எங்க ஊர்ல எல்லாமே ஸ்பெஷல் தான். எங்க ஊரே ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான். திருவிழாவில இருந்து பொங்கல் பொங்கல் செலிப்ரேஷன் பண்றதுல இருந்து நிறைய ஏதாவது ஒண்ணுன்னா அந்த அதெல்லாமே எங்க ஊர்ல அடிச்சுக்க முடியவே
0: முடியாது.
1: அந்த மாதிரி நீங்க திருவிழாக்கெல்லாம் நீங்க வந்து பாருங்களேன், அவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்க ஊர் விட்டு போவே மனசு வராது உங்களுக்கு.
0: ரொம்ப பெரிய ஏரியா, நிறைய சாமி ஊர்ல விடும். காலையில நைட்டு ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலையில 8 மணிக்கு சாமி ஊரோட போன்ற
1: வெடிய வெடிய திருவிழாவா இருக்கும். அப்படி அந்த 80s போன மாதிரியே இருக்கும். இந்த பொண்ணுங்களாம் ஜாலியா, அப்பதான் ஒரு பொண்ணு அடக்கொடக்குமெல்லாம் இருப்பாங்க எல்லாரும். அந்த பொண்ணு புடவை கட்டிக்குன்னு ஒரு அழகா
0: வந்து ரொம்ப திருவிழாக்கு சிறப்புன்றீங்க.
1: திருவிழாவுக்கு எல்லாமே எங்க ஊர் சிறப்பு தான்.
0: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்க ஊரை பத்தி, ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி.
0: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் பெற்றுவதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க. ரெயின்போ
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேரம் 8:47:11 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில ஆர்ஜே ஆனந்த் பிச்சைவீரன் பட்டை பத்தி பிச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. வந்த நேர்களும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அவங்களோட இணைவோம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ.

0: ரெயின்போவின் நம்ம புதுவை, நான் தான் உங்க ஆசியான பேசிருக்கேன். மக்கள் இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவெல்பேட் இந்த பகுதி தான் போயிட்டு இருக்கு. இந்த பகுதியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, இந்த ஊர் தான் வந்து இந்த ஏரியாவுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் சொல்லலாம். இப்ப நீங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூலகுளம் வந்தீங்கன்னா லெப்ட்ல ஒரு ரோடு புரியும், ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு வரும். லெப்ட்ல போனீங்கன்னா அரும்பார்த்தபுரம் வரும், ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா பிச்சவெல்பேட். ஸோ இந்த இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் வந்து இந்த ஊர் தான் ரொம்ப முக்கியமான ஊர்னு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க பேச காத்துட்டு இருக்கோம். பிச்சல வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் அஞ்சலாட்சி.
0: அஞ்சலாட்சி, எத்தனை வருஷமா இந்த ஊர் இருக்கீங்க மேம்?
1: 47 வருஷமா இருக்கிறேன்.
0: பிறந்த ஊர் தானா? ஆமாம்,
1: இந்த ஊர் தான்.
0: கண்டிப்பாக நிறைய விஷயம் தெரியும். சொல்லுங்க, நீங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது பிச்சவெல்பேட் எப்படி இருக்கும்?
1: விவசாயம் நல்லா விளையும். நான் சின்ன வயசா இருக்கும்போதே கபடி வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்.
0: இல்லப்ப, நீங்க சின்ன வயசா இருக்கும்போது இங்க வீடுகள் அதிகமா இருக்குமா, மக்கள் தொகை அதிகமா இருக்குமா, இல்ல ரொம்ப குறைவா இருக்குன்னு சொன்னாங்க?
1: மக்கள் தொகை வந்து குறைவா தான் இருக்கும், ஆனா விவசாயம் நிறைய இருக்கும். முன்னாடி வந்து கம்மியா இருந்துச்சு வீடுங்க, இப்ப நிறைய வந்து போச்சு.
0: இப்ப வந்து நிறைய மக்கள் தொகை, இப்ப எப்படி ஒரு 1500 மேற்பட்ட மக்கள் வந்து வச்சுதான் சொல்றாங்க. அப்பெல்லாம் அவ்வளவு அதிகமா இங்க இருந்தாங்களா? கம்மியா இருந்தாங்களா? அப்பெல்லாம்
1: இருக்கும்போது கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் விளைஞ்சது. ஆனா இப்ப இல்ல, எல்லாமே ஒரே வீடு ஆயிப்போச்சு, பிளாட் போட்டு.
0: நீங்க வந்து இந்த ஊர்ல நிறைய வந்து பெண்கள் வந்து கபடி விளையாட்டு ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க, எனக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன்னா கபடி விளையாட்டுல வந்து இந்த அளவுக்கு ஆர்வம் வந்து இந்த ஊர்ல எப்படி வருதுன்னு தெரியல, பட் பெண்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க கபடி விளையாட்டுலன்னு சொல்றாங்க. உங்க வீட்டுல விளையாடுறாங்களா?
1: எங்க வீட்டுல விளையாடுறாங்க எங்க சின்ன பொண்ணு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த ஊர் கபடினாலே வந்து பேர் போன ஊரு, அந்த மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகமும் பிச்சாரம்பேட்டினாலே பேர் போன ஊரு.
0: விளையாட்டு மூலியமா நிறைய பேர் வந்து அரசாங்க வேலைக்கு போயிருக்காங்க. அது இல்லாம இங்க போட்டித் தேர்வு மையத்துக்கு வர நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்கா, இலவசமா வந்து போட்டித் தேர்வு மையத்துக்கெல்லாம் இங்க கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க நைட்ல. எப்படி இந்த ஊர்ல வந்து விளையாட்டும் அதே சமயம் வந்து கல்வியும் ரொம்ப ஈக்குவலா போயிட்டு இருக்கு? ஒரு பக்கம் விளையாட்டுல ஆர்வமா இருக்காங்க, இன்னொரு பக்கம் அதை பயன்படுத்தி வேலை வாய்ப்பும் பெறாங்க. எப்படி இந்த ஊர்ல நிறைய படிப்பாங்க? இங்கெல்லாம்
1: எல்லாமே படிப்பாங்க, ஆனா வந்து நிறைய விளையாட்டு தான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அதுல வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆமா, அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. கல்வியும் வந்து இலவசமா இங்க சொல்லி கொடுக்குறாங்க, காசெல்லாம் யாரும் வாங்கல.
0: ஆமா, அங்க ஒரு பயிற்சி மையம் பார்த்தேன், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இரவு பாடசாலைன்னு போட்டிருந்தது. இது வந்து போட்டித் தேர்வு மையத்துக்காக இலவசமா இங்க நைட்ல வந்து சொல்லிதான் சொன்னாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு பாக்கும்போதே. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊரை சுத்தி எங்க பார்த்தாலும் வளர்ச்சியா இருக்கு மேம். நீங்க சொன்னீங்க அப்பல விவசாயம் சொன்னாங்க, இப்ப விவசாயம் இல்ல, பட் ரொம்ப வளர்ச்சி அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு, ஒரு டிராபிக்கா இருக்கு ஏரியாவே. எப்படி பாக்குறீங்க உங்க ஏரியா எப்படி இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு?
1: முன்னாடி எல்லாம் வந்து எங்க ஏரியா வந்து ரொம்ப டம்மியா இருந்துச்சு, இப்ப எல்லாம் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது. சுத்தி சுத்தி ஸ்கூலு, இந்த பக்கம் காலேஜ், இந்த பக்கம் வந்து மிட்டன் கம்பெனி, பெட்ரோல் பங்கு, எல்லாமே வந்து நிறைய சௌரியம் நிறைய இருக்குது இந்த ஊர்ல. முன்ன விட இப்போ எவ்வளவு சூப்பர். பாண்டி தோத்துச்சு எங்க ஊரு.
0: கண்டிப்பா உண்மைதான், அது நான் வந்து விளையாட்டு சொல்லுவேன். ஊரை பார்க்கும்போதே தெரியுது, ஒரு கூரை வீடு கூட இல்லைன்ற இப்ப இல்ல. அப்பெல்லாம் கூரை வீடுங்க தான் அதிகமா இருக்கு, ஆனா கூரை வீடுங்களே இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி நீங்க பாத்துருக்கேன் தானே? இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்க ஊர்ல இப்ப ஒரு அடிப்படை தேவைனா உங்களே கிடைக்குதா, இல்ல நீங்க பாண்டிக்கு போவீங்களா, வில்லூர் போவீங்களா?
1: அடிப்படை தேவை முக்காவாசி எங்க ஊர்ல கிடைக்கும், ஒரு பங்குதான் வந்து நாங்க பாண்டிக்கு போவோம், இல்லைன்னா வெளியூர் போவோம். நிறைய வந்து சொல்ல முடியாது, நிறைய நாங்க மூலகொல்றை கூட வாங்கிக்கிறோம். எங்க ஊர்ல நிறைய கிடைக்கும்.
0: உங்க ஊரை சுத்தி என்ன ஊர்கள் இருக்கு மேம்?
1: எங்க ஊர் சுத்தி வந்து பிச்சவரம்பேட்டு, கல்மெட்பட்டு, ஐயங்குடி பாளையம், முத்துப்புல பாளையம், தருமாபுரி, மூலகுளம், உழவர்கரை, இங்க வந்து தட்டாஞ்சாவடி, எல்லாமே இதெல்லாம் வந்து எங்க சுத்தி இருக்கிற ஏரியா. அருமத்துப்புறம்
0: நிறைய ஊர்கள் இங்க வந்து பெரிய பெரிய ஊர்கள் தான். இந்த ஊர் வந்து தனியா தெரியுதுன்றீங்க?
1: ஆமா.
0: இப்ப வந்து நீங்க விவசாயம் பண்ணிருக்கீங்களா?
1: நான் சின்ன வயசுல விவசாயம் பண்ணிருக்கேன், களைப்புடுங்க போயிருக்கேன், அப்புறம் கரும்பு கட்ட கட்ட எல்லாம்
0: போயிருக்கேன். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க வந்து நீங்க ஒரு 45 வருஷத்துக்கு இருந்த பிச்சரம்பேட்டு வேணுமா, இப்ப இருக்கிற பிச்சரம்பேட்டு வேணுமா?
1: 47 வருஷத்துக்கு இருந்த பிச்சாரம்பேட்டை விட இந்த பிச்சாரம்பேட்டை தான் பிடிச்சிருக்குது.
0: பரவாயில்ல, நீங்க ஏற்றி பரவாயில்ல. இப்ப சொல்றீங்க, நிறைய பேர் வந்து எங்களுக்கு அதுதான் வேணும், ரொம்ப மிஸ் பண்றாங்க. பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. நன்றி மேடம்.
1: நன்றி.
0: மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம புதிய விஷயம் வந்து பிச்சாரம்பேட் பகுதி வந்து போயிட்டு இருந்தது. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு, பட் டைம் இல்ல, பட் டைம் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஊருன்றதுனால இந்த ஊர்ல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. பட் இப்போ நான் இந்த ஷோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்ற உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆட்சி.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
0: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு மலைப்பகுதி, அங்கே ஒரு ஞானி இருந்தார். அவர் பேர் ரின்சாய், புகழ்பெற்ற ஞானி. ஒரு இளைஞன் அவரை தேடிக்கிட்டு வந்தான். என்னப்பா சமாச்சாரம்னு கேட்டார். ஐயா, நான் உண்மையை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் கிடச்சிருக்கிறீங்க. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன் அப்படின்னு ஆரம்பித்து விவரமாக சொன்னான். உடனே அந்த ஞானி, சரி, அந்த உண்மை சமாச்சாரத்தையெல்லாம் இப்போதைக்கு விட்டுடும். இப்போ வந்து பீக்கிங்லேருந்து வர்றதுனால உங்ககிட்ட நான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீ அந்த ஊர்லேருந்து இப்போ வந்திருக்கிற. பீக்கிங்கில் இப்போ அரிசி விலை எப்படி இருக்குதுன்னார். இதை கேட்டதும் வந்த இளைஞன் திகைச்சு போய் நின்றுட்டான். ஒரு மகா ஞானிகிட்டேருந்து இப்படி ஒரு கேள்வி அவன் எதிர்பார்க்கலை. அவன் ஞானத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறான். உங்கள் ஊரில் அரிசி என்ன விலைன்னு அவர் கேட்குறார். பீக்கிங்கில் உள்ள அரிசி விலைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. அங்கே அரிசி என்ன விலை விற்கிதுங்கிறது இங்கே ஒரு சாதாரண விஷயம், அதுவும் இந்த ஞானிக்கு தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். வந்த இளைஞனும் மிக உயர்ந்த உண்மையை தேடிட்டு வந்திருக்கிறான். அப்படி வந்தவங்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாரு. இப்படி கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. மெதுவாக சொன்னான், சுவாமி, என்னை மன்னிக்கணும். மரியாதை குறைவாக பேசுகிறதாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. இது மாதிரியான கேள்விகளை இனிமேல் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா என்கிட்ட எந்த இறந்த காலமும் இல்லை. என்னுடைய கடந்த கால பாதைகளை நான் மறந்துட்டேன், கை கழுவி விட்டேன். நான் கடந்து வந்த பாலங்களை எரிச்சுட்டேன், ஏறி வந்த ஏணிகளை உதறி தள்ளிவிட்டேன். இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போது இறந்து போனவன். இதோ இப்போது கடந்து போன கணத்தில் கூட நான் இறந்து போனவன் தான் அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த ஞானிகிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அவர் கிட்ட வந்தார். இவன் தோளில் தட்டி கொடுத்தார். உட்காருப்பா, இனிமேல் நாம் உண்மையை பற்றி பேசுவோம். நீ கடந்த கால சுமைகளை தூக்கிக்கிட்டு இருக்கிறியா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அரிசி விலை என்னன்னு கேட்டேன். நீ அதை சொல்லியிருந்தால் உடனே உன்னை விரட்டியிருப்பேன். உண்மையை பற்றி பேசுகிறதுக்கு மறுத்திருப்பேன். இறந்த காலத்தை பற்றி பற்றி கொண்டிருக்கிறவனால் உண்மையை உணர முடியாது.

0: ஏன்னா உண்மைங்கிறது இதோ இப்போ இங்கே இந்த கணத்தில் இருக்கிறது. உண்மைங்கிறது இறந்த காலத்தோடவோ அல்லது எதிர்காலத்தோடவோ சம்பந்தப்பட்டது இல்லை. உண்மைங்கிறது காலம் கடந்தது, காலம் அற்றது. இறந்த காலத்தில் வாழ்கிறவனால நிகழ்காலத்தை உணர முடியாது. உண்மையும் காலமும் ஒன்று சேர்ந்து நடக்காது அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். நிகழ்காலத்தில் வாழ தெரியாத மனிதரை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போங்க, ஒரு ரோஜா மலரை அவர்கிட்ட காட்டுங்க, பாருங்க எவ்வளவு அழகான ரோஜா பூ அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இதனால் என்ன பிரயோஜனம், சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் உதிர்ந்து போடுமேம்பார். இளமை எவ்வளவு சுகம் அப்படின்னு சொல்லுங்க, சீக்கிரம் முதுமை வந்துடுமேம்பார். மகிழ்ச்சியை பற்றி பேசுனா அது ஒரு மாயை, விலகி போய்கிட்டே இருக்கும்பார். ஆனால் நிகழ்காலத்தில் வாழ தெரிஞ்ச ஒரு மனிதரை ஒரு பூங்காவுக்கு அழைச்சிட்டு போங்க, அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வண்ண மலர்களோடு அவர் ஆடி பாடி மகிழ்வார். நான் ஏன் வராத மாலை பொழுதை பற்றி கவலைப்படணும்பார். இந்த மலர்கள் உதிர்ந்தே போகிறதா இருந்தால் கூட இப்போ அதை பற்றி என்ன, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது அது போதும்பார். இதை விட ஆச்சரியம் என்னென்னா, சாயந்தரம் அந்த மலர்கள் உதிரும் போதும் இவர் அதே உற்சாகத்தோடு இருப்பார். மலரும் பூக்கள் தான் கவர்ச்சியா, உதிரும் பூக்களும் அழகு தான்பார். ஒரு அம்மா காடு மேடெல்லாம் அலைஞ்சி கடைசியாக ஒரு சாமியாரை கண்டுபிடிச்சாங்க. என்ன விஷயம்னு கேட்டார் அவர். நான் உண்மையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னாங்க. என்ன உண்மைன்னார். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்காரர் மேலே கரண்டியை வீசிவிட்டேன். உடனே அவர் கோபிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிப்போட்டார். அவர் கிடைப்பாரா அப்படின்னு உங்களை கேட்கறதுக்காக வந்தேன்னாங்க. இனிமே நீ அது மாதிரி எதையும் அவர் மேலே வீசறதில்லைன்னு உறுதிமொழி கொடுத்தா அவர் உனக்கு கிடைப்பாருனார். உறுதிமொழி கொடுக்குறேன்னாங்க. அப்படின்னா புறப்படு, நான் தான் அது அப்படின்னு சொல்லிவிட்டு வேஷத்தை கலைச்சி விட்டு ஒரு புறப்பட்டாராம். இப்படி வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. அதனால் நாம் வந்து நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுவோம். அதுதான் வாழ்வினுடைய வெற்றிக்கு ஒரு அடிப்படை.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று கொண்டாடப்படும் விவசாயம் சார்ந்த சமூக பண்டிகையான நுவாகாய் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை ஒடிசா மாநில மக்களால் பெருமளவில் கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த பண்டிகையின் மூலம் பரஸ்பர நல்லெண்ணமும் நல்லிணக்கமும் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை தெற்கு ECR, பழனிராஜா உடையார் நகர், மகாத்மா நகர், லக்ஷ்மி நகர், முத்துரங்க செட்டி நகர், கவிக்குயில் நகர், மேற்கு கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், மடுவுப்பேட், பாலாஜி நகர், வடக்கு கிருஷ்ணா நகர், வினோபா நகர், பிளிஸ் நகர், சுந்தரமூர்த்தி நகர், கொக்கு பார்க், அரசு அச்சக குடியிருப்பு, அதனை சார்ந்த பகுதிகள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்களுக்கு மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றுக்கொன்று எரிசக்தி இலக்குகளை தாக்குவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவின் வாயிலாக தெரிவித்துள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்பொழுது 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்துடன். இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 9:03. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல. நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா.

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: கேட்டுட்ருக்கீங்க நேர்களை 102.8 FM ரெயின்போவின் இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். எந்த பாடல விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க? திட்டக்குடியிலிருந்து கல்யாணி செல்வராசு, வில்லிவாக்கம் குபேந்திரன், பொன்னியம்மன்மேடு வண்ணகணேசன், திருமழிசை மணிவண்ணன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் மற்றும் வாரியங்காவலிருந்து கதிரவன். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த எண்களில்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்க போறோம். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதலன் திரைப்படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு கோவையில இருந்து லூவிஸ் செல்வராஜ்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 9:21:58 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க நேர்லே எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர்விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கண்ணெதிரை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கொழும்பு கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன். இவருக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா மத யானை கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு ஓட்டியிலிருந்து சுரேஷ்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கோ திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி மற்றும் ரத்தன்தாசன்.

9:39 15 எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா கும்கி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். எந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க? நாகப்பட்டினம்ல இருந்து நாகை பாபு, சத்யா, சித்ரப்பிரியா மற்றும் சஷ்டிகா.

9:44 FM ரெயின்போவின் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க போறோம். அன்னியின் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்ல இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கர்ணா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால் பண்ணையில இருந்து.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: 9:55 ஆயாச்சு நேயர்களே. இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் பாடல் கேட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு பாடல் கொடுக்க முடியல. யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு பாடல் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ச்செல்வி விழுப்புரம்ல இருந்து, கள்ளக்குறிச்சி கண்டாச்சி மங்கலம்ல இருந்து சரவணன் அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், நிரஞ்சன் பாண்டிச்சேரியிலிருந்து, காரைக்கால் மேலோடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன், பர்வீன் திருவண்ணாமலையிலிருந்து, சரஸ்வதி சென்னை மூலச்சத்திரம்லேருந்து, ராதா பிரியா தேனியிலிருந்து, தெற்கிருப்பு மணிகண்டன், தூத்துக்குடி சீதாலட்சுமி பாலசுப்ரமணியன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி, சோனாட்சி சிவகுமார், கூத்தப்பாக்கம் கடலூர்லேருந்து மல்லாண்டி தென்னரசு, நன்னிலம் நாராயணன், கனகவல்லி, கல்யாண், அஸ்வினி, வெண்பா, ஆதிரா, தங்கப்பாண்டி முதலியார்பேட்டிலிருந்து, செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி தேனி மாவட்டம்லேருந்து, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், சாமிநாதன், சித்ரா திருச்சியிலிருந்து, ராம் சென்னையிலிருந்து, ஹிதேந்திர தாஸ் அசாம்லேருந்து. ஸோ இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பாடல் கொடுக்க முடியல. பாடல் கேட்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க, மீண்டும் முயற்சி செய்யலாம். இன்னைக்கு மாலை 6:20 வந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு, அதில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் லைவாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் 9:02 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு, இதில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். கண்டிப்பாக நம்ம எஃப்எம் ரெயின்போல உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்க முடியும். நேர்களே, வரக்கூடிய இந்த பாடல் எல்லாருக்காகவும். ஸோ இந்த பாடலோட இன்றைய இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுவது தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். சர்வதேச ஜனநாயக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஜனநாயகம் இந்தியாவிற்கு புதிது அல்ல என்றும் அது நாட்டின் நாகரிக பண்புகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் மூலம் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு 2ம் கட்ட கலந்தாய்வு நடைபெற்றதை அடுத்து இடஒதுக்கீடு ஆணையை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 18ம் தேதி மாலை 5 மணிக்குள் மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் அசல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து உரிய கட்டணங்களை செலுத்தி சேர வேண்டும் என சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல மலையாள எழுத்தாளரும் மாஹே பகுதியைச் சேர்ந்தவருமான எழுத்தாளர் திரு முகுந்தனின் 84வது பிறந்தநாள் விழா மாஹேவில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார், மாஹே மண்டல நிர்வாகி திரு அங்கித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு.

நேரம் 10:03:44 நொடிகளாகிட்டு இருக்கு. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ கேம் நிகழ்ச்சி வித் நானுங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு கெட் செட் கோ கேம் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ்ல பறவைகளுக்கான கொஷின்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான முதல் கொஷின் என்னன்னா, உலகின் மிகப்பெரிய உயிருள்ள பறவை எது? உலகின் மிகப்பெரிய உயிருள்ள பறவை எது? இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ஆப்ஷன் ஏ கழுகு, ஆப்ஷன் பி நெருப்பு கோழி, ஆப்ஷன் சி பென்குயின், ஆப்ஷன் டி அன்னம். இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்குது.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட முதல் குஷின் என்ன அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய உயிருள்ள பறவை எது? அதற்கான ஆப்ஷன்ஸ் கழுகு, நெருப்பு, கோழி, பெண்குயின் மற்றும் ஆன்னம்னு சொன்னேன். இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
3: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
2: சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நான் கேட்டதுக்கான ஆன்சர் தெரியுமா? குவெஸ்டின்கான ஆன்சர்
3: நெருப்பு கோழி சார்.
2: நெருப்பு கோழி. சூப்பரா சொல்லிட்டீங்களே சார். சூப்பர் சார். ஓகே, தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ சார். சாம்பசிவம் சார், கரெக்டாக. ஆமாம், நெருப்பு கோழி அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 2.1-2.8 meters வரைக்கும் ஹைட்டாக வளருமா. அதோட எடை வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 63-140 kilograms வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எடை வந்து பெருகுமா. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பறவையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 70 kilometers வேகத்தில் ஓடுமா. அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய ஒரு பறவையாகவும் இருக்குது இது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கான அடுத்த கொஷினை கேட்க ரெடி ஆகிட்டேன். நீங்களும் ஆன்சர் சொல்ல ரெடியாக இருங்க. உங்களுக்கான அடுத்த கொஷின் என்னென்னா, உலகின் மிகப்பெரியன்னு சொன்னால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிக சிறிய பறவை எது? உலகின் மிகச்சிறிய பறவை எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னா, ஆப்ஷன் ஏ சிட்டுக்குருவி, ஆப்ஷன் பி தேன் சிட்டு, ஆப்ஷன் சி ஹம்மிங் பேர்ட், ஆப்ஷன் டி கிங்ஃபிஷர். ஏற்கனவே ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேரம் 10:18:54 நொடிகள் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, உலகின் மிகச்சிறிய பறவை எது? ஏற்கன ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஆரியபாளையத்துல இருந்து பலராம் பேசுறேன்
0: சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரியுமா?
1: நன்றி.
0: பல்ராம் சார் ரொம்பவே அழகாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹம்பிங் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன பறவைன்னு சொல்லலாம். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3.9 to 4.3 inches, அதாவது 9 to 10 centimeters தான் இருக்குமே. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 3 to 6 grams தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ரொம்ப சின்ன பறவை இது. ஓகே, உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, பறவைகளை மற்ற முதுகெலும்பு உயிரினங்களிடமிருந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக முக்கிய அம்சங்களில் ஒன்று எது? பறவைகளை மற்ற முதுகெலும்பு உயிரினங்களிடமிருந்து தனித்துவமாக்கும் முக்கிய அம்சங்களில் ஒன்று எது? உங்களுக்கான இதற்கான ஆப்ஷன் என்னென்னா, ஆப்ஷன் ஏ செதில்கள், ஆப்ஷன் பி இறகுகள், ஆப்ஷன் சி கொம்புகள், ஆப்ஷன் டி மீசை. இருக்கேன் ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275717 என்ற எண் இருக்குது.

0: நேரம் 10:26, 8 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, பறவைகளை மற்ற முதுகெலும்பு உயிரினங்களிடமிருந்து தனித்துவமாக்கும் முக்கிய அம்சங்களில் ஒன்று எது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசணும் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், ஆன்சர் தெரியுமா? இப்போ வந்து மற்ற பறவை மற்ற முதுங்கெலும்பு இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் இதுக்கும் பறவைகளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன?
1: மற்ற பறவைகள் வித்தியாசப்படுது அதனுடைய இறகுகள் சார்.
0: எஸ் எஸ் எஸ், மற்ற பறவைகள் இல்ல, மற்ற உயிரினங்கள்ல இருந்து. ஓகேவா சார்? மற்ற உயிரினங்கள்ல இருந்து, ஏன்னா ரக்கை இருக்கிறதுனால தான் அது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பறக்க முடியுது, அந்த ஒரு வித்தியாசம் அதுகளுக்கு இருக்கு.
1: ஆமா சார்.
0: ஓகே சார், தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ,
0: நன்றி சார்.

ராஜகோபாலன் சார் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த குவெஸ்டின் என்னன்னா, பறவைகளின் எலும்புகள் பொதுவாக எப்படி இருக்கும்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ஆப்ஷன் ஏ மிக கடினமானவை, ஆப்ஷன் பி திடமானவை, ஆப்ஷன் சி வெற்றிட அமைப்புடையவை, ஆப்ஷன் டி இரும்பை போல கடினமானவை. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்ணிருக்கு.

0: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: சிறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும்

0: ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கொலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
0: இன்றே வாருங்கள் தி மா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, பறவைகளின் எலும்புகள் பொதுவாக எப்படி இருக்கும்? பறவைகளின் எலும்புகள் பொதுவாக எப்படி இருக்கும்? இருக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மிகவும் கடினமானவை, திடமானவை, வெற்றிட அமைப்புடையவை, இரும்பை போல கடினமானவை. இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம். காலை வணக்கம். நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? வெண்ணிலா மேடம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. பட் ஆன்சர் எப்படி சொன்னீங்கன்னு கேட்டால், அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எஸ் அதுதான் ஆன்சர். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளின் எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ சிஸ்டம், அதாவது ஹாலோ போன்ஸ்னு சொல்லுவாங்க, வெற்று எலும்புகள். அதாவது உள்ளே வந்து நிறைய கேப்ஸ் இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளால் ஈஸியாக பறக்க முடியும். அதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு போனால் அது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கு தன்னால். ஸோ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, ஆண்டுதோறும் மிக நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவைகளில் ஒன்றியது. ஆண்டுதோறும் மிக நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவைகளில் ஒன்றியது. இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக் டர்ன், பி காகம், சி மயில், டி கோழி. மீண்டும் ஆப்ஷன் ஏ ஆர்டிக் டர்ன், பி காகம், சி மயில், டி கோழி. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண் 04132200115, 8870073622.

0: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ. ஆசை தம்பி சார், இந்த கொஷினுக்கு மட்டும் இல்லை ஆன்சர் சொல்லாமல் போன கொஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் மட்டும் சொல்லாமல் அதுக்கு விளக்கமாக அழகாக சொன்னாங்க. எஸ், எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக பறவைகள் எப்படி பறக்கிறதுக்கு அந்த எலும்புகள் வெற்றிடமாக இருக்கிறது எவ்வளோ பயன்படுது அப்படின்றது ரொம்பவே அழகாக இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொன்னாங்க. இப்போது உங்களுக்கான அடுத்த கொஷின் என்னென்னா, நான் முன்னாடி கேட்ட கொஷினுக்கு விளக்கம் ஏன் சொல்லலைன்னா இப்போ கேட்க போகிற கொஷின்னால தான். ஆர்டிக் டென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் சுமார் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும்? ஆர்டிக் டென் ஒரு ஆண்டில் சுமார் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும்? உங்களுக்கான ஆப்ஷன் என்னென்னா, ஆப்ஷன் ஏ 5000 கிலோமீட்டர், ஆப்ஷன் பி 10000 கிலோமீட்டர், ஆப்ஷன் சி 25000 கிலோமீட்டர், ஆப்ஷன் டி 50000 கிலோமீட்டருக்கும் மேல். இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ஜின் இருக்கு. You know what? Guess who's back?

0: நேரம் 10:42 38 நொடிகள். மீண்டும் நம்மளுடைய கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட கேள்வி என்னன்னா, ஆண்டுதோறும் மிக நீண்ட தூரம் இடம்பெயரும் பறவைகளில் ஒன்றியது, இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் புவனேஷ் சார், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க சார், நான் கேட்ட க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரியுமா?
1: வெற்றிட அமைப்பு அப்படின்னாக்கா ஊதுகுழல், புல்லாங்குழல், இது போன்ற குழல் போன்ற அமைப்பு இருக்கும்போது அது என்ன செய்யணும், பறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறது, வெயிட் கம்மியாகும்.
0: ஆமா சார்,
1: அதனால அது அந்த மாதிரி இருக்குது. அதுதான் ரொம்ப மைண்டுக்கு வேலை கொடுக்குறீங்க, நல்லா இருக்குது.
0: நன்றி சார்.
1: உங்களுக்கு

0: I'm out of here.
1: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
3: நேரம் 10:49 நிமிடம் 54 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, நான் கடைசியா கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, ஆர்டிக் டென் ஒரு ஆண்டில் சுமார் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும்? ஆர்டிக் டென் ஒரு ஆண்டில் சுமார் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும்? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
4: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் சார்.
3: சொல்லுங்க மேடம், நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
4: தெரியும் சார். ஆப்ஷன் பி வந்து 50,000 கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் சார்.
3: கரெக்ட் மேடம். ஆப்ஷன் பி இல்ல, ஆனா அது ஆப்ஷன் டி. நோ ப்ராப்ளம் மேடம், ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்களா, அதான் முக்கியம்.
4: ஓகேங்க சார், தேங்க்யூ.
3: தேங்க்யூ மேடம். டைம் போனதே தெரியல. எஸ் உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் சொல்றதுக்கு முன்னாடி கடைசி க்வெஸ்சன் சொல்லலாம். எஸ் பறவைகளின் வால் இறகுகள் முக்கியமாக எதற்காக உதவுகின்றன? பறவைகளின் வால் இறகுகள் முக்கியமாக எதற்காக உதவுகின்றன? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா, ஆப்ஷன் ஏ உணவு செரிமானத்திற்கு, ஆப்ஷன் பி திசை மாற்றவும் இயக்கத்தை கட்டுப்படுத்தவும், ஆப்ஷன் சி முட்டையிட, ஆப்ஷன் டி குரல் எழுப்ப. ஏற்கனவே ஆன்சர் செஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்குது.

0: நேரம் 10:56, 28 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நான் கேட்ட கடைசி கொஸ்டின், அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியோட கடைசி கொஸ்டினும் என்னன்னு பாத்தீங்கன்னா, பறவைகளின் வால் இறகுகள் முக்கியமாக எதற்கு உதவுகின்றன? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு சார்.
0: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, அதாவது அதனுடைய அந்த திசையை இயக்குவதற்காகவும் அந்த பாடியை வந்து இயக்குவதற்காகவும் தான் அந்த இறகுகள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
0: எஸ் அந்த வால் இறகு வந்து அதுக்கு தான் வந்து டைரக்ஷன் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: சில சமயம் வந்து அந்த ஆயில் அந்த பறவைகளுடைய இறகுகள்ல ஆயில் அவுட்டர் கோட்டிங் அது மாதிரி இருக்கு. அதனால மழை பெய்யக்கூடிய காலகட்டத்துல அதனுடைய உடம்புல அந்த மழை நீர் பட்டாலும் அது உடம்புல தங்காதான். அந்த ஆயில் அவுட்டர் கோட்டிங் இருக்கிறதுனால அதுல இருந்து வழுக்கி கொண்டு அந்த தண்ணீர் போகிறதுனால அது ஒரு சிறந்த வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கு அப்படின்னு
0: சொல்றாங்க.
1: அது மட்டும் இல்லாம அந்த இறகுகள் குளிர்காலத்துல என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய அந்த ஃபெதரை வச்சு தன்னை உடம்ப தானே மூடிக்குமா, அப்ப வந்து வார்மான அந்த ஏர் அதுக்கு கிடைக்குமா, அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கின் வந்து கோல்ட் ஆகாம பாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: வாவ், இத்தனை விஷயத்த நீங்க வந்து புட்டு புட்டு எடுத்து வச்சிட்டீங்களே பறவைகளை பற்றி.
1: எக்ஸாக்ட்லி.
0: சூப்பர் சார், செம்மையா சொன்னீங்க, நிறைய விஷயம் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் சார்.
1: தேங்க்யூ சோ மச் சார். பை பை.
0: தேங்க்யூ. தேங்க்யூ சார். சந்திரசேகர் சார் சூப்பரா நிறைய விஷயம் சொன்னாரு, அதோட ஆன்சரும் சொல்லியாச்சு. இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இன்று கொண்டாடப்படும் விவசாயம் சார்ந்த சமூக பண்டிகையான நுவாக்காய் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பண்டிகை ஒடிசா மாநில மக்களால் பெருமளவில் கொண்டாடப்படுகிறது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், இந்த பண்டிகையின் மூலம் பரஸ்பர நல்லெண்ணமும் நல்லிணக்கமும் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவும் கனடாவும் 2030 ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 50 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட முன்மொழியப்பட்ட விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்திற்கான 4வது சுற்று பேச்சுவார்த்தைகளை புதுடெல்லியில் நேற்று தொடங்கியுள்ளன. 5 நாட்கள் நடைபெறும் இப்பேச்சுவார்த்தையானது வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரபல மலையாள எழுத்தாளரும் மாஹே பகுதியைச் சேர்ந்தவருமான எழுத்தாளர் திரு முகுந்தனின் 84வது பிறந்தநாள் விழா நேற்று மாஹேவில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பேசிய எழுத்தாளர் திரு முகுந்தன், ஒரு எழுத்தாளர் சொந்த ஊர் மற்றும் அப்பகுதி மக்களின் ஆதரவு இல்லாமல் வளர முடியாது என்றும், மக்களும் சொந்த ஊரும் தான் ஒரு எழுத்தாளரின் பலம் என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார், மாஹே மண்டல நிர்வாகி திரு அங்கித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நேற்று மாஹேவில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பேசிய எழுத்தாளர் திரு முகுந்தன், ஒரு எழுத்தாளர் சொந்த ஊர் மற்றும் அப்பகுதி மக்களின் ஆதரவு இல்லாமல் வளர முடியாது என்றும், மக்களும் சொந்த ஊரும் தான் ஒரு எழுத்தாளரின் பலம் என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார், மாஹே மண்டல நிர்வாகி திரு அங்கித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலியாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

நேயர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தவுள்ளன. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, முதல் தளம் 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 0431-22001.

0: ஐந்து மற்றும் 8870037622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
2: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
0: நேரம் 11:25. எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

நேரம் 11:35 20 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேரம் 11:52 FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சர்வம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக கேட்கலாம் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களில் ஒருவரான பாரத ரத்னா விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாளையொட்டி இன்று தேசிய பொறியாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். விஸ்வேஸ்வரய்யா ஒரு பொறியியல் மேதை என்றும், தேசத்தை கட்டியெழுப்பிட அவரது தொலைநோக்கு பார்வை குடிமக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருவதாகவும் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவின் வாயிலாக தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய பொறியாளர் தினத்தையொட்டி பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் பாரத ரத்னா விஸ்வேஸ்வரய்யாவின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பானது நாட்டை கட்டமைத்ததில் முக்கிய பங்கு வகித்தன என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஜனநாயகம் இந்தியாவிற்கு புதிது அல்ல என்றும், அது நாட்டின் நாகரீக பண்புகளில் ஆழமாக வேரூன்றி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் இன்று தனது 67வது நிறுவன தினத்தை கொண்டாடுகிறது. இந்நிறுவனம் 1959 ஆண்டு அகில இந்திய வானொலியின் கீழ் ஒரு சோதனை முயற்சியாக தொலைக்காட்சி சேவையாக தொடங்கப்பட்டது. இத்தொலைக்காட்சியின் முதல் ஒளிபரப்பை 1959 ஆண்டு செப்டம்பர் 15 தேதி அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தொடக்கி வைத்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12:13. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். ஒரு கேலண்டரில் இருக்க ஒரு தேதி வெறும் தேதி மட்டும் இல்லை, அந்த நாளுக்கு பின்னாடி உலகத்தையே மாற்றிய சம்பவங்களும் மனிதர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளான இன்னைக்கு செப்டம்பர் 15 நடந்த சில சுவாரஸ்யமான வரலாற்றையும் நிகழ்வுகளையும் தகவல்களையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: மீண்டும் எஃப்எம் ரெயின்போ 102.8 வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. முதல்ல நம்ம இந்தியாவின் தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு முக்கியமான பெயர் தூர்தர்ஷன். 1959 செப்டம்பர் 15 இந்தியாவின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு சோதனை முறையில் தொடங்குச்சு. பின்னாளில் தூர்தர்ஷன் இந்தியாவில் இருக்க எல்லா வீட்டுக்குள்ளேயும் செய்தி, கல்வி, பொழுதுபோக்குன்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டு போய் சேர்த்துது. இன்றைய டிஜிட்டல் உலகத்துக்கு முன்னோடியாக இருந்த அந்த தொலைக்காட்சி பயணத்தை நினைக்கூறும் நாள் தான் தூர்தர்ஷன் தினம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.

நேரம் 12:15, ஒரு நொடிகள். வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக உலக அளவில் முக்கியமும் வாய்ந்த ஒரு நாள், சர்வதேச ஜனநாயக தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. ஜனநாயகம் என்றால் தேர்தல் மட்டும் கிடையாது, மக்களின் குரல், சம உரிமை, சுதந்திரம், பங்கேற்பு இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். மக்களால் மக்களுக்காக மக்களுடைய ஆட்சி என்ற ஜனநாயகத்தின் அடிப்படையாக கருதிய நினைவூட்டும் நாளாகத்தான் இந்த நாள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
4: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
4: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

மீண்டும் வரலாற்று என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 15 என்றாலே இந்திய பொறியியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் மனிதரை நினைவு கூறாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அவர் சர் மோக்ஷகுண்ட விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் தான். 1861 ஆண்டு செப்டம்பர் 15 தேதி பிறந்த இவர் இந்தியாவின் மிகச்சிறந்த பொறியாளர்களில் ஒருத்தர் என்று திகழ்ந்தார்னு சொல்லலாம். நீர்ப்பாசனம், அணைகள், நீர்வள மேலாண்மை போன்ற துறைகளில் அவர் செய்த பங்களிப்பு ரொம்ப குறிப்பிடத்தக்கவன்னு சொல்லலாம். அவர் பிறந்த நாளை முன்னிட்டு இந்தியாவில் பொறியாளர்கள் தினம்னு கொண்டாடப்படுகிறது. ஒரு பொறியாளர் எப்படி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும் என்பதற்கு விஸ்வேஸ்வரய்யா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தொடர்ந்து கேளுங்க, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது.

0: எப்படி நான் வர சித்த நேரிய நான் போறேன்.
1: திரும்பி வர
2: மல்லி.

0: முத மாச சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்.
2: விட்டு போவதில்ல.
1: எந்த வீடு?
3: சொல்றேன்.
1: நான் பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கேன்பா.
1: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
3: அடுத்த வாரம்.

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லாண்டு.

நேரம் 12:27, 28 நொடிகளாகுது. மீண்டும் வரலாற்று என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. இன்றைய செப்டம்பர் 15 இன்னொரு முக்கியமான வரலாற்று நபரை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றில் அழியாத தடம் பதிச்ச பேரறிஞர் அண்ணா. 1909 செப்டம்பர் 15 பிறந்தார் சி.என். அண்ணாதுரை. சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், அரசியல்வாதி என பல துறைகளில் தன்னோட திறமையை வெளிப்படுத்தினார். தமிழ் மொழி, சமூக நீதி மற்றும் மாநில உரிமைகள் தொடர்பான அவரது கருத்துக்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான இடத்தை பதிச்சதுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் முதலாவது முதலமைச்சராகவும் பதவி வகித்தவர் சி.என். அண்ணாதுரை அவர்கள். அவரது பிறந்த நாளான இன்று அவரது சிந்தனையும் சமூக பங்களிப்பையும் நாம நினைவு கூறணும்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்
2: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
1: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
2: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
3: நேரம் 12:33, 27 ஆகுது. FM Rainbow 102.8 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, ஒரே ஒரு தேதியில இந்திய தொலைக்காட்சி வரலாறு, உலகத்தின் ஜனநாயகத்தின் முக்கியத்துவம், இந்திய பொறியியல் வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்களித்த விஸ்வேஸ்வரய்யா, தமிழக வரலாற்றில் முக்கியமான CN அண்ணாதுரை அவர்கள், இப்படி பல்வேறு வரலாற்று சம்பவங்களும் மனிதர்களும் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால தான் வரலாறு என்பது ஒரு பழைய கதையா இல்லாம நம்முடைய இன்றைய வாழ்க்கையை உருவாக்கிய நேற்றைய பயணமா இருக்கு.

வரலாற்று என்ற நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு வரலாற்று என்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தோம். தூர்தர்ஷன் தினமாக இருக்கட்டும், சர்வதேச ஜனநாயக தினமாக இருக்கட்டும், விஸ்வேஸ்வரய்யா முதல்

பேர் அண்ணா வரைக்கும் அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பங்களிப்பும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்களா ஜெய் புவனேஷ். இன்னும் சில நொடியில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினம் இன்று தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பொறியியல் துறை வளர்ச்சியில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை பொது சேவைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பங்காற்றும் அனைத்து பொறியாளர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு சுக்பிந்தர் சிங், உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் முதலமைச்சர்களும் தலைமைச் செயலர்களும் காணொலி மூலம் பங்கேற்க உள்ளனர். இந்த கிஷாவ் அணை திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னர் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் செலவில் 90% மத்திய அரசும் 10% 6 மாநில அரசுகளும் பங்கிட உள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையமும் தொழில் நிறுவனங்களும் இடையேயான இந்திய ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஏவுகணை, ரேடார், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய நாட்டின் தொழில் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியத்தில் ஜனநாயக நெறிமுறைகள் பின்பற்றி வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரிக்வேதத்தில் சபா, சமிதி, மக்கள் கூட்டங்கள் செயல்பட்டு வந்ததை அவர் எடுத்துரைத்துள்ளார். வைஷாலி போன்ற பழமையான நகரங்களில் மக்களாட்சி நடைபெற்றதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரம்பரிய மக்கள் கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்த இந்தியாவின் பயணம் பாராட்டத்தக்கது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி ஆவணங்களை சிறு காணொலிகளாக மாற்றுவதற்கான செய்தியை தேசிய அறிவியல் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாரல் ஏஐ செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொலிகளை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தது. அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான தகவல்கள் எளிதாக பெறும் வகையில் இந்த செயலி வழிவகை செய்ய உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீர்ப்பாயங்களில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுவை விசாரி

0: உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மல்யா மோகனா அடங்கிய அமர்வு, உறுப்பினர்களின் ஓய்வு பெறுவதன் மூலம் தீர்ப்பாயங்கள் செயல்படாமல் இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பாயங்களில் ஒரு மாதம் வரை பதவிக்காலம் நீட்டிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்குவங்கத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. ரெஜி நகர் தொகுதியிலிருந்து திரு ஷஹராவ் சர்காரும், நந்திகிராம் தொகுதியிலிருந்து ஹசிரானி ராத்தும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற 19ஆம் தேதி கடைசி நாளாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1959ஆம் ஆண்டில் இதே நாள் அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலியின் கீழ் செயல்பட்ட தூர்தர்ஷன் தொலைக்காட்சி 1976 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தனியாக செயல்பட தொடங்கியது. 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற தில்லி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ண தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. கடந்த 1997 செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் பிரசார் பாரதியின் கீழ் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் ஆகாஷவாணியும் செயல்பட்டு வருகிறது. தகவல் பரிமாற்றம், கலாச்சார பராமரிப்பு, தேசிய ஒருமைப்பாடு உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவையாற்றி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த மாசசூசெட்ஸ் நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் செய்லர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எஃப் பிரிவு வெளிநாட்டு மாணவர்கள், ஜே பிரிவு பரிமாற்ற பயணிகள், ஐ பிரிவு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த தடையை விதித்துள்ளது. இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $5,000 கோடி அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் சரக்கு மற்றும் சேவை வர்த்தக தடைகள் உள்ளிட்டவற்றில் எளிதாக்குவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் கடந்த நிதியாண்டில் 8.22% குறைந்து $795 கோடி இருந்தது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு மருந்து பொருட்கள், மீன், பருத்தி ஆடைகள், மின்னணு பொருட்கள், ரசாயனம், எஃகு உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கனடாவிலிருந்து பயறு வகைகள், நிலக்கரி, உரம், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தொலைத்தொடர்பு, கணினி, தகவல் சேவை உள்ளிட்ட சேவைத்துறை ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. கனடாவில் 425,000 இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து கூடுதல் தன்னாட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு பிரிட்டனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வேல்ஸ் தலைநகர் கார்டிஃபில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, வேல்ஸ் அமைச்சர் பிளைட், வட அயர்லாந்து அமைச்சர் சின்ஃபீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பிரிட்டனின் மாகாணங்களான ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்துக்கு முழு தன்னாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் ஆன்டி புர்ஹாம் இடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் இதற்கு பிரிட்டன் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பிரதமரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்குகிறது. இதற்கான ஒலிம்பியாட் ஜோதியை சர்வதேச செஸ் சம்மேளன பொறுப்பு தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த், உஸ்பெகிஸ்தான் செஸ் வீரர் ஜோஹிர் சிண்டரோவிடம் பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சர்வதேச அளவில் சிறந்த செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிசாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: பாடுங்கள் அம்மா, என் அருமை அம்மா என்று கத்தினான் ஹஹோல். அதுதான் வாழ்க்கை. அவன் முதலில் தானே பாடத் தொடங்கினான். அவனது குரல் பிற சப்தங்களையெல்லாம் விழுங்கி விம்மி ஓலித்தது. தாய் அவனை தொடர்ந்து சென்றாள். திடீரென அவள் தடுமாறினாள். கால் தவறி ஆழங்காணாத பாதாள குழிக்குள் விழுந்தாள். அந்த பிளத்தின் சூன்யத்தில் பயங்கர குரல்கள் கூச்சலிட்டு அவளை வரவேற்றன. மேலெல்லாம் நடுங்கி குளிர அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். அவளது இதயத்தை ஒரு கனமான முரட்டுக்கை அழுத்தி பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கி முறுக்கி பிழிவதில் ஆனந்தம் காண்பது போல் தோன்றியது. ஆலை சங்கு இடைவிடாத அலறி முனகி தொழிலாளர்களை அரை கூவி அழைத்துக் கொண்டிருந்தது. அது இரண்டாவது சங்கு என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அந்த அறை முழுவதிலும் புத்தகங்கள் இறைந்து கிடந்தன. எல்லாம் நிலைகுலைந்து தலைக்கீழாய் கிடந்தன. தரையில் சேறுபடிந்த பூட்ஸ்கால்களின் தடங்கள் காணப்பட்டன. அவள் எழுந்தாள். முகங்கை கழுவவோ பிரார்த்தனையில் ஈடுபடவோ எண்ணாமல் அங்குள்ள பொருள்களை எடுத்து அடுக்கி அறையை சுத்தம் செய்வதில் முனைந்தாள். சமையல் அறையில் கிடந்த கம்பின் மீது கொடியின் சிறு பகுதி இன்னும் ஒட்டி கிடந்த அந்த கம்பின் மீது அவள் பார்வை விழுந்தது. அவள் அதை குனிந்து எடுத்து அடுப்பில் வைக்கப் போனாள். ஆனால் திடீரென வேறொரு எண்ணம் தோன்றவும் அவள் பெருமூச்சு விட்டவாறே அதில் தொங்கிய கொடி துணியை அகற்றி அதை ஒழுங்காக மடித்து தனது பைக்குள் வைத்து கொண்டாள். அவள் அந்த கம்பை முழங்காலில் கொடுத்து முறித்து அடுப்புக்குள் எரிந்தாள். பிறகு ஜன்னல்களையும் தரையையும் தண்ணீர் விட்டு கழுவினாள். தேநீர் பாத்திரத்தை கொதிக்க வைத்துவிட்டு உடை உடுத்திக் கொண்டாள். பின்னர் அவள் சமையல் அறையில் இருந்து ஜன்னல் அருகே அமர்ந்தாள். அவள் மனத்தில் அதே கேள்வி மீண்டும் எழுந்தது. இனி என்ன? தான் தனது காலை பிரார்த்தனையை சொல்லவில்லை என்பது ஞாபகம் வந்தவுடன் அவள் அங்கிருந்து எழுந்து விக்கிரகங்களை நோக்கி வந்தாள். அவற்றின் முன்னே சில கணங்கள் நின்றாள். பிறகு மீண்டும் உட்கார்ந்தாள். அவள் இதயம் ஒரே சூன்ய வெளியாக வெறிச்சோடி கிடந்தது. நேற்றைய தினத்தில் தெருக்களிலே உற்சாக வெறியோடு கத்தி சென்ற ஜனங்கள் இன்று தங்கள் தங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைந்து முடங்கி கிடந்து இயற்கைக்கு மீறிய சம்பவங்களை பற்றி அமைதியாக சிந்தித்துக் கொண்டிருப்பதைப் போல அதிசய மௌனம் நிலவிக் கொண்டிருந்தது. திடீரென அவள் தனது இளமை காலத்தில் கண்ட ஒரு விஷயத்தை நினைவு கூர்ந்தாள். சவுசாய் லவ் குடும்பத்தினருக்கு சொந்தமான பண்ணையில் பழம் பூங்காவனம். பூங்காவனத்தில் ஒரு பெரிய தடாகம். தடாகம் முழுவதிலும் நீர் அல்லிப்பூக்கள் நிறைந்து பூத்திருந்தன. இலையுதிர் காலத்தின் மப்பும் மந்தாரமுமான ஒரு நாளன்று அவள் அந்த தடாகக்கரை வழியாக நடந்து சென்றாள். செல்லும்போது அந்த தடாகத்தின் மத்தியில் ஒரு படகு நிற்பதைக் கண்டாள். குளம் கரு நீலமாக இருண்டு நீச்சலனமாக இருந்தது. அந்த படகு அந்த கரிய நீர்த்தடத்தின் மீது பழுப்பு இலைகளின் கூட்ட அலங்காரத்தோடு ஒட்டி கிடப்பதாக தோன்றியது. காய்ந்து கருகிப்போன அந்த இலைகளுக்கு மத்தியில் அசைவற்ற மோன நீர்த்தடாகத்தில் தன்னந்தனியாக துடுப்புக்களோ மனித துணையோ இன்றி ஸ்தம்பித்துக் கிடந்த அந்த படகிலிருந்து ஏதோ ஒரு இனந்தெரியாத துக்கத்தின் சோகம் தோன்றுவதாக அவளுக்கு தெரிந்தது. வெகு நேரம் வரையிலும் அவள் கரை அருகிலேயே நின்றாள். யார் அந்த படகை தடாகத்தின் மத்தியில் தள்ளிவிட்டார்கள்? எதற்காக தள்ளிவிட்டார்கள் என்பதை எண்ணி எண்ணி அதிசயித்தாள். அன்று மாலையில் அவள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டாள். அந்த பண்ணை நிலத்தில் வேலை பார்த்து வந்த ஒருவனின் மனைவி குடுகுடுவென்று நடையும் சிக்கு பிடித்த சிகையும் கொண்ட ஒரு சிறு பெண் அந்த குளத்தில் மூழ்கி இறந்துவிட்டதாக யாரோ சொன்னார்கள். தாய் தன் கரத்தால் நெற்றியை வழித்து விட்டுக் கொண்டாள். அவளது மனத்தில் அன்றைய தினத்திற்கு முந்தின நாளன்று நடந்த சம்பவங்களின் நினைவுகளிடையே எண்ணற்ற சிந்தனைகள் நடுநடுங்கி மிதந்து சென்றன. வெகு நேரம் வரையிலும் அவள் அந்த சிந்தனைகளால் திக் பிரமையுற்று அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் குளிர்ந்து போய்விட்ட தேநீர் கோப்பையின் மீது நிலைக்குத்தி பதிந்து நின்றன. அதே சமயத்தில் தனது கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கக்கூடிய யாராவது ஒரு படுடோபமற்ற புத்தி படைத்த மனிதனை காண வேண்டும், கண்டு கேட்க வேண்டும் என்ற ஆவல் பெருகிக் கொண்டிருந்தது. அவளது ஏக்கம் நிறைந்த ஆவலுக்கு பதில் அளிப்பது போல் நிக்க

0: நிக்கோலாய் இவானாவிச் மத்தியானத்திற்கு மேல் வந்து சேர்ந்தான். என்றாலும் அவனை கண்டதும் அவளுக்கு திடீரென ஒரு திகில் உணர்ச்சி ஏற்பட்டது. எனவே அவன் செலுத்திய வணக்கத்திற்கு கூட பதில் கூறாமல் அமைதியாக சொன்னாள், நீங்கள் ஏன் வந்துவிட்டீர்கள்? இப்படி செய்வது ஒரு பெரிய முட்டாள்தனம். நீங்கள் இங்கிருப்பதைக் கண்டால் அவர்கள் உங்களையும் பிடித்துக் கொண்டு போய்விடுவார்கள். அவன் அவளது கையை பற்றி இறுக அழுத்தினான். தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு அவள் பக்கமாக நெருங்கி குனிந்து விறுவிறுன பேசினான். பாவல், அந்திரே, நான் எங்கள் மூவருக்குள்ளும் ஒரு ஒப்பந்தம். அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டால் மறுநாளே நான் உங்களை இங்கிருந்து நகருக்கு கொண்டு போய் விடுவது என்பது எங்கள் ஏற்பாடு என்றான். அவனது குரல் பெருந்தன்மை நிறைந்ததாகவும் அவளது நலத்தில் அக்கறை கொண்டதாகவும் இருந்தது. சரி, இங்கிருந்து ஏதாவது சோதனை நடந்ததா? ஆமாம், அவர்கள் எல்லாவற்றையும் வெட்கமோ மனசாட்சியோ இன்று உழைத்து கலைத்து எரிந்துவிட்டு போனார்கள் என்றாள் அவள். அவர்கள் எதற்காக வெட்கப்பட வேண்டும் என்று தன் தோளை குலுக்கிக் கொண்டு கேட்டான் நிக்கோலாய். பிறகு அவள் ஏன் நகருக்கு வீடு மாற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை விளக்கி சொன்னான். அவனது நட்பும் பரிவும் கலந்த நய உரையை அவள் காது கொடுத்து கேட்டாள். லேசாக புன்னகை புரிந்து கொண்டான். அவன் கூறும் காரணங்களை அவள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவள் மனத்தில் எழும்பிய அன்பு கனிந்த நம்பிக்கையைக் கண்டு அவளே வியந்து கொண்டாள். பாஷாவின் விருப்பம் அதுவானால் உங்களை நான் ஏதும் சிரமத்திற்கு ஆளாகாது இருந்தால் என்றாள் அவள். அதை பற்றி கவலையே வேண்டாம் என்று குறுக்கிட்டான் அவன். நான் தன்னந்தனியாகத்தான் வாழ்கிறேன். எப்போதாவது என் சகோதரி மட்டும் என்னை பார்க்க வருவாள். நான் சும்மா வந்து இருந்து கொண்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருக்க முடியாதே என்றாள் அவள். விருப்பம் இருந்தால் அங்கு வேலை தேடிக்கொள்ளலாம் என்றான் நிக்கோலாய். வேலை என்ற எண்ணம் தனது மகனும் அந்திரேயும் பிற தோழர்களும் செய்யும் வேலையோடு எப்படியோ பிணைப்புற்றிருப்பதாக அவள் உணர்ந்தாள். அவள் நிக்கோலாய்க்கு பக்கமாக நெருங்கி சென்று அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். உண்மையாகவா? உங்களால் தேடித்தர முடியுமா என்று கேட்டாள்.
1: என் வீட்டில் அதிகமான வேலை ஒன்றும் இருக்காது. நான் தான் பிரம்மச்சாரி ஆயிற்றே.
0: நான் அதை பற்றி நினைக்கவில்லை. வீட்டு வேலையை பற்றி அல்ல என்று மெதுவாக சொன்னாள் அவள். அவள் பெருமூச்செறிந்தாள். தான் சொன்னதை அவன் புரிந்து கொள்ளாமல் போனதால் மனம் நொந்தாள். அவனோ அவள் அருகே குனிந்து பார்த்தவாறு புன்னகை புரிந்தான். சிந்தனை வயப்பட்டவனாக பேசினான்.
1: நீங்கள் மட்டும் பாவலை பார்ப்பதற்கு அனுமதி பெற்று அவனை சந்தித்து தமக்காக ஒரு பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொண்ட அந்த விவசாயிகளின் முகவரிகளை அவனிடமிருந்து எப்படியாவது தெரிந்து கொண்டு வர முடிந்தால்?
0: எனக்கே அவர்களை தெரியும் என்று உவகையோடு கூறினாள் அவள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
4: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
4: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ்.

உலகம் மோதல்கள் மற்றும் முரண்பாடுகளால் நெருக்கடியான சூழலில் இருக்கையில் புதுடெல்லியில் வெற்றிகரமாக பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்திய உலக விவகாரங்கள் கவுன்சில் அமைப்பின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர், பிரிக்ஸ் மாநாட்டின் போது வெளியிடப்பட்ட புதுடெல்லி பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது ஒரு மிகப்பெரிய சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்கள் ஒருவரான பாரத ரத்னா விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்தநாளையொட்டி இன்று தேசிய பொறியாளர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவு ஒன்றில், பாரத ரத்னா விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை ஒழுக்கம், புதுமை, பொதுச்சேவை ஆகியவற்றிற்கு ஒரு நிலையான எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் இன்று தனது 67வது நிறுவன தினத்தை கொண்டாடுகிறது. இந்நிறுவனம் 1959 ஆண்டு அகில இந்திய வானொலியின் கீழ் ஒரு சோதனை முயற்சியாக தொலைக்காட்சி சேவையாக தொடங்கப்பட்டது. இத்தொலைக்காட்சியின் முதல் ஒலிபரப்பை 1959 ஆண்டு செப்டம்பர் 15 தேதி அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தொடக்கி வைத்தார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி இன்று புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினரும் பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடித பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதி, நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, ஒரு மனிதனுக்கு இந்த சமூகத்துல வாழறதுக்கு ரொம்பவே அடிப்படையான தவிர்க்க முடியாத சக்தி வாய்ந்த உரிமை எது அப்படின்னு தெரியுமா? எஸ், அதுதான் வாழ்வு உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இந்த ஒரு உரிமை வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கான பல அடிப்படை உரிமைகளை உள்ளடக்கியதா இந்த ஒரு சட்டம் வந்து இருக்கு. அண்ட் இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், இப்போ வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்டி அப்படின்னு சொல்றோம். சோ இத வந்து எந்த ஒரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் வருது, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
1: கண்டிப்பா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 21 வாழ்வதற்கான உரிமையும் தனிநபர் சுதந்திரத்தையும்

0: தாராளமா வாரி வழங்கிக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வாழ்வதற்கான உரிமை தான் முக்கியமான உரிமையா கருதப்பட்டு அந்த ஒரு சரத்தில் இருந்தே பல்வேறு விதமான சட்டங்கள் இந்தியாவில் இன்னைக்கு உருவாகியிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், அது இந்த ஆர்டிகல் 21 இருந்து தான் அது பெறப்பட்டது. அதே போல அனைவருக்குமான மருத்துவம், அதுவும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21. பணியிட பாதுகாப்பு, வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு பிரைவசி, ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு லீகல் எய்ட்.
1: ஓகே,
0: தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 21 வச்சே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உரிமை என்பதும் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்குது. ஏன்னா வாழ்வதற்கான உரிமை என்றாலே அதுல வாழ்வாதார உரிமை, வாழ்வாதார உரிமைன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். அதுல சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் வந்துருது, பணியிட பாதுகாப்பு, பெண்களுக்கான பணியிட பாதுகாப்பு சட்டம் வந்துருது. இப்ப எல்லா சட்டமும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி தான் நாளுக்கு நாள் அது விரிவடைந்து கொண்டே போதும்.
1: ஓகே,
0: இந்த ஆர்டிகல் 21 வச்சே ஒவ்வொரு தடையும் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வரும்போது அதை வச்சு புது சட்டம் இன்னைக்கு நாட்டில் அமுலாகுதுன்றதான் பாக்குறோம் நம்ம.
1: ஓகே சார், சோ ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்றோம், வாழ்வுரிமை, ஒவ்வொருத்தருக்குமே வாழறதுக்கான ஒரு உரிமை இருக்கு. சோ அதை வந்து இது எப்படி மீன் பண்ணுது சார்? ஆக்சுவலா நம்ம ஒரு மூச்சு விட்டு ஒரு உயிரோட இருக்கிறது கூட ஒரு வாழறது தான் இல்லையா? சோ அதுக்குமே வந்து ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா எப்படி சார் இது?
0: கரெக்ட், சரியான கேள்வி சொன்னீங்க. உயிரோடு வாழ்வது என்பது பாத்தீங்கன்னா விலங்குகளும் உயிரோடு தான் வாழுது, மனிதர்களும் உயிரோடு வாழ்வது அப்படி சொல்ல முடியாது. நம்ம உயிரோடு வாழ்வதற்காக மட்டும் நம்ம இங்க இல்லைன்றது தான். குறிப்பாக பல்வேறு விதமான தீர்ப்புகள்லையும் இன்னைக்கு ஆழமாக வலியுறுத்துது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு உண்ணுவதற்கான உணவோ இருக்க இடமோ நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தாலும் எதை வந்து அவங்க ஒரு முழுமையான வாழ்வுன்னு சொல்கிறாங்கன்னா, அவர்கள் மதிக்கப்பட்டால், அவர்கள் கௌரவமாக நடத்தப்பட்டால் மட்டுமே அது வாழ்க்கைன்னு என்று இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்குது.
1: ஓகே,
0: அப்போ எந்த ஒரு மண் டிக்னிஃபைடா அவங்க நடத்தப்படணுன்றது தான் மிக முக்கியமானது.
1: ஓகே,
0: அது வந்து இந்த ஆர்டிகல் 21 ரொம்ப வலுவா சொல்றதுன்றது.
1: ஓகே சார், அண்ட் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம், சோ இத பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்டி, சோ இத பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்ப இந்த ஆர்டிகல் 21ல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி. அண்ட் சார், இது வந்து எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது?
1: நிச்சயமா மேடம், என்னன்னா ஒரு தனிநபருடைய வாழ்க்கையில எப்படி இந்த பிரிவு 21 வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு எங்க வாழணும் என்பதை முடிவு பண்றது அவர் தான். எல்லா தனிநபருக்கும் அதே தான், நான் யார் கூட வாழணும் என்றதும் அவர் தான் முடிவு பண்ணி ஆகணும். வேற எந்த நபருடைய வற்புறுத்தலோ இல்ல தடையோ இல்ல அவர்களுடைய தூண்டுதலோ அதில் இருக்க முடியாது என்பதுதான். ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றம் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குல என்ன சொல்றாங்க, ரொம்ப வலுவா சொல்றாங்க, எந்த யாராவது ஒரு பார்ட்னருக்கு வாழ பிடிக்கவில்லை என்றாலும் அவங்களுக்கு விவாகரத்து உடனே கொடுத்துருவாங்கன்றதா உண்மை. ஏன்னா அவர்கள் வந்து என்ன பாக்குறாங்கன்னா, வாழ்க்கை என்பது சேர்ந்து வாழ்வது கிடையாது, மகிழ்ச்சியாக வாழ்வதுன்றதுதான் விஷயம். அவன் மகிழ்ச்சியா வாழணும், அவன் நிம்மதியா வாழறான்றான், அவன் ஹாப்பியா இருக்கிறான், எந்த இடத்துல அவன் சொஃபிஸ்டிகேட்டா அவன் வந்து உண்மையான மகிழ்ச்சி தான் நினைக்கிறானோ அதுதான் வாழ்க்கைன்னு சொல்றாங்களே தவிர, பல்வேறு விதமான முன்பு கடைபிடிக்கப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு தவிர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு, காலம் மாறுற மாதிரி இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மனதினுடைய மகிழ்ச்சியை நோக்கி தான் போகுதுன்றதும், ஹாப்பியஸ்ட் லைஃப் தான் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்களே தவிர, இன்னைக்கு என்னென்ன சொல்றாங்க, நீ மகிழ்ச்சியா இருக்கிறேன்றதை கேட்கறாங்க. இன்னைக்கு வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாமே பாத்தீங்கன்னா கடைசியா எங்க போய் முடியுதுன்னா, அவன் நிம்மதியாக மனநிறைவோடு வாழறான்றதான் பாக்குறாங்க.
0: ஓகே சார், அண்ட் இப்போ தனிநபர் சுதந்திரம் அதை பத்தி சொல்லுங்க.
1: தனிநபர் சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஒரு போன்

0: வச்சுக்கிறீங்க, போனை நீங்க என்ன பண்றீங்க, பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருங்க. அதுவே தனிநபர் உரிமை தான்.
1: முக்கியமா
0: இன்னைக்கு உங்களுடைய பிரைவேட் மெசேஜஸ், உங்களுடைய மற்ற பர்சனல் மேட்டர்ஸ், உங்களுடைய பிரைவேட்டா நீங்க சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு கட்டுப்படுத்துது. அது அதை வந்து உங்களுடைய நண்பரே பார்க்க முடியாது, அரசாங்கம் பார்க்க முடியாது. இப்போ வந்து அவரை நீங்கள் எப்போ நீங்கள் ஒருத்தர் நபருடைய அறைக்குள்ளே புகுந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான கட்டுப்பாடு இருக்கிறது. ஒருத்தருடைய இமெயிலுக்குள்ளே போய் பார்க்கலாமா வேணாம் என்பதை பார்த்தீங்கன்னா அது தேச பிரச்சனையாக இருக்குமோ என்ற பட்சத்தில் மட்டும்தான் அவங்க பார்க்க முடியுமே தவிர, மற்றபடி எல்லாம் ரைட் டு பிரைவேசி, உங்களுடைய பிரைவேட் மேட்டராக தான் அது கருதப்படுமே தவிர அதில் எந்த ஒரு நபரும் உள்ளே வந்து பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. அப்போ இன்னைக்கு எல்லாருமே என்ன பேசுகிறாங்க, உலகம் முழுதும் என்ன சொல்கிறாங்கன்னா முக்கியமாக இந்த ரைட் டு பிரைவேசி என்பது தான் மிக உயர்த்தி பிடிக்கும். அது இந்தியாவில் இன்னைக்கு வலுவாக மேல்வங்கி இருக்குதான் நம்ம பார்க்கணும்.
1: ஓகே சார். அந்த நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: சிறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ தனிநபர் சுதந்திரம்னா என்ன அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்லயுமே வந்துட்டு நமக்கான அந்த உரிமை, நமக்கான அந்த சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு ஏதாவது வரையறை இருக்கா சார்?
3: அரசாங்கம் எப்ப தனிநபர் சுதந்திர தரணும்னா, அது இன்னொரு நபரை தொடாத பட்சத்தில், வேறொரு நபரை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் உங்ககிட்ட அங்கே வரமாட்டாங்கன்றதுதான். அது வேற ஒரு தனிநபரை நீங்கள் தாக்குதலாலோ, தாக்கி பேசுவதாலோ, இல்லை நீங்கள் வந்து தேசத்துக்கு அச்சுறுத்தலான விஷயங்களில் தலையிடும் பொழுதோ தான் அப்போ உங்களை அது பாதிக்குமே தவிர, அது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது என்பதுதான். உங்களுடைய பிரைவேட் மேட்டர் நீங்கள் பிரைவேட் மேட்டராகவே தான் தொடர் என்பதுதான். ரைட் டு பிரைவேசியை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்றதான் விஷயம் பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த Article 21 நம்ம பார்க்குறோம். Article 21 வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லும் பொழுது அது பார்த்தீங்கன்னா வாழ்வாதார உரிமையை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. வாழ்வாதார உரிமைன்னு பார்க்கும் பொழுது என்னன்னா, சாலையோரத்தில் பல பேர் கடை போட்டிருப்பாங்க. சாலையோரத்தில் கடை போட்டிருக்கும்போது என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக்கை பாதிக்குமா? இல்லைன்னா பாதிக்கும் தான் அது. ஆனால் இப்போ இந்த 21 சரத்தை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வாழ்வதற்கான உரிமையை, வாழ்வாதார உரிமையை நம்ம என்றைக்குமே பறிக்கக்கூடாது. அவர் சாலையோரமே கடை போட்டிருந்தாலும் அவர் மீது சாலையோரத்தில் கடை போட்டதுனால டிராஃபிக் போலீஸ் மூலமாவோ இல்லை போலீஸ் மூலமாவோ எந்த விதமான கைதும் செய்யக்கூடாது, வழக்கு பதிவு செய்யக்கூடாது சொல்லி தனி சட்டமே கொண்டு வந்தாச்சு. சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டம் சொல்லி சட்டமும் கொண்டு வந்தாச்சுன்றத விஷயம். இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலையோரத்தில் யார் யார் எங்கே கடை போட்டதோ அங்கேயே கடை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல அவர்

0: கடை போட்டுக்கலாம். மேலும் என்ன சொல்றாங்க, அவர் அந்த சாலையோரத்தை கடை போட்டிருக்கிறாரா, அவருக்கு சின்னதா ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி தரணும். இப்போ சாலையோரத்தை கடை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 10 கிலோமீட்டர் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வரலாம். அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அருகாமலேயே ஒரு குடோன் கட்டித்தாங்க அரசாங்கம். சட்டத்தில் வந்துருச்சு எல்லாமே, உங்களுக்கு குடோன் கட்டி தந்தா பிரைவேட் அரசாங்க குடோன்லயே அவர் வச்சுட்டு போயிட்டு மறுபடியும் வியாபாரம் பண்ணி அவர் வெளியே வச்சுட்டு போறாரு. வெளியே என்ன பண்ணுவார், தள்ளு வண்டியில மேலே போட்டு சாக்கு மூட கட்டிட்டு போயிடுவாரு. வண்டி திரும்ப என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு குடோன் கட்டி தரணும். அதே போல அவங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரணும், கழிவறைகள் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த சட்டத்தில் பாலிசியா இருந்துச்சு, கவர்மெண்ட் பாலிசியா கொண்டு வந்தாங்க. இது Article 21 பேஸ் பண்ணி தான் பாலிசி சட்டமாவே மாறிக்குது, புதுச்சேரியில் அமுல் இருக்குது. இன்னைக்கு அந்த சாலையோரத்தில் வியாபாரம் பண்றவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டர் ஐடி கார்டு என்பது வழங்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டது. இதனாலதான் இன்னைக்கு இந்த 21 பேஸ் பண்ணி டெல்லியில சாலையோர வியாபாரிகள் சுப்ரீம் கோர்ட்ல போட்ட கேஸின் பிறகுதான் இது இன்னைக்கு அமுலுக்கு வந்திருக்குது. அப்ப ஒருத்தர் வாழ்வாதார உரிமை என்பது பாத்தீங்கன்னா சாலையோரத்தை கடை போட்டுகிறாரே என்பது பாத்தீங்கன்னா அது வாழ்வாதார உரிமையை தவிர அவர் வேற எந்த விஷயமும் சொல்லி அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாது என்பதுதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு நபர் வந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான நபர்களா மாறிடுறாங்க, சமூக விரோதம் மாறிடுறாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுவதை இந்த அரசாங்கம் இன்னைக்கு உறுதிப்படுத்துறது நம்ம பாராட்டணும்.
1: ஓகே சார், அண்ட் இதை பத்தி இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நேயர்களே, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பேசலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இதை பத்தி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டை ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ண

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்னமா தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ சாலையோரத்துல வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அவங்களோட பாதுகாப்பும் வந்து அதுல உறுதி செய்யப்படுது அப்படின்ற மாதிரி அந்த சட்டத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ சாலையோரத்துல அந்த மாதிரி வியாபாரம் செய்யறதுனால பப்ளிக் வந்து இதால ஏதாவது அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ இதுக்கு என்ன மாதிரியான ஒரு வரையறை வந்து இந்த சட்டத்துல வச்சிருக்காங்க சார்?
1: பாத்தீங்கன்னா, நீங்க இந்த சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு சட்டத்துல ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி என்பது பார்த்தீங்கன்னா கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் அந்த சாலையோர வியாபாரி பண்ணுற நபர்கள் அதில் ஒரு 3 பேரும் அப்புறம் மற்ற அந்த அரசு அதிகாரிகள் சேர்ந்து ஒரு கமிட்டி இருக்கும். அதில் வந்து என்ன பேசப்படும்னா, சாலையோரத்தில் கடை போட்டுக்கிறீங்க ஆனால் வந்து மக்களை வந்து பாதிக்கக்கூடாது என்பதற்காக அதற்கேற்றாற் போல கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. அதன் பிறகுதான் ஐடி கார்டே வழங்கப்பட்டிருக்கு என்பது ஒன்று.
0: ஓகே சார். அண்ட் இப்போ சாலையோரத்துல கடைகள் போடுறாங்க அப்படின்னா இப்ப யார் வேணும்னாலும் போய் ஒரு இடத்துல வந்து நம்ம கடை அப்படின்றத வந்து போட முடியுமா, இல்லனா இதுக்கான முறையான அனுமதி வாங்கணுமா? அண்ட் இதுக்கான அந்த ப்ராசஸ் எப்படி சார்? அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க.
1: அதாவது நீங்க இந்த COVID-19 பாத்திருப்பீங்க. COVID-19 பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில புதுசா பல இடத்துல பாத்திருப்போம் கார் பிரியாணின்னு சொல்லிட்டு. இந்த கார் பிரியாணி எப்படி வந்துச்சுன்னா, பல பேர் வந்து வேலையை இழந்துட்டாங்க, ஆனா வேலைக்கு போகும்போது கார் வாங்கியிருந்தாங்க, அந்த இஎம்ஐ கட்டி ஆகணும், அதனால என்ன பண்ணாங்க, அதே கார்ல வச்சு வியாபாரம் பண்ணாங்க என்பதுதான். அப்ப சாலையோரத்துல பல இடத்துல நிறுத்தி வியாபாரம் பண்ணாங்க. சாலையோரம் நிறுத்தி வியாபாரம் பண்ணுவது கூட மக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடத்துல நின்று தான் வியாபாரம் பண்ணாங்க. தனிநபர் வருமானம் உயரும் போது ஆட்டோமேட்டிக்கா இன்டைரக்டா யாருக்கு வருமானம் வரணும், அரசாங்கம் தான் வருமானம் வரும். அப்ப இதெல்லாம் அரசாங்கம் ஊக்குவிக்குமே தவிர எந்த தடையும் பண்ணாது. இன்னைக்கு பல இடத்துல சாலையோரத்தை வியாபாரம் பண்ணவங்களுக்கு அதே இடத்துல வந்து அரசாங்கம் அழகான ஒரு கட்டிடங்கள் கட்டி தந்துக்குதுன்னு தான் பாத்துக்கிட்டோம். மும்பையில பாத்தீங்கன்னா பெரிய மாளிகை கட்டி தந்துக்கிறாங்க, ஷாப்பிங் மால். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சீப் ஷாப்பிங் மால் அது பேரு. அங்க போய் தாராளமா நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம். அதாவது யாருன்னா சாலையோரத்துல இருந்தவங்களுக்கு பெரிய ஒரு மால் கட்டி கொடுத்துறாங்கன்றது புதுச்சேரியில கண்டிப்பா வருங்காலத்துல வரும் நம்பிக்கை எங்களுக்கு.
0: ஓகே ஓகே சார். ஓகே, சோ இப்ப இந்த ஒரு தனிநபர் சுதந்திரத்தையும் வாழ்வு உரிமையும் வந்து இந்த Article 21 அப்படின்றது வந்து பாதுகாக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. சோ இப்ப இது வந்து ஒரு இந்தியாவில இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் தானே? இப்ப வெளிநாட்டுல இருந்தும் வந்து மக்கள் வந்து இங்க வராங்க இல்லையா, டூரிஸ்ட் வராங்க. சோ நிறைய பேர் வெளிநாடுகள்ல இருந்து இங்க வராங்கன்றப்போ அவங்களுக்கு இந்த சட்டம் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது?
1: அதாவது இதுல இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள் என்று வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனா குறிப்பாகவே சட்டம் சொல்லும் போது அது இந்தியர்ல பேஸ் பண்ணி தான் பேசணும். ஆனா வாழ்வதற்கான உரிமை, வாழ்வாதார உரிமை அனைவருக்குமான விஷயமா தான் பார்க்க முடியும். வெளிநாட்டுல இருந்து இங்க டூருக்கோ வேற எதுக்கோ வந்துக்கிறான்னு வச்சுங்க, அப்போ வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுன்றது

0: அது வந்து அதுக்காக வந்து அவர்களுக்கு இப்போ வந்து அவர் ஒரு ஒரு கிளினிக் போறாரு. இப்போ சொன்னது கண்ண சொன்னீங்க என்னன்னா, இப்போ ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பல சட்டம் வந்துருக்குது, குறிப்பா அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இது பாருங்க, அது கூட ஆர்டிகல் 21 வந்து மிகப்பெரிய வழிவகுப்பு. என்னன்னா ஒவ்வொரு நபரும் மருத்துவத்திற்கு போகும்பொழுது அந்த மருத்துவ கட்டணம் என்ன என்பதை காண்பிக்க வேணும், சிகிச்சைக்கு முன்பே சொல்லணும். அதே போல வந்து ஒரு ஆபத்தான நிலையில உள்ள வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வராங்கன்னா எந்த விதமான கட்டமும் இல்லாமல் அட்வான்ஸ் வாங்காம உடனே சிகிச்சை மேற்கொள்ளன்றது என்ன சொன்னா வாழ்வாதார உரிமை, வாழ்வதற்கான உரிமையை வந்து அது நிலைநாட்டுதுன்றது சொல்ல முடியும் நம்மளால.
1: ஓகே சார், அண்ட் நேயர்களை கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர். செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம், அதாவது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நீங்க கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, சோ தொடர்ந்து அதை பத்தி சொல்லுங்க சார்.
3: எல்லா ஹாஸ்பிட்டல்லயுமே என்ன சர்ஜரிக்கு என்ன பணம் என்ற போர்டு போட சொல்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் போட்டுறாங்க
4: இன்னைக்கு
3: என்ன சர்ஜரி சொல்லிட்டு, அப்ப வந்து உள்ள அட்மிட் ஆகும் போது தெரியும் நமக்கு என்ன செலவாகும், என்ன வந்து அவங்க வந்து நமக்கு செலவு தராங்கன்றத முதல் கொண்டு அவங்க காட்டணும்னு சொல்றாங்க. அப்படின் போது ஒரு டிரான்ஸ்பரன்சி என்பதை உருவாது. எப்போ உருவாதுன்னா இந்த ஆர்டிகல் 21 உருவாது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் வந்து சில விவாதங்கள் வரும்பொழுது தான் இல்லை இல்லை இதெல்லாம் மாற்றணும் அப்படி சொல்லும் போது தான் நமக்கு அந்த விஷயம் வருதுன்றது தான். குறிப்பாக இன்றைக்கி இன்னொரு விஷயம் இதில் இருக்குது என்னென்னா, ரைட் டு மெடிசன் வரும்பொழுது ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறாரு, அவர் எட்டுமே நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன் தகவல் கேட்பாங்க, நீங்கள் யார் கூட வந்து உதவி பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ என்ன சொல்கிற அதெல்லாம் தேவையில்லை, நீங்க யாரை வேணாலும் இட்டு போய் அட்மிட் பண்ணலாம், எந்த ஹாஸ்பிட்டலும் போய் சேர்க்கலாம். நீங்க உங்களுடைய அழைத்தினருடைய தகவல் கேட்கக்கூடாது, விருப்பப்பட்டாலே ஒழிய அதை நம்ம கம்பல் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கன்றது தான். இன்னும் சில அரசாங்கம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சேர்க்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகையும் தராங்க உதவியா, என்ன சொல்றாங்க எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சரி உயிருக்கு ஆபத்தா நிலைமையாகிறதா, எந்த விதமான யோசனை கிடையாது, முதல்ல அவன் காப்பாத்தணுன்றதே சொல்றதுனா ஆர்டிகல் 21 தான் சொல்லுது, வேற யாரும் சொல்லல. இப்ப இந்த ஆர்டிகல் 21 சொல்லக்கூடிய அந்த 21வது பிரிவு பல்வேறு பரிமாணங்கள்ல அது மாறி மாறி வளர்ந்து என்ன சொல்றாங்க, நமக்கு அருகாமையில் உள்ள பள்ளி அது அரசு பள்ளியா தனியார் பள்ளியான கிடையாது, அந்த தனியார் பள்ளியா இருக்கும் பட்சத்தில் தனியார் பள்ளியில் சேர்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு நீங்க வந்து உடனடியாக சீட்டு தந்துடணும். அந்த பிள்ளை பிலோ பாவர்ட்டி லைன்ல இருந்தால் கட்டணமே வாங்க கூடாது சொல்றாங்க. யாரு அரசாங்கமே பணத்தை பே பண்ணிடும் 25%. உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில 100 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா 25% மாணவர்களுக்கு அந்த தனியார் பள்ளி கட்டணமே வாங்கக்கூடாது.
4: இந்த மாதிரி ஒரு ரூலே இருக்கு,
3: ரூலே இருக்குதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு என்ன பணம் செலவாகிறதோ அந்த செலவு தொகை அரசாங்கமே கொடுத்துரும்.
4: சோ ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயும் வந்து பிலோ பாவர்ட்டி லைனுக்குள்ள இருக்கிறவங்க கூட ஒரு அட்மிஷன் வாங்க முடியும், பட் அதுக்கான ஃபீஸ்
3: கூட சட்டம் அமலாயிடுச்சு பாண்டிச்சேரியில.
4: ஓகே,
3: இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுச்சேரி மட்டும் இந்தியா முழுவதுமே சட்டம் அமலாயிடுச்சு. என்ன கிளியரா சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பள்ளியும் கல்வி கட்டண நிர்ணய குழு என்பதை உருவாக்கி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வெளியே சொல்லணும். இப்போ இந்த ஸ்கூல்ல இதுதான் என் ஃபீஸ் தான் சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க.
4: ஓகே,
3: அப்போ அந்த எந்த பிள்ளையை அவங்க வந்து இலவசமாக சேர்த்துக்கொள்கிறார்களோ அதற்கான கட்டணத்தை அந்த பிள்ளையுடைய பேர் லிஸ்ட்டை வந்து அவங்க அரசாங்கத்துக்கு அனுப்புவாங்க, அரசாங்கம் அந்த பணத்தை செலுத்து என்பது தான். அப்போ இந்த கல்வி கட்டண நிர்ணயத்தை பண்ணாதான் அந்த

0: சட்டம் என்பது முழுமையாக அமல்படுத்தப்படுன்றது தான்.
1: ஓகே,
0: இன்னைக்கு வந்து பல பள்ளியில் அது அமலாக்கு வந்திருக்குது. அதான் ரைட் எஜுகேஷன். ஏன்னா கேபிடேஷன் ஃபீஸை வாங்கக்கூடாது என்பதற்காக தான், வற்புறுத்தக்கூடாது என்பதற்காக தான் முக்கியமாக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஏன்னா கல்வி வந்து எல்லாருக்கும் பொதுவானது, அதில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் சட்டம் வந்து ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி வந்தது தான்
1: அது. ஓகே,
0: ரைட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 அதுல இருந்தா வந்தது எல்லாமே.
1: ஓகே, சோ ஆர்டிகல் 21 பாருங்க, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நம்ம ஷோல நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல வாழ்வுரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ நீங்க பிலோ பாவர்டி லைனுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இந்த பிலோ பாவர்டி லைன் அப்படின்றத வந்து எப்படி மீன் பண்றாங்க சார்?
1: பிலோ பாவர்டி லைனுக்கு 25 பாயிண்ட் இருக்குது. அவங்க வீட்டுல சிமெண்ட் தர இருக்குதா, 5 சட்டை வச்சுக்கிறாரா, அதெல்லாம் அது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அது வந்து அரசாங்கம் என்பது அதை நிர்ணயிச்சு பார்த்துக்கிறாங்க. இந்த சலுகையை உண்டு என்பதை நம்ம பார்க்கணும்.
0: ஓகே, சோ பிலோ பாவர்டி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயுமே பசங்களுக்கு சீட் வாங்குறதுக்கான ரைட்ஸ் இருக்கு.
1: நிச்சயமா, அது வந்து எந்த விதமா எந்த பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் வாங்கலாம். அதுல ஒரே ஒரு சரத்து என்னன்னா, சில பள்ளிக்கு மட்டும் அவங்க விதிவிலக்கு கொடுத்துறாங்க. எதுனா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: ஓகே,
1: மைனாரிட்டி ஸ்கூல் தெரியும் உங்களுக்கு. அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் பாத்தீனா அவங்களுக்கு என்று தனியா நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சட்ட உரிமை இருக்குதுன்னு பாக்குறோம் நம்ம. அதனால அவர்களை தவிர்த்து மத்த அனைத்து பள்ளியிலுமே வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அறிவிச்சிக்கிற நபர்கள், மைனாரிட்டி அரசாங்க எய்டு வாங்குவாங்க, அவங்க கவர்மெண்ட் எய்டு வாங்குவாங்க. அந்த பள்ளியை தவிர்த்து மத்த எல்லா ஸ்கூல்லயுமே
0: தொடாத
1: வரைக்குமே
0: விரிவடைந்து
1: பல சோசியல் மீடியாக்கள் உருவாகிருக்குது. பல பேர் பல கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா பல கருத்துக்களை சொல்லும் பொழுது அதில் கட்டுப்பாடு என்பது முக்கியமா தேவைப்படுது. வேற ஒரு நாட்டை பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. நிச்சயமா, அதே பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச நண்பரும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அப்ப என்னன்னா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே தவிர இன்னொரு நபரை பாதிப்பதோ, இன்னொரு அமைப்பை பாதிப்பதோ, இல்ல இன்னொரு நாட்டை பாதிப்பதோ என்பது கூட கூடாது என்பதுதான். அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றதுதான். அதே போல சில பொய்யான தகவலை கூறுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், அதெல்லாம் தவிர்க்கணும்.
0: நம்ம குற்றம் செய்யாத வரைக்கும் நம்மளுடைய தனிநபர் சுதந்திரம்
1: பாதிக்கப்படாது. உண்மை.
0: ஓகே சார், இப்போ இந்த தனி மனித சுதந்திரம் அப்படின்றது வந்து ஒரு கைது நடவடிக்கை, அப்போ எப்படி வந்து பாதுகாக்கப்படுது? இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரைட் டு லிபர்ட்டி அப்படின்றது எப்படி இருக்கு? சோ அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: காவல்துறை கைதுன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா கைவிலங்கு போட்டுட்டு போவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அவரை போய் சிறையில அடைச்சிட்டாங்கன்னா தகவல் வெளியே போவாது என்பதுதான். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாமே அவரை வந்து கைவிலங்கு போட்டுட்டு கூடாது சொல்லிட்டு பல முறை சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. வந்து இன்னைக்கு நடைமுறை படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஒருத்தர் கைது பண்றாங்கன்னா உடனடியாக அவர்கள் ஒரு வழக்கறிஞரை காண்டாக்ட் பண்றதுக்கும் அவருடைய குடும்ப நண்பரை காண்டாக்ட் பண்ணி சொல்றதுக்கான அனைத்து உரிமையும் சட்டமாக்கப்பட்டிருக்கு.
0: அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு, கைது செய்ய
1: பல உரிமை இருக்குது என்பதுதான்.
0: என்னென்ன மாதிரியான உரிமை?
1: அவர் திடீர்னு அவருக்கு வந்து எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் வேணும் சொன்னா கண்டிப்பா மெடிக்கல் டெஸ்ட் உடனே
0: எடுத்துருந்தாரு.
1: அதே போல அவர் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தாலோ காயப்படுத்திருந்தாலோ உடனடியாக அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணதற்கான அனைத்து உரிமையும் வழங்கப்பட்டுதான் சொல்றேன் நம்ம. அதே போல வந்து அவருக்கு இலவச வழக்கறிஞரை நியமித்துக் கொள்வதற்கான உரிமையும் இருக்குது. அது பாத்தீங்கன்னா புதுச்சேரியிலும் பாத்தீங்கன்னா லீகல் எய்ட் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கிறாங்க. அவங்க வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா லீகல் கிளினிக்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போய் நடத்துறாங்கன்றதுதான்.

0: பாராட்டணும். அங்கேயே போயிட்டு அவங்களுக்கு கைதிகளை கூப்பிட்டு, கைது செய்யப்பட்ட கைதிகளை கூப்பிட்டு உங்களுக்கு உதவி வேணுமான்னு கேட்டு அவர்கள் உடனடியாக அதை கவனம் கொண்டாடுதான். இப்போ வந்து கைதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள மருத்துவ உதவி தேவைப்பட்டால் உடனடியாக அது செய்யப்படுதுன்ற பார்க்கணும்.
1: ஓகே,
0: இன்னைக்கு வந்து சட்டம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த கைது நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் மாறிக்குதுன்னு தான் பார்க்கணும். நம்ம முன்பு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேல தண்டனைக்கு தான் கைது சொல்லுவோம், பட் இப்போ கிடையாது, மாறிடுச்சு எல்லாமே. 7 வருடத்துக்கு மேலே உள்ள கடுமையான தண்டனை மட்டும் கைது, மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசி நோட்டீஸ் அனுப்பிச்சு கூப்பிட்டு பேசுங்க, அதுக்கு ஒத்துழையாத பட்சத்தை தான் கைது பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர இன்னைக்கு வந்து கொஞ்சம் லிபர்ட்டி அதிகமாகிதுன்னு பார்க்கணும்.
1: ஓகே சார், அந்த நேயர்களை இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதாவது வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம், இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி அகில இந்திய வழக்கறிஞர் சங்க தேசிய குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சோ இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

நேரம் 2:16:13. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்ருக்கீங்க காலத்தை வென்ற கணங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

கேட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பராசக்தி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கணங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். படித்தால் மட்டும் போதுமா? திரைப்படத்திலிருந்து

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நேரம் 3:50. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. உடம்புல ஒரு சின்ன மாற்றம், அது சாதாரணமானதா இல்ல நம்ம உடம்பு கொடுக்கற முக்கியமான வார்னிங் சிக்னலா? நம்ம உடம்புல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது சாதாரணம் தானே அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த சின்ன மாற்றம் தான் நம்ம உடம்பு கொடுக்கற முக்கியமான எச்சரிக்கையா கூட இருக்கலாம். சோ நம்ம உடம்பு பத்தின கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் அவேர்னஸையும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வகையில செப்டம்பர் 15, 2026 வேர்ல்ட் லிம்போமா அவேர்னஸ் டே. லிம்போமா குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நாளாக இன்று இருக்கிறது. சோ இன்னைக்கு இந்த சிறப்பு நாள்ல லிம்போமா அவேர்னஸ் ஏன் முக்கியம், இந்த நாளோட நோக்கம் என்ன, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு எப்படியெல்லாம் உருவாகணும் அப்படின்னு பல முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது அறுவை சிகிச்சை துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் கோவர்தனன் அவர்கள். அவங்களை நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம்.
0: நேயர்களே, லிம்போமா குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ஓகே டாக்டர், இப்போ வேர்ல்ட் லிம்போமா அவேர்னஸ் டே அப்படின்னா என்ன, இந்த நாளை நம்ம ஏன் கடைபிடிக்கணும், இதோட நோக்கம் என்ன டாக்டர்?
1: ஸோ முதல்ல வேர்ல்டு லிம்போமா டே வந்து செப்டம்பர் 15 இன்னைக்கு வந்து கடைபிடிக்கிறாங்க. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே பிளட் கேன்சர் மந்தாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி செப்டம்பர் 15 அதாவது இன்னைக்கு வேர்ல்டு லிம்ஃபோமா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, லிம்ஃபோமானா என்ன, அதோடைய அறிகுறிகள் என்ன, அதோட நோய் வந்தால் கண்டறிகிற முறை என்ன, நோய் வந்ததுக்கப்புறம் அதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன, க்யூர் ரேட் என்ன, இதெல்லாம் பற்றி பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக த லிம்ஃபோமா கோயலேஷன் அப்படின்ற ஃபெடரேஷன் வந்து பல நாடுகளில் இருக்காங்க. அவங்க ஆரம்பித்த இந்த வேர்ல்டு லிம்ஃபோமா டே வந்து ஃபாலோ பண்ணுறோம்.
0: ஓகே டாக்டர், ஆக்சுவலி இந்த லிம்ஃபோமா அப்படின்னா என்ன, இது என்ன வகையான நோய், இது நிறைய பேர் இன்னும் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா?
1: ஸோ லிம்ஃபோமானா ஒரு வகையான பிளட் கேன்சர். ஸோ லிம்ஃபோமா அப்படின்ற கேன்சர் வந்து இந்த லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ள அணுக்களுடைய ஒரு வகை. அந்த வெள்ள அணுக்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளரும்போது இந்த லிம்ஃபோமான்ற புற்றுநோய் வந்து வளருது. ஸோ இது வந்து லிம்ஃபோசைட்ஸ் என்னன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ள அணுக்கள் வந்து போன் மேரோவில் உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகி கட்டுப்படுத்த முன்னாடி சொன்ன மாதிரி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளரும்போது கட்டியாக நெறிக்கட்டியாக அங்கங்கே தென்படுறது தான் வந்து இந்த லிம்ஃபோமான்னு சொல்லுவாங்க.
0: ஓகே டாக்டர், இந்த லிம்ஃபோமாக்கும் சாதாரண புற்றுநோய்க்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா நிறைய பேருக்கு புற்றுநோய் தெரியும், ஆனால் இந்த லிம்ஃபோமா அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா?
1: புற்றுநோய் என்பது நிறைய வகை இருக்குது. அதில் வந்து இந்த லிம்ஃபோமான்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய்க்கும் மற்ற புற்றுநோய், அது ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கார்சினோமா, அதாவது பிரெஸ்ட் மார்பக புற்றுநோய், தைராய்டு புற்றுநோய், இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் டிஷ்யூலேருந்தே வரும். பிரெஸ்ட் கேன்சரில் வந்து பிரெஸ்ட் டிஷ்யூலேருந்து வரும், தைராய்டு சுரப்பிலேருந்து வருது தைராய்டு கேன்சர் வரும். இதே மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய புற்றுநோய் இருக்குது. ஆனால் அந்தந்த டிஷ்

0: டூவில் தான் இந்த புற்றுநோய் வரும். ஆனால் லிம்ஃபோமா வந்து பிளட் கேன்சரில் ஒரு டைப்பு. ஸோ அந்த வெள்ள அணுக்கள், நான் சொன்ன லிம்ஃபோசைட்ஸ் என்ற வெள்ள அணுக்களில் வர்றதுனால இது மாறுபடுது. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த லிம்ஃபோசைட்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து இந்த லிம்ஃபோமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இந்த லிம்ஃபோமால ஏதாவது டைப்ஸ் இருக்கா? அது மாதிரி எத்தனை வகையான லிம்ஃபோமா இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர்.
0: லிம்ஃபோமால நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே வந்து இந்த டைப்ஸ். ஏன்னா இதன் அடிப்படையில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து நிறைய மாறுபடுது. ஸோ ப்ராடாக சொல்லணும்னா ரெண்டு டைப்பு, ஆச்கின் லிம்ஃபோமான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நான் ஆச்கின் லிம்ஃபோமா. ஸோ ஆச்கின்ன்றவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பேத்தாலஜிஸ்ட்டு, அவருக்கு பெருமைப்படுத்தணும், அவர் கண்டுபிடிச்சதுனால அவருக்கு பெருமைப்படுத்துறதுக்காக 1832 வந்து அவருக்கு இதை கண்டுபிடிச்சாரு, அந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆச்கின் லிம்ஃபோமால உட்பிரிவு 5 இருக்குது. நான் ஆச்கின் லிம்ஃபோமால அகைன் உட்பிரிவு வந்து பி செல் லிம்ஃபோமா, டி செல் லிம்ஃபோமான்னு ரெண்டு வகைப்படும். இந்த வகைப்படுத்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அதன் அடிப்படையில் தான் ட்ரீட்மெண்ட்டு, கியூர் ரேட் எல்லாமே இருப்பதனால அது ரொம்ப முக்கியம். இதில் இந்த உட்பிரிவு வந்து தோராயமாக 100 உட்பிரிவுகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ இது என்ன ரீசனால், அதாவது என்னென்ன மாதிரியான காரணங்களால இந்த லிம்ஃபோமா அப்படிங்கிறது உருவாகுது டாக்டர்?
0: ஸோ லிம்ஃபோமாக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இதனால தான் வருது, அதனால தான் வருது அப்படின்னு நம்மளால் வகைப்படுத்த முடியாது. பட் ஜென்ரலாக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்க, அதாவது எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவங்க, HIV இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க, டிரான்ஸ்பிளான்ட் உள்ளவங்க பண்ணவங்களுக்கு, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸில் இருக்கவங்களுக்கு, இந்த HPylori சொல்லி ஒரு இன்ஃபெக்ஷனு, இந்த வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியாவில் எப்ஸ்டீன் பார் வைரஸ்ன்ற ஒரு வைரஸ் வந்து ரொம்ப பரவலாக இருக்கும். அந்த வைரஸ் தொற்று உள்ளவங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து ரேடியேஷன், வேறு எதுக்காவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரேடியேஷன் எடுத்திருந்தாங்கன்னா அதனால கூட வர வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இதுக்கான சிம்டம்ஸ், அதாவது என்னென்ன மாதிரியான அறிகுறிகள், ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன தெரியும், இது வந்து மக்கள் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் இது சின்ன சிம்டம்ஸ் தானே அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது?
0: முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது லிம்ஃபோமாவுடைய அறிகுறி என்ன அப்படின்னு. ஸோ லிம்ஃபோமாவில் ரெண்டு மெயின் அறிகுறிகள் இருக்குது. ஒன்று வந்து நெறிக்கட்டி வீக்கமாகிறது, அதை நினைநீர் கணு அப்படின்னு சொல்லுவாங்க, லிம்ஃபோனோடல் ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்கல் பகுதியில், அண்டர்ஆர்ம்ஸ் பகுதியில், கழுத்து பகுதியில், கவுட்டி பகுதியில், கிராயின் பகுதியில் வலி இல்லாத நெறிக்கட்டி இருக்கிறத வந்து நம்ம கவனிக்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. இது இல்லாமல் பி சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பி சிம்டம்ஸ்னா அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், அதாவது 6 மாதங்களில் 10% குறைவான வெயிட் குறைவு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வந்து 70 கிலோ இருக்காங்க அப்படின்னா ஒரு 7 கிலோவுக்கு வெயிட் குறையுதுன்னா அதை நம்ம நோட் பண்ணோம். அன்எக்ஸ்பிளைன்டு ஃபீவர், ஒரு 30 நாட்களுக்கு ஃபீவர் இருக்குது, 14 நாள் மேலே இருந்தாலே நம்ம கவனமாக இருக்கணும். இந்த லிம்ஃபோமால 30 நாள் வரைக்குமே ஃபீவர் ஏன் காரணம் தெரியாமல் இருக்கலாம். இது இல்லாமல் நைட் ஸ்வெட்ஸ், தூங்கும்போது ரொம்ப வேர்க்கிறது, சட்டையெல்லாம் நனையிற அளவுக்கு வேர்க்கிறது, இந்த 3 சிம்டம்ஸ் பி சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், அலட்சியப்படுத்தக்கூடாது.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில லிம்போமா மற்றும் அதன் சிகிச்சை குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது அறுவை சிகிச்சை துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் எஸ் கோவர்தனன் அவர்கள். நேர்களே, லிம்போமா குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. நீங்க வலியுறு நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த லிம்ஃபோமா அப்படிங்கிற இந்த நோயை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆரம்ப இந்த டெஸ்ட் எல்லாம் ஏதாவது இருக்கா டாக்டர், பரிசோதனைகள் இருக்கா?
1: ஸோ பொதுமக்களுக்கு வந்து இந்த லிம்ஃபோமாக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆரம்பத்துலேருந்து ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எந்த டெஸ்ட்டும் இல்லை. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்திருந்தால் நம்ம போய் செக்அப் பண்ணும்போது உங்கள் டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்ட், பேசிக் அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து பயாப்சி எடுப்பாங்க, அதை பண்ணி அந்த நெறிக்கட்டியை கட் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க, திசு மாதிரியை வந்து அனுப்புறது. ஸோ அதுதான் அந்த டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
0: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
2: எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த லிம்ஃபோமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இளையோருக்கும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கா? அண்ட் இந்த லிம்ஃபோமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஹெரிடிட்டரியாவும்

0: வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? மூன்றாவது கேள்வி வந்து இந்த லிம்போமாவுடைய இந்த நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது எப்படி கையாளப்படுகிறது? இதற்குரிய அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கறது லேட்டர் ஸ்டேஜஸ்ல இருக்கு, முற்றிய நிலையில ஒருவர் லிம்போமால இருக்கிறாங்க அப்படிங்கறத என்ன மாதிரியான சிம்டம்ஸ் மூலியமாக கண்டறிய முடியும்? எனக்கு இதை பத்தி விளக்கமா தெரிஞ்சுக்கணும் மேம், சொல்லுங்க.
1: ஓகே சார்,
0: நன்றி.
1: நன்றி.
2: ஸோ மூணு கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ முதல் கேள்வி வந்து இளையோருக்கு வருமா அப்படின்னு. ஸோ இந்த லிம்போமா வந்து எந்த வயதுக்கும் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் 20-30 அந்த வயதுக்கு உட்பட்டவங்க, பதின் பருவத்திலேருந்து இந்த 20-30 இருக்கவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது வந்து 50-60 மேலே இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த இடைப்பட்ட வயதுகள் உட்பட்டவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் முன்னாடி சொன்ன இந்த வயது உட்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது மொதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து பரம்பரையாக வருமா அப்படின்னு. இந்த லிம்போமா வந்து பரம்பரையாக வராது, ஆனால் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு இருக்குது லிம்போமா இருக்காங்கன்னா முன்னோர் அவங்கள அந்த குடும்பத்தில் மற்றவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த லிம்போமா வந்தால் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயா?
2: ஸோ லிம்போமா வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய புற்றுநோய் இருக்குது. பெரும்பாலான புற்றுநோய்க்கு வந்து கியூர் ரேட் வந்து அந்தளவுக்கு இல்லை, அந்த ஸ்டேஜை பொறுத்து கியூர் ரேட் இருக்குது. ஆனால் லிம்போமா அதை கம்பேர் பண்ணும்போது கியூர் ரேட் கொஞ்சம் அதிகம். ஸோ அதை நம்ம முன்னாடி வகைப்படுத்தியிருந்தோம் இல்லையா, நான் ஆட்ஜ்கின் லிம்போமா, ஆட்ஜ்கின் லிம்போமா. இதில் இந்த ஆட்ஜ்கின் லிம்போமாவில் கியூர் ரேட்டு 60-70% இருக்குது, கியூர் ரேட்டு. சர்வைவல் ரேட்டு 90% இருக்குது. இந்த நான் ஆட்ஜ்கின் லிம்போமாவில் ரெண்டு வகையில் பிசெல், டி செல்ல. பி செல்ல நல்லாவே இருக்குது, டி செல்ல கொஞ்சம் கியூர் ரேட் கம்மியாக இருக்குது. ஆனால் அதுலேயுமே ஓவராலாக மற்ற கேன்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது கியூர் ரேட் பெட்டராக தான் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இதில் வந்து இது வந்து எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இதோட கியூர் ரேட் அதிகமாக, நீங்கள் சொன்ன இந்த கியூர் ரேட் வந்து ஆரம்ப சிகிச்சையிலே கண்டுபிடிக்க முடியுமா?
2: ஸோ எனி கேன்சர், எந்த விதமான புற்றுநோய் இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கும் போது அதோட கியூர் ரேட் பெட்டராக தான் இருக்கும். அதே மாதிரி லிம்ஃபோமாலையும் ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிக்கும் போது கியூர் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான் அது. ஆனால் அட்வான்ஸ் ஸ்டேஜில் கூட இப்போ கரெக்டான அதுக்குண்டான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மூலிமா கியூர் ரேட் மற்ற புற்றுநோயை விட பெட்டராகவே இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து லிம்ஃபோமாக்கு வந்து என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர்.
2: ஸோ புற்றுநோய் என்பது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் மட்டும் எப்பயுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ கம்பைன்டு தெரப்பி, அதாவது சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, இம்யூனோ தெரப்பி போன்ற பல விதமான ட்ரீட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ முதல்ல இதில் சர்ஜரியில் வந்து லிம்ஃபோமாக்கு இந்த பயாப்சி எடுத்து டிஷ்யூ எடுத்து அனுப்புறதோட அதோட வேலை சர்ஜரியில் பெருசாக ரோல் இல்லை. அதுக்கடுத்து கீமோதெரப்பி. ஸோ பெரும்பாலான லிம்ஃபோமா கீமோதெரப்பி மூலிமா கியூர் ரேட்டு வந்து பெட்டராக இருக்குது, நல்ல கியூர் ஆகிடுறாங்க. ஸோ இதில் ஒரு சிலருக்கு அந்த உட்பிரிவு நான் சொன்ன இல்லைங்களா, பல வகையான உட்பிரிவு இருக்குது, அந்த உட்பிரிவை பேஸ் பண்ணி நம்ம இம்யூனோ தெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இந்த மாதிரி தெரப்பீஸை வந்து கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ சொன்ன இந்த தெரப்பீஸ் எல்லாமே வந்து என்னென்ன எப்போலாம் அந்த எந்தெந்த ஸ்டேஜ்லலாம் பயன்படுத்தப்படுது டாக்டர்?
2: ஓகே, ஸோ இந்த ஒரு ஒரு தெரப்பிக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு ஒரு வழி இருக்குது. இந்த இம்யூனோ தெரப்பி என்பது என்னென்னா பேசிக்கலி இம்யூன் சிஸ்டம், நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம்மை அதோட ஹெல்ப்போட நம்ம வந்து கேன்சர் செல்லை அட்டாக் பண்ணுறது. ஸோ கீமோ தெரப்பி என்னதுன்னா மருந்தை டைரெக்டாக கேன்சர் செல்லை செலுத்தி கேன்சர் செல்லை அழிக்கிறது. இந்த டார்கெட்டட் தெரப்பினா இந்த மரபணுங்கு மாற்றங்கள் மூலயமா வர அந்த லிம்ஃபோமாவை நம்ம லிம்ஃபோமோ இல்லை மற்ற புற்றுநோயோ அந்த மரபணு மாற்றத்தை டார்கெட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அது டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு தெரப்பியும் இந்த உட்பிரிவு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதன் அடிப்படையில் தான் அது மாறும். ஸோ பொதுவாக கீமோதெரப்பி பெரும்பாலான லிம்ஃபோமாக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம்.
1: ஓகே டாக்டர், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த தெரப்பீஸ்

0: இந்த லிம்போமாக்கு யூஸ் பயன்படுத்தப்படுறதுனால பக்க விளைவுகள் அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு இருக்கும் டாக்டர்?
1: ஸோ எனி கீமோதெரப்பி எனி மெடிக்கேஷனுக்கு வந்து பக்க விளைவு கண்டிப்பாக இருக்கும். அதோட எந்த அளவுக்கு இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ பெரும்பாலும் கீமோதெரப்பினால் வர பக்க விளைவுகள் என்னென்னா குமட்டல், வாந்தி, முடி உதிர்தல், இன்ஃபெக்ஷன். முக்கியமாக வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டியது வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ இது வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ இப்போ அந்த இப்போ முடி உதிருதுன்னா அது வந்து நம்ம கீமோதெரப்பி முடியும் போது மறுபடியும் வளர்ந்துரும். குமட்டலுக்கும் வாந்திக்கும் அதுக்கு உண்டான மருந்து கீமோதெரப்பி கூடவே கொடுப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கிற மூலமாக அது கம்மியாயிடும். இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ ஒரு கீமோதெரப்பி சைக்கிள்லேருந்து இன்னொரு கீமோதெரப்பி சைக்கிளுக்கு இடைப்பட்ட டைமில் வந்து ஒரு 10 நாளையோ 11 நாளையோ வந்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த பிளட் டெஸ்ட்டில் வெள்ளணுக்கள் கம்மியாக இருக்கா தட்டணுக்கள் கம்மியாக இருக்கான்றதை பொறுத்து ஸோ அதுக்கேற்ற மருந்து நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எடுக்கிறது மூலமா அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.
0: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில லிம்போமா மற்றும் அதன் சிகிச்சை குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது அறுவை சிகிச்சை துணை பேராசிரியர் டாக்டர் ஆர் கோவர்தன் அவர்கள்.

0: நேயர்களே, லிம்போமா குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. நீங்க வலியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், இப்ப வந்து லிம்போமால வந்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம நமக்கு லிம்போமா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது சிம்டம்ஸ் எதுவும் தெரியாம கண்டுபிடிக்க முடியுமா?
1: இப்போ சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து சில சம்டைம்ஸ் எடுக்கும்போது ஒரு மாறுதல் இருந்துச்சுன்னா அதை மேல் மேலும் நம்ம வந்து செக் பண்ணும்போது தெரிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவும் இல்லை.
0: ஓகே டாக்டர், இது இந்த லிம்போமா வர்றதுக்கான முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை குடும்பத்தில் யாருக்காவது இருந்துச்சுன்னா மீதி யார் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: ஸோ லிம்போமா வந்து ஒரு பர்டிகுலர் என்டிட்டி கிடையாது, ஒரு நிறைய பிளட் கேன்சரில் ஒரு டைப்பு. அந்த லிம்போமாலையும் நிறைய வகையான கேன்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து லிம்போமான்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸு அப்படின்னு கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு சிலவங்களுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு சில ஃபேமிலியில் வந்து இருக்கவங்களுக்கு இருந்துச்சுன்னா வரதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். மற்றபடி அவங்களுக்கு கட்டாயம் வரும்னு சொல்ல முடியாது. இந்த இன்ஃபெக்ஷன், எப்ஸ்டீன் பார் வைரஸ், இந்த எச்பைலோரி, இறப்பையில் வந்து புண்ணு இருக்குது, அல்சர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த அந்த அல்சர் உருவாக்குற கிருமி எச்பைலோரின்னு ஒரு வகையான கிருமி இருக்குது. அந்த வகையை கிருமிகள் இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த கட்டிலேருந்து நீர் பட்டு ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரிலாம் கூட இது வந்து பரவுமா ஆக்சுவலாக முதல்ல இது?
1: ஓகே, கட்டிலேருந்து நீர் வந்து அவ்வளோ சுலபத்தில் வந்து நம்ம வந்து நீர் வெளியே வராது. நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த நெறிக்கட்டியை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து வலியே இல்லாமல் ஒரு நெறிக்கட்டி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, வலி கொடுக்கல, ஸோ அதனால் நாங்கள் எதுவும் அதை பண்ணலை, அது வருஷ கணக்கில் இருக்குது, அப்போ தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நமக்கு வந்து உடம்புல நெறிக்கட்டி இருந்தாலே பயப்படணும்னு அவசியம் இல்லை. நெறிக்கட்டி வந்து மோஸ்ட்லி நம்ம ஊர்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே இன்ஃபெக்ஷன் இல்லைனாலும் டிபி இருக்க வாய்ப்பு இருக்குது. டிபியும் ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் தான், டிபி இருக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் நம்ம வந்து இந்த நெறிக்கட்டியை சத டெஸ்ட் எடுத்து அனுப்பும்போது நம்ம பார்க்கக்கூடியது வந்து டிபி இன்ஃபெக்ஷனை தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போ கவனமாக இருக்கோம்னா, வலி இல்லாமல் ஒரு நெறிக்கட்டி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம கவனமாக பார்க்கணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ அந்த லிம்ப் நோட் பயோப்சி அப்படின்னா அது என்ன, அது ஏன் செய்கிறாங்க டாக்டர்?
1: ஸோ லிம்ப் நோட் பயோப்சி இந்த பேசிக்கலி அந்த நிணநீர் கணு அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் லிம்ப் நோட் சொல்லுவாங்க, அதில் வர கட்டி தான் இந்த லிம்ஃபோமா. ஸோ இந்த அந்த லிம்ப் நோடை கட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது

0: என்ன வகை, நான் அந்த உட்பிரிவு சொன்னேன் இல்லைங்களா, 100-110 மேற்பட்ட உட்பிரிவு. ஸோ அந்த உட்பிரிவு பொறுத்து தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட், என்ன ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பியோ, ரேடியோ தெரப்பியோ, டார்கெட்டட் தெரப்பியோ, எல்லாம் என்ன என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, கியூர் ரேட் எப்படி இருக்குலாம் தெரியப்படும். ஸோ அதுக்கு வந்து இந்த லிம்ஃப் நோட் பயாப்சி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த லிம்ஃப் நோட் பயாப்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஷ்யூவை வந்து அந்த மார்க்கஸ், இம்யூனோ ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மார்க்கஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சில மார்க்கஸ் வந்து சில வகை இந்த உட்பிரிவில் வந்து தெரியப்படும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து அந்த உட்பிரிவை நம்ம கண்டுபிடிப்போம். அந்த உட்பிரிவை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரெக்கரண்ட் ஆகுமா? ஒன்ஸ் இவங்களுக்கு கியூர் ஆனதுக்கு அப்புறம் ரெக்கரண்ட் ஆக சான்சஸ் இருக்கா?
0: ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இந்த லிம்ஃபோமாவில் வந்து கியூர் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம்தான், நல்ல விஷயம் அது. பட் ஆனால் வந்து ஒரு சில வகை லிம்ஃபோமா இல்ல வந்து இந்த திருப்பி வர்றதுக்கான தன்மை இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு மறுபடியும் அதுக்கு வந்து நம்ம கீமோதெரப்பி, யூஸ்வலாக வந்து புற்றுநோயில் வந்து ஒரு வாட்டி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து திருப்பி வந்துருச்சு அப்படின்னா அதோடய ட்ரீட்மெண்ட் வந்து அந்தளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பட் இதில் லிம்ஃபோமாவில் திருப்பி வர தன்மை ஒரு சில வகையில், எல்லா வகையிலும் சொல்ல முடியாது, ஒரு சில வகையில் இருக்குது. அந்த வகை லிம்ஃபோமாலையும் நம்ம வந்து மறுபடியும் கீமோதெரப்பியோ இல்லை மறுபடியும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கும்போது திருப்பி வராத தன்மை இருக்குது, கியூர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து அந்த லிம்ப் நோட்ஸ், அதாவது அந்த வீக்கம் கட்டின்னு கூட சொல்லலாம், அது வந்து எந்த ஒரு தொல்லையுமே கொடுக்கல, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலனா எந்த ஸ்டேஜில் அவங்க வந்து டாக்டரை பார்க்கணும் டாக்டர்?
0: ஸோ பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த லிம்ஃபோமாவில் வந்து லிம்ஃபோசைட்ஸ்லேருந்து வர்றதுனால அது தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய பகுதியில் இருக்கிறதுனால எந்த இடத்துல வேணால் அது வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ஸோ அப்படி இல்லை அதுலேயே வந்து வகைகள் வந்து இண்டோலண்ட் வகைன்னு சொல்லுவாங்க, அக்ரெசிவ் வகைன்னு சொல்லுவாங்க. இண்டோலண்ட் வகைனா கட்டி வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வளரும், அக்ரெசிவ் வரை கொஞ்சம் வேகமாக வளரும். சில நாட்களிலே சில மாதங்களிலே வந்து நமக்கு அது தெரிய போகிறோம். ஆனால் இந்த இண்டோலண்ட் வந்து ஸ்லோவாக வளரும் போது நம்ம அதை நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, ரெண்டாவது வலி இல்லை, வலி இல்லாத நெறிக்கட்டி, வலி இல்லாத ஒரு கட்டி இருக்கிறதுனால பெரும்பாலும் அதை வந்து நம்ம கவனக்குறைவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த லிம்ஃபோமா சிகிச்சையில் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து உணவு முறை என்ன, என்னென்ன மாதிரியான சிறப்பு கவனம் அப்படிங்கிறது தேவை டாக்டர்?
0: புற்றுநோய்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு வந்து உணவு கிடையாது. ஆனால் புற்றுநோய் உண்டானவங்களுக்கு சில ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஹெல்த்தி நியூட்ரிஷனஸ் ஃபுட்டு வந்து நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, புரோட்டீன், புரதசத்து. புரதசத்து எதுக்கு அப்படின்னா, புரதசத்து உள்ள உணவை நம்ம நிறைய சாப்பிடும்போது இன்ஃபெக்ஷன் ரேட்டு வந்து கம்மியாக இருந்தது. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கீமோதெரப்பி எடுக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து புரதசத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. கொஞ்சம் தேவையான மாவு சத்து, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கறதுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் பழங்கள், காய்கறிகள், முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் காய்கறி நிறைய வந்து உட்கொள்ள வேண்டணும். ஏன்னா இதில் வந்து இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த லிம்ஃபோமாவை ஃபைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், யூஸ்வலாகவே வந்து அந்த லிம்ப் நோட்ஸ் நம்ம உடம்புல இருக்குன்னா அதோட இயல்பான வேலை அப்படிங்கிறது என்ன டாக்டர்?
0: ஓகே, லிம்ப் நோட்ஸ் எப்படி சொல்லணும்னா ஒரு அனாலஜி கொடுக்கலாம். நம்ம உடம்புல வந்து போலீஸ்மேன் வந்து இந்த லிம்ஃபோசைட்ஸ், ஸோ எங்கேயாவது கிருமி இருந்துச்சுன்னா முத ஆளாக போய் அவங்க வந்து அதை அட்டாக் பண்ணுவாங்க, கிருமியை அட்டாக் பண்ணுவாங்க. இந்த லிம்ப் நோடல் ஸ்வெல்லிங் என்பது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி, ஸோ இந்த ஒரு நெட்ஒர்க் மாதிரி இருக்கும், அந்த சேனல் ஃபுல்லாக இந்த லிம்ஃபோசைட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிம்ஃப் நோடோட வேலை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை அந்த இடத்துல வந்து கண்டெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த லிம்ஃபோ நோட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுமா?
0: ஓகே, ஸோ லிம்ஃப் நோட்டில் வந்து இது நான் முன்னாடி சொல்லியிருந்தேங்களா, ஒரு இன்டர் கனெக்டட். ஸோ ஒரு லிம்ஃப் நோட்லேருந்து இன்னொரு லிம்ஃப் நோடுக்கு பரவுறதுக்கான தன்மை இருக்குது.

0: ஸோ சாதா மற்ற புற்றுநோய்களே பரவுறது வந்து மூணு விதமாக பரவும். ஒன்று வந்து டைரக்ட் ஸ்ப்ரெட், அதாவது பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கு பரவுறது, பிளட் மூலியமாக பரவுறது, எமட்டோஜெனஸ் ஸ்ப்ரெட்டு. ஸோ அது ஒரு வகை. மூணாவது வகை வந்து லிம்ஃபேட்டிக் ஸ்ப்ரெட்டு. இதுவுமே அதாவது ஒரு பிரெஸ்ட்டு புற்றுநோய் இருக்குது, மார்பக புற்றுநோய் இருக்குன்னா அது அக்கில் இருக்கிற நெறி கட்டிகளுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ சாதா மற்ற புற்றுநோய்க்குமே ஒரு கட்டி வந்து நெறிக்கட்டி மூலயமா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு லிம்ஃபோமா நோயாளிகளுக்கு இருக்கிற அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் எல்லா ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்குமே இருக்குமா?
0: இதுதான் முற்றிலும் வந்து மாறுபட்ட விஷயம். நம்ம ஒரு லிம்ஃபோமா வகை, லிம்ஃபோமா ட்ரீட்மெண்ட் வந்து லிம்ஃபோமா வகையை பொறுத்து, பிரதானமாக வந்து அந்த வகையை பொறுத்து இருக்குது. அது இல்லாமல் எந்த வயசில் இருக்கவங்களுக்கு வந்திருக்கு, முதல் அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட ஃபிட்னஸ் என்ன, அந்த சப்டைப் என்ன, அவங்களுக்கு அந்த நியூட்ரிஷனோட ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் மாறும்.
1: ஓகே டாக்டர், இதுலேயே வந்து வேறு வேறு நோய்கள் இருக்கிறவங்க, அதாவது டயபெட்டிக் இருக்கிறவங்க, இந்த மாதிரி வேறு வேறு நோய்கள் இருக்கிறவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தானா?
0: ஸோ இணை நோய்களுக்கு இருக்கவங்களுக்கு நம்ம கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஹெல்த் ஃபிட்னஸ்னால் அந்த இணை நோய்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் முன்னாடி வந்து சொன்னது வந்து என்னென்னா, இந்த ஆச்கின் நான் ஆச்கின்ல ஒரு வகை வந்து 50-60 மேலே உள்ள வயதானவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வயது இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் இணை நோய்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போதோ இம்யூனோதெரப்பி கொடுக்கும்போதோ கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்குண்டான மருந்து அவங்க எடுக்க வேண்டியதாக இருக்கும்.
1: ஓகே, என்னோட அடுத்த க்வெஸ்சனுமே அதுதான், இம்யூனோதெரப்பி அப்படின்னா என்ன, அது கேன்சர் செல்லை எதிர்த்து எப்படி போராடுது அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஸோ இம்யூனோதெரப்பி வந்து ஒரு ரீசெண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னென்னா, நம்மளுடைய நம்ம பாடியிலே வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஒரு மண்டலம் இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலயமா இந்த கேன்சர் செல்லை அதை போய் அட்டாக் பண்ணும். ஸோ அது மூலயமா இதை அச்சீவ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த பெவரோலிசிமாப் அப்படின்னு போன்ற ட்ரக்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த ட்ரக்ஸை பயன்படுத்தும் போது இந்த லிம்ஃபோமால நல்ல கியூர் ரேட்டு இருக்கு.
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
4: சிறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
4: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில லிம்போமா மற்றும் அதன் சிகிச்சை குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது அறுவை சிகிச்சை துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் ஆர் கோவர்தனன் அவர்கள்.

0: திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கோம் போன்ற மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். அதிலும் குறிப்பாக லிம்ஃபோமாவில் மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, நம்ம வந்து இந்த நெறிக்கட்டியை வந்து வலி இல்லைன்றதுனால அதை வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறது, வலி கொடுக்காததுனால வந்து அது பொருட்படுத்தாமல் விடுறது, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை வந்து நடுவிலே விடுறது, ஸோ ரெண்டு டைம் சைக்கிள் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுறது, இந்த கம்ப்ளீட்டு ட்ரீட்மெண்ட்டு. ஒரு சிலர் என்ன ஆகும்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பயாப்சி எடுப்பாங்க. ஸோ இந்த பயாப்சி எடுத்தாலே இந்த கட்டியை தான் எடுத்துட்டோமே, அதுக்கப்புறம் அது திருப்பி வர தன்மை இல்லையே, அப்புறம் ஏன் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பெரும்பாலானோருக்கு இந்த கட்டி எடுப்பது வந்து பயாப்சி டெஸ்ட்டு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. நம்ம போதிய விளக்கம் கொடுத்துருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டை வந்து ரேடியோ தெரப்பியோ இல்லை ஐ மீன் கீமோதெரப்பியோ இம்யூனோதெரப்பியோ கூடுதலாக கொடுக்க வேண்டிய இருக்குன்றது தெரியாமல் இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ எல்லா கட்டியுமே நம்ம வந்து லிம்ஃபோமா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா?
0: கட்டி கட்டியில் நிறைய வகை உண்டு. இந்த நெறிக்கட்டியிலே வர்றது கட்டியிலே வந்து இன்ஃபெக்ஷனால் வர கட்டி, இந்த டிபி இன்ஃபெக்ஷனால் வரலாம், இல்லை சாதா வைரஸ் காய்ச்சல்னால் வர லிம்ஃபனோடு பீக்கமாக இருக்கலாம், இல்லை எந்த புற்றுநோய்க்கு இருக்கலாம். இந்த புற்றுநோயிலே வந்து லிம்ஃபோமா வந்து நெறிக்கட்டிலேருந்து ஆரம்பிக்கிற ஒரு விதமான கட்டி. மற்ற புற்றுநோயிலேருந்து கூட இந்த லிம்ஃபோமாக்கு அந்த லிம்ஃபனோடுக்கு கட்டி வந்து பரவலாம். ஸோ கட்டினாலே அது லிம்ஃபோமான்னு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த லிம்ஃபோமா அப்படிங்கிறது ஒரு தொற்று நோயா, ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவுமா?
0: ஸோ லிம்ஃபோமா தொற்றுநோய் கிடையவே கிடையாது. ஒருத்தருங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு பரவ வாய்ப்பே இல்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கு, அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம தனிமைப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லவே இல்லை. அவங்கள வந்து நம்ம நார்மலாக எப்படி பொதுமக்களில் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரியே ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் மட்டும் செலுத்தினாலே போதும். குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஒருத்தர் லிம்ஃபோமா வந்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து லிம்ஃபோமாவை வந்து தடுப்பதற்கு நம்மளால் என்னென்ன வகையான விஷயங்கள்லாம் செய்ய முடியும் டாக்டர்?
0: புற்றுநோய் லிம்ஃபோமான்றதை விட புற்றுநோய்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம வந்து இது எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து புற்றுநோயே வராது அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லை. ஆனால் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்லாம் என்ன இருக்குது? நியூட்ரிஷன், அதாவது உணவு முறையை வந்து மாற்றணும். அதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி புரதச்சத்து, தேவையான காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து, தேவையான கொழுப்பு சத்து, சிறந்த கொழுப்பு சத்து வந்து நம்ம வந்து இது சேர்த்துக்கணும். பழங்காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும், அதுதான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் புகை பிடிக்கிற பழக்கம் இருந்தாலும் மது அருந்துகிற பழக்கம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இது அவாய்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ஜென்ரலாகவே புற்றுநோய் வர்றதுக்கான தன்மையை வந்து குறைக்கிறோம்.
1: ஓகே டாக்டர், ஃபைனலாக லிம்ஃபோமாவோட அறிகுறிகள் இருக்கிற பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல வர்ற விழிப்புணர்வான விஷயங்கள், செய்திகள் என்ன டாக்டர்?
0: ஸோ லிம்ஃபோமா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் உண்டு. நான் வந்து 2ஆம் ஆண்டு கல்லூரி படிக்கும்போது என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து என் கூடவே நடந்து வந்துட்டு இருந்தார். நடந்து வரும்போது திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்துட்டார். நாங்களும் அதை அலட்சியமாக எடுத்துட்டோம், சாப்பிடல அதனால தான் மயக்கம் போட்டு வந்துட்டார் அப்படின்னு. அப்புறம் எதர்ச்சியாக நான் அவரை வந்து எக்ஸ்ரேக்கு எடுத்துகிட்டு போய் கூட்டு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஒரு மாறுதல் இருந்தது. அது மேலும் மேலும் டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து எங்களுக்கு லிம்ஃபோமா அப்படின்னு தெரிஞ்சது. அந்த வயதில் வந்து எங்களுக்குமே வந்து அதோடய போதிய விழிப்புணர்வு இல்லை. ஸோ கேன்சர் புற்றுநோய் வந்திருக்கு, ஸோ ரொம்ப இந்த ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நான் அவருக்கு உண்டான டெஸ்ட்லாம் மறுபடியும் பண்ணும்போது லிம்ஃபோமானு வந்தது. அதில் ஒரு உட்புரிவு என்னன்னு தெரிஞ்சது. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை அவர் எடுத்து கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவர் நார்மல் லைஃப் ஸ்டைலில் வாழறார், ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கார். ஸோ அது மாதிரி தான். ஸோ இதை அலட்சியப்படுத்த வேண்டாம். பட் ஆனால் நம்ம வந்து ஒரு வழி இல்லாத ஒரு நெறிக்கட்டி இருக்குன்னா அது எதனால் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறது தப்பு இல்லை. யூஸ்வலாக வந்து நம்ம நெருக்கட்டி இருக்குன்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போனோம்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கோர்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு 5 டேஸ்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தும் அதில் வந்து மாறுதல் இல்லை, சுருங்கலை, சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பயாப்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு தேவையான இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணி அது என்ன மாதிரி கட்டி என்ன மாதிரி நெருக்கட்டி அப்படின்னு தெளிவுபடுத்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், ஃபைனலாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் லிம்ஃபோமா மற்றும் அதன் சிகிச்சை பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக

0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த லிம்ஃபோமா பற்றி யூஸ்வலாக மக்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான தவறான நம்பிக்கைகள், அதாவது இந்த மித்தெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஸோ எந்த வகையான புற்றுநோய் இருந்தாலும் ஏகப்பட்ட மிஸ்கன்செப்ஷன் வந்து பொதுமக்கள்கிட்ட இருக்குது. ஸோ இன் ஜென்ரலாகவே புற்றுநோயினாலே வந்து ட்ரீட்மெண்ட் கிடையாது, புற்றுநோய்க்கு வந்து நம்ம வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒன்ஸ் வந்துட்டால்

0: சொன்னீங்க, அதோட நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப விளக்கமாக பதில் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
1: ஓகே, அழைத்ததற்கும் வாய்ப்பளித்ததற்கும் நன்றி.
2: தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
3: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:04, 10 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கட் கேமரா
1: ரோலிங். இப்ப கட் கேமரா ரோலிங் சொன்னது யாரு, நீங்களே கெஸ் பண்ணிப்பீங்க. ஆமாங்க, நம்ம அல்டிமேட் சிந்துஜா தான் இன்னைக்கு நம்ம கூட கட் கேமரா ரோலிங்ல ஏன் கூட சேர்ந்து வேற லெவல் பண்ண போறாங்க. சொல்லுங்க சிந்துஜா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண காத்திருக்கீங்க?
2: நானா என்ன வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ண காத்திருக்கீங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கட் கேமரா ரோலிங் ஷோல நம்ம நேயர்களுக்காக சூப்பரான டயலாக்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போறோம். அதை கேட்டுட்டு அவங்க அப்படியே மாசா நம்ம கிட்ட பேசி காமிக்க போறாங்க, நடிச்சு காமிக்க போறாங்க இல்லையா?
1: ஓகே, ஆமாங்க. ஆர்ஜே சிந்துஜா சொன்ன மாதிரி இன்னைக்கு வேற லெவல்ல கட்ஸ் எல்லாம் நாம கொண்டு வந்திருக்கோம். அந்த கட்ஸ் எல்லாம் பேசுறதுக்காக நீங்க என்ன பண்ணணும், 2271760 மற்றும்
2: 2271770
1: வெளியூர் நேர்ல இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. உங்களுக்கான சூப்பரான கட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க.
3: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?

0: ஆர்ஜே சிந்து ஃபர்ஸ்ட் கட்ட
1: எஸ்
0: கேட்டிங்களா?
1: இது வந்து நமக்காகவே கொண்டு வந்த கட்டு மாதிரி இருக்கு, முக்கியமா எனக்காகவே. நாம என்ன வேலையா செய்ய போறோம், வேடிக்கை தானே பார்க்க போறோம்.
0: இல்ல, இது டைரக்டா என்ன தாக்குற மாதிரி இருக்கு. ஆனா மக்களே, நம்ம சிந்து ஜாவா நாம இன்னைக்கு நிறைய கட்ஸ் பேச வைக்கிறோம். அதே மாதிரி இது ரிலேட்டடா இன்னொரு கட்டு வருது, கேட்டுட்டு வாங்க.
2: எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு
3: லீவ் போடு, போடு லீவ்.
2: லீவ் போட முடியாதா?
0: உங்களோட நடிப்பு திறமைய வானொலி மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னா நீங்க செய்ய வேண்டியது கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. ஆர்ஜி சிந்துஜா பாத்துக்கிட்டே இருக்காங்க, என்ன பேச விடுவியாடா?
1: இல்ல இல்ல, நான் இன்னைக்கு எதுவுமே பேச போறது இல்ல, அமைதியா நல்ல பிள்ளையா உட்காந்துருக்க போறேன். இன்னைக்கு நம்ம நேயர்கள் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி
0: நீங்க சொல்லவே சொல்லாதீங்க, ஏன்னா நாங்க வந்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு காலர் இணையறாரு. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: தங்கள் பாசத்துக்குரிய
4: அறிவிப்பாளர்கள் இருவருக்கும்
1: மொத்த ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோவே இங்க சூப்பரா இருக்கும்.
0: நலம் நலம் அறியாவல் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கூட பாடிடலாம். நீங்க கட்டு கேட்டீங்களா?
4: இந்த நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவியாளர்கள் முதன்மை அடிப்படை.
0: தொழில் போது வேலை நாங்க ரொம்ப அடிப்படை ரெடி ஆயிட்டோம் சார். நீங்க கட் பேச ரெடி ஆயிட்டீங்களா? ஆவல் தாங்க முடியல. என்னால காத்திருக்க பேசுங்க.
4: நாம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா வேலைக்கு தானே பார்க்க போறோம்.
1: இவ்வளவு நேரம் ரொம்ப பெருமையா பேசிட்டு கடைசி அப்படி சொல்லிட்டீங்களே,
0: போட்டு ஒரே அடி அடிச்சிட்டாரு.
1: சூப்பர் சார், சூப்பர். இன்னொரு டைலாக் ட்ரை பண்றீங்களா?
4: வாய்ப்பு கொடுப்போம்.
1: நன்றி.
0: நம்ம நேர்கள் பாத்தீங்களா, அவங்களோட நடிப்பு திறமையை அவங்க வெளிப்படுத்திட்டு இன்னொரு நேர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட என்ன நடக்குது, நம்மளோட கடமை நம்மள தடுக்குது. ஓகே, இப்போ ஒரு சூப்பரான விளம்பரம் வருது, கேளுங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி டைலாக்ஸ் எங்க கிட்ட பேசணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. ஓகே, விளம்பரத்தை தொடர்ந்து
1: பாடல் கேட்கலாம்.
5: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: 4 மணி 10 நிமிடம்
1: வேற லெவல கட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பேசுறதுக்காக நேர்கள் கால் வந்துகிட்டே இருக்கு, கால் எடுத்துடலாமா?
2: எடுத்துடலாமே. யார் இருக்காங்கன்னு பாத்துடலாமா?
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
1: ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
4: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க
2: போறோம்,
1: இருக்கட்டும் இருக்கட்டும். கேட்டீங்களா சார்?
3: கேட்டேன்.
1: ஓகே சார், இப்ப வந்து ஐயப்பன் சார் வடிவேல மாற போறாரு.
2: நாங்க
3: நம்ம என்ன கட் கேமரா ரோலிங்
1: ஓகே, கட் கேமரா
2: ரோலிங்.
3: நாம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்?
2: சூப்பர் சூப்பர்.
1: தம்பி அந்த கட்டப்பை எடு, மார்க்கெட்டுக்கு போகணும். அப்படி இருக்கு இது.
2: ஓகே, இன்னொரு டயலாக் ட்ரை பண்ணுங்க.
3: நான் இப்ப இதுதான் கேட்டேன். இப்ப லைல் ட்ரை பண்ணிட்டே இல்லல கேக்கல.
1: ஓகே, உங்களுக்காக டயலாக் மறுபடியும் ப்ளே பண்றேன், கேட்டுட்டு மறுபடியும் பேசுங்க. ஓகே.
4: எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் உங்களுக்கு லீவா இருக்கணும்னு இன்னைக்கு. எனக்கு
5: லீவ போடு, போடு லீவ.
4: பேசிட்டு லீவ் போட முடியாதா?
1: யாஷங்கால லீவ் போட முடியாதுங்க, யாஷங்கால லீவ் போட முடியாது.
2: தர மாட்டேங்க
1: சார். கட் கேட்டிங்களா?

0: ஓகே பேசிடலாமா?
1: ஆ பேசிடலாம்.
2: ஓகே ரெடி கட் கேமரா
0: ரோலிங்.
1: எனக்கு நிறைய வேலை இருந்துட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். எனக்கு எனக்கு லீவ் போடு.
0: லீவ் போடு.
1: லீவ் போட முடியாதயா?
2: அவங்களும் நம்மள மாதிரி தானே, எப்படி லீவ் கிடைக்கும்?
0: இல்ல ஆர்ஜே சிந்து, நீங்க கட் பேசுறேன்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஐயப்பன் சார் வேற லெவல் பண்ணிட்டீங்க. செகண்ட்ல பேசின டைலாக் வந்து உண்மையாவே நகரம் படத்தோட வடிவேல சார் பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பர் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர் சார்.
3: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்க ரெண்டு பேர் கூட பேசுறதுல எப்படி போயிட்டு இருக்கீங்க? நாள் பேருதெல்லாம் உங்களுக்கு சிறப்பா போயிட்டு இருக்கா?
0: நீங்க எப்படி பேச போறீங்கறது பொறுத்துதான் எங்க நாள் போக போகுது ஐயா.
3: உள்ள
2: இருக்க மொத்த திறமையும் வெளில கொண்டு
3: பயங்கரமா பேசுறாரு ஆரம்பத்திலேயே இப்படியே அப்படிங்கிற
0: மாதிரி. நாம கட்டுக்கு போயிடலாம் சார்.
2: இது அந்த
3: பக்கத்துல இருக்கிற புள்ள மூச்சு கூட விடுறதுக்கு கேப் கொடுக்கறது இல்ல.
2: புரிஞ்சிருக்கேன்.
0: பஞ்ச புகழ்ச்சி நீ பண்ணது போதும் சார், நம்ம கட்டுக்கு போயிடலாம் சார்.
3: இருக்கட்டும்
0: என்ன இல்ல ஆர்ஜே சிந்துக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்றது நான் இப்பதான் ஃபைன் பண்ணேன். சந்திரசேகர் சார் மாடுலேஷன்ல பின் வரும் இப்பதான்
2: கண்டுபிடிச்சேன்.
3: நம்ம என்ன சும்மா வேலையா செய்ய போறோம், சும்மா பாக்கத்தானே போறோம். இருக்கட்டும் இருக்கட்டும்.
0: சூப்பர் சார்,
2: சூப்பர் சார், சூப்பர்.
3: அடுத்து நம்ம என்ன வேலையா
2: செய்ய போறோம், அழுக வருது
0: கண்ண தொட்டிக்கிட்டு இருக்க சார். நான் இருக்கட்டும்
3: கோபமா. நம்ம என்ன வேலையா இங்க செய்ய போறோம், சும்மா தானே இருக்க போறோம். இருக்கட்டும் இருக்கட்டும்.
2: சும்மா இருக்கிறதுக்கு இவ்வளவு கோபம் தேவையில்ல சார். நீங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கோங்க.
0: நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க கோபத்தை.
3: ஒரு குட்டி பாப்பா பேசுச்சுன்னா எப்படின்னு. நம்ம என்ன இங்க வேலையா செய்ய போறோம், சும்மா தானே இருக்க போறோம். இருக்கட்டும் இருக்கட்டும்.
0: நேயர்களே, இந்த மாதிரி நீங்களும் உங்களோட நடிப்பு திறமையை வானொலி மூலமா வெளிப்படுத்தணும், என்ன பண்ணணும்?
2: ஜஸ்ட் போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.
0: வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நீங்க டயல் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நாங்க டயல் பண்ணாம இருப்போமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே நேர் ஒருத்தங்க நேராங்க. வணக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமா கட் ஆயிட்டாங்க, பட் அதுக்காக கவலைப்படுறவங்க நாங்க கிடையாது. வணக்கம்.
4: வணக்கம்
2: சார்.
0: வணக்கம் மேடம்.
2: அதெல்லாம் இல்ல, கலா மேடம் வந்தாலே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடும் எனக்கு.
0: அச்சச்சோ கலா மேடம்.

0: சொல்லுங்க சார்.
1: நீங்க வந்தீங்கன்னா சிந்து கும்பிட்டு தான் எக்ஸைட்மெண்டா, இல்ல இந்த பக்கம் ஆர்ஜே மேக்ஸ் பக்கம் ஏதாவது திரும்புவீங்களா?
0: இல்ல இல்ல, ரெண்டு பேருமே பிடிக்கும், யாரும் யாருக்கும் சொல்ல கிடையாது.
1: ஓகே ஓகே சார், நான் நியூட்ரலா தான்ப்பா இருப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்க கட்ஸ் கேட்டீங்களா?
2: அப்படி ஒரு தனி திறமை இருக்கு கலாம் மேடம்க்கு.
1: சூப்பர்
2: கத்துக்கிட்டேன்.
1: அவங்க கிட்ட கத்துக்கிட்டதுனால இன்னொரு டைலாக் போடுறோம், அதையும் சூப்பரா பேசுங்க. ஓகே
3: எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் உங்களுக்கு எனக்கு
4: லீவ் போடு போடு லீவ்
3: லீவ் போட முடியாது.
1: ஏன் லீவ் போட முடியாதுப்பா?
2: இவருதான் மேடம் இங்க வாங்கிருக்காரு.
1: ஐயா நான் ஒரு பச்சை பிள்ளை ஐயா.
0: எனக்கு
2: அடி மனசுல அந்த எமோஷன் வருது பாருங்க, உங்களால இங்க பாக்க முடியல.
1: என்ன வச்சு பண்றீங்களா தெரியலையே.
0: அப்படிதான்
1: சார் இருக்கணும்,
2: நீங்க வேற யாரும் தண்ணி கேன் போட வந்த பையன்
1: மேடம் கால் பண்ணி சூப்பரா பேசுறதுக்கு மிக்க நன்றி மேடம்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: ஆர்ஜே சிந்து வரவங்க எல்லாருமே வேற லெவல கலக்கிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப நம்மளோட கடமை நம்ம கிட்ட என்ன சொல்லுது?
2: கடமை நிறைய சொல்லுது. நீங்க எதை கேக்குறீங்க?
1: விளம்பரத்தை தொடர்ந்து சூப்பரான பாடல் வருது, கேட்டுக்கிட்டே இருங்க. மறக்காம கால் பண்ணுங்க 2271760 மற்றும்
2: 2271770.
5: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
6: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
5: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
6: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேரம் 4:26, 14 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஆர் ஜே சிந்து கட் கேமரா ரோலிங்ல உங்களோட பிரசன்ஸ்ல வேற லெவல்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கு.
1: என் பிரசன்ஸ்லயாப்பா? சரிங்கப்பா,
0: எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூவுனாக்கா, நீங்க கொஞ்சம் எனக்காக தூவுவீங்கன்றதுக்கு தான் இதெல்லாம் போடுறது.
1: இப்ப பாரு எப்படி தூவுறேன்னு.
0: நீங்க தூவவே வேண்டாம், நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு காலர் ஒருத்தங்க நினைறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார், மாலை வணக்கம் இருவருக்கும். கணக்கு வாத்தியா இருக்கும்?
0: மேக்ஸ் வாத்தியாரா?
2: எனக்கு அங்க போய் சிரிப்பழகியா?
1: இப்ப பாருங்க, தங்க பூவே
2: எவ்வளவு அருமையான பேர் வச்சிருக்காங்க வீட்டுல மேக்ஸ்னு.

0: யாருமே ஒரு கணக்கு இல்லாம தான் வாழ்றாங்க.
1: யாருமே கணக்கோட வாழறாங்கன்னு சொன்னா கூட நல்லா இருக்கு, கணக்கு இல்லாம வாழறாங்கன்னு. வேலைக்கு போறத பத்தி நம்ம கட் போட்டுருக்கோம், அந்த கட்ட கேட்டீங்களா?
0: அது நமக்கு அப்படியே செட் ஆகும் சார்.
1: அப்படியே செட் ஆகுமா? ஓகே பேசிக்கலாமா?
0: பேசலாம் சார்.
1: கட் கேமரா
2: ரோலிங்.
3: எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். இன்னைக்கு
4: எனக்கு லீவ போடு
1: சார். கட் கேட்டீங்களா?
0: எனக்கு வேலை இருக்குன்னு
2: சரி சரி சண்டை போடாதீங்கப்பா.
1: இல்ல இந்த கேப்ல ஆர்ஜே சிந்து கோல் போடுறாங்க. இல்ல சிந்து மேடம், நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த கேப்ல கோல் போடுறத இப்போதே விட்டுருங்க, ஏன்னா நேர்கள் எல்லாருமே அவங்க நடிப்பு திறமை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, நாம கோல் போடக்கூடாது.
2: ஆமா இன்னைக்கு ஆமா சூப்பரா நடிச்சிட்டு இருக்காங்க
0: சார்.
1: சொல்லுங்க சார்.
0: நீங்க ரெண்டு பேரும் வந்தாலே செம்மையா இருக்கு சார். போன தடவை சிந்து மேடமும் புவனேஸ்வரும் வந்தாங்க, செம்மையா இருந்துச்சு.
2: ஆமா
1: மல்ல நல்லா இருக்கு மல்ல. என் ஷோல வந்து ஆர்ஜே புவனேஸ்வர் புகழ்ந்து தள்ளுறைய மல்ல, நல்லா இருக்கு மல்ல இது.
2: ஆமா சூப்பரா இருந்துச்சு சார், சூப்பரா பேசுங்க.
1: என்னதான் இருந்தாலும் ஆர்ஜே புவனேஷ் வந்து நம்ம ப்ரோ, ஆர்ஜே புவனேஷ் வேற லெவல் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நம்ம கட் கேமரா நிகழ்ச்சியில இருந்து சூப்பரான வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க, சூப்பரான பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: 20 ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம், இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
1: எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு லீவா இருக்கணும். எனக்கு
2: லீவ போடு, போடு லீவ,
1: லீவ் போட முடியாது.
3: நேரம் 4:36, 40 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. ஆர்ஜே சிந்து காலர் எல்லாம் வேற லெவல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காலர் இணைறாங்க, பேசிடலாமா?
4: எஸ் பேசலாம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் சார், பல குரல் மன்னன் திருப்பலை சிந்துஜாம் இடத்துக்கும் மாலை வணக்கம்.
3: காசு கொடுத்து பேச வச்சிருக்கீங்க ஆர்ஜே சிந்து, எனக்கு நல்லா தெரியுது.
4: மேடம் நான் அப்பெல்லாம் பண்ணுவேனா?
3: இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்ததுனால இந்த டைலாக் சொல்லிருக்கீங்க. எப்படியும் வர ஒரு கேப்பாரு.
5: ஐயோ

0: சிந்து பக்கம் போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க சீன பெருஞ்சவர் கட்டி.
1: நீங்க கொஞ்சம் வாயால இசையை கொடுக்கறது நிறுத்திட்டு பேசலாமா ஆர்ஜே மேக்ஸ்?
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா இப்ப எனக்கு தடை போடுறாங்க. சரி, அவங்க போற போக்கிலே போயிடும். கட் பேசலாமா மேடம்?
2: பேசலாம் சார்.
0: ஓகே, கட் கேமரா
1: ரோலிங்.
2: பார்க்க போறோம், பார்க்கத்தான போறோம்.
0: அப்புறம் வேற யார்
2: போட்டீங்க?
0: இந்த ஷோ ஆர்ஜே மேக்ஸ் ஓடதுமா, கரகாட்ட கரலந்து இறங்கி வந்திருக்கமா, என்ன பத்தி சொல்லுங்க அம்மா. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி அம்மா.
1: நன்றி.
0: நேர்ல இந்த மாதிரி நீங்களும் மாடுலேஷன்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி இல்ல கடலூர் வெண்ணிலா மாதிரி மாடுலேஷன்ஸ் எடுக்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும்
1: 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டால் பண்ணுங்க.
0: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, கால் பண்ண மறந்துடாதீங்க.
3: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
4: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
4: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 4:46, 29 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே சிந்துஜா என் கூட வேற லெவல்ல ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் பேசிக்கிட்டே இருக்கும்போது காலர் ஒருத்தங்க நினைறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு கலைவாணி மேம். சூப்பரா இருக்காரு. சூப்பரா ஜாலியா இருக்காரு. டயலாக் கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேம்.
2: பிடிச்சிருக்கா?
0: அப்புறம்
1: நாம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா எஃப்எம்ல டயலாக் தானே பேச போறோம். இருக்கட்டும் இருக்கட்டும்.
2: சூப்பர் மேடம், சூப்பர். நாம அத பண்றோம்.
0: உங்ககிட்ட வாங்குன காசுக்கு தென்னமரச்சனத்துல ஒரு குத்து.
2: அந்த டயலாக் இங்க போடல. அந்த காமெடி டயலாக்
1: வேற. அந்த டயலாக் கேட்கிறேன் சார். இன்னொரு முறை, நாம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க தானே போறோம்.

0: மேடம்
1: எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வலு கட்டாயமா வம்பிழுக்கிறாரு.
2: ஆமா மேடம், வம்பிழுக்கிறாரு.
1: லீவ் இருக்கணும், எனக்கு லீவ் போட்டுக்க, லீவ் கொடுங்க. லீவ் போட முடியாதியா?
2: ஓ, இஷ்டத்துக்குலாம் லீவ் போட முடியாதியா?
0: நாம எந்த மாதிரி தான் நீங்க டயலாக் கொடுத்தாலும் அத நான் எனக்கு ஏத்த மாதிரி தான் மாத்தி பேசுவேன். நான் ஒரு கிரியேட்டிவ் பர்சன் அப்படிங்கறத வேற லெவல்ல இருந்து கலைவாணி மேடம் காட்டி இருக்காங்க. வாழ்த்துக்கள் மேடம். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணும், கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, கால் பண்ண மறந்துடாதீங்க.
3: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டுகால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
4: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
3: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
4: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: நேரம் 4:53, 44 நொடிகள் ஆயிக்கிட்டு இருக்கு. ஆர்ஜே சிந்து ஒரு வழியா கட் கேமரா லோடிங்கோட கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு
1: வந்துட்டோம். அதுக்குள்ளயா வந்துட்டோம்?
0: ஓகே, நேரம் போனதே தெரியல. ஏன்னா நடிப்பு திறமையால வானொலியில நம்மளை திணற அடிச்சாங்க நம்மளோட காலர்கள்லாம். ஆனா என்னால முடியாதுப்பா, பேசாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலர் ஒருத்தங்க நினைறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம். சொல்லுங்க, யாருங்க இந்த பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். வணக்கம் சொல்வது இளமங்கலம் முருகன்.
0: வணக்கம் சார்.
1: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க இருவருமே நல்லா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கோம். டயலாக் கேட்டீங்களா?
2: விநாயகர் சத்துவா எப்படி போச்சு மேடம்?
0: விநாயகர் சத்து ஒரு பக்கம் போச்சு சார். வேலைக்கு எல்லாரும் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு கட் போட்டிருந்தேன், கேட்டீங்களா?
1: எல்லா நல்லா போச்சு
2: சார்.
0: விநாயகர் சதுர்த்தி முன்னாடியே போயிடுச்சு. எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு கட்டு
1: போட்டேன்.
0: அப்ப வேலைக்கு போய் ஆகணும் இல்லையா? இல்ல, அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல சார், நம்ம ஆஸ்பத்திரி ஷோ ஃபார்மட் படியே போலாம். கட் கேமரா
2: நம்ம செஞ்சு கலகாலி பேசுற மாதிரி நம்ம வேலையை செய்ய போற எஃப்எம்ல பேசிட்டு தானே இருக்கு போறோம் போன்ல.
0: இருக்கட்டும் இருக்கட்டும் பாருங்க கோவம் அத நம்ம கண் முன்னாடி காட்டிட்டாரு இளமங்கலம் முருகன் அவர்கள்.
1: சரி, இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு, என்னன்னு
2: சொல்லுங்க பாப்போம். எனக்கு அந்த அளவுக்கு தெரியல மேடம், நீங்க தான் சொன்னா தெரியும் மேடம்.
1: நீங்க இன்னைக்கு டயலாக கரெக்ட்டா டெலிவரி பண்றீங்க.
0: வாரு வாரு வா, வாட் எ ஃபேண்டாஸ்டிக்.
1: ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே சொல்லிருக்கீங்க.
0: இதன் மூலமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, சிந்து மேடம் உங்களை ரொம்ப பக்காவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
2: இதெல்லாம் கையில காசு கொடுத்து பேச வைக்கல.
0: இவர் மொத்த ஷோவையும் கேட்டிருக்காரு. நினைக்கிறோம். ரோலிங் பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே சிந்து
1: அண்ட் ஆர்ஜே மேக்ஸ்.
0: ஓகே நேர்களே, இன்னைக்கு நம்மளோட கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி இதோட முடிவு பெறுது. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை மீட் பண்றேன். பாடல் இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரம் ஆர்ஜே மேக்ஸ்.

0: நேரம் 5:18. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். நீங்க ரொம்ப எக்ஸைட்டா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. லாங் வீக்கெண்ட்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு எல்லாரும் அப்படியே ஒர்க்குக்கு போயிருப்பீங்க. ஒர்க் முடிச்சு காலையிலேருந்து ரொம்ப அப்படியே பிஸியாக இருந்துட்டு இப்போதான் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருப்பீங்க. ரொம்ப டயர்டாக கூட இருப்பீங்க. அப்படியே உங்களோட டயர்டெல்லாம் குறைச்சி உங்களை ரிலாக்ஸ் மோடுக்கு கொண்டு போகிறதுக்காக இங்கே ஆர்ஜே சாண்டி பாண்டி மெரினா பீச்சில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
1: அனைவருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. நீங்க கேட்டதுக்கு ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு. ஸோ அலையோடு விளையாடு பீச்ல இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களாக ஜாலியா இருக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. லாங் வீக்கெண்டை முடிச்சுட்டு என்னடா இன்னைக்கு வேலைக்கு போனோமே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நிறைய பேர் டென்ஷனெல்லாம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்களா? நம்ம சும்மா விடுவோமா? இன்னைக்கு என்ன மாதிரியான க்வெஷ்சன்ஸ் வச்சிருக்கேன், அவங்களுக்காக என்னென்ன விளையாட்டு வச்சிருக்கேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் கேட்டு வந்துருங்க. நம்ம நிகழ்ச்சி தொடரலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சாண்டி பாண்டி மெரினா பீச்ல நிறைய கேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஃபன் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
1: அலையோடு விளையாட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க எல்லா நேர்களும் வாங்க, ரெடியா இருக்கோம். இப்போ பீச்ல வாக்கிங் போயிருந்த ரெண்டு பேரை பிடிச்சி வச்சிருந்து இப்ப அவங்க கூட விளையாட போறோம், பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து மோர்.
1: உங்க பேரு?
2: என் பேர் வந்து பிரகாஷ்.
1: பிரகாஷ் மோர், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா?
2: ஆமா, நாங்க சின்ன வயசுல இருந்தே
1: ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா?
2: ஆமா.
1: அப்ப நீங்க தான் கரெக்டான ஆள். ஓகேவா, எங்கிருந்து வரீங்க?
2: நாங்க வந்து லொகேஷன் வந்து பாண்டிச்சேரி.
1: லொகேஷன் வந்து பாண்டிச்சேரி. ஓ சூப்பர். இப்ப வந்து ஒரு கேம் மாதிரி வைக்கலாம், ஓகேவா? நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்ல போறீங்க. அதுல வந்து ஒண்ணு போய் அதை கரெக்டா உங்க ஃப்ரெண்டு கண்டுபிடிக்க போறாரு, ஓகேவா? ஓகே சொல்லுங்க பாப்பா.
2: டெய்லி தான் படிப்போங்க.
1: ஆ,
2: வீட்டை வந்து விளையாடுவோங்க.
1: சரி,
2: பொய்யே சொல்ல மாட்டேங்க.
1: பொய்யே சொல்ல மாட்டேன். சொல்றதை பார்த்தா மூணுமே பொய்யா இருக்கும்.

0: அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
3: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. விளையாடிட்டே இருக்கும் போது டக்குன்னு தடங்கள் வந்துருச்சு. இப்ப தடங்களை தாண்டி திருப்பி விளையாட போறோம். உங்க பேரு
4: சொல்லுறேன்.
3: உங்க பேரு?
4: பேர் வந்து பிரவீன்கா.
3: ஓகே, எங்க இருந்து வரீங்க?
4: நாங்க வந்து
3: என்னென்ன
4: பண்ணுவீங்க?
3: பீச்சுக்கு வந்தா என்னென்ன பண்ணுவீங்க?
4: மண்ணுல விளாடுவோங்க.
3: ஓகே, சூப்பர்.
4: காந்தி தலையில ஸ்னேக்கர் சொல்லுவோங்க. மெரினா பீச்ல, மெரினா பீச்ல தான் கன்ஃபார்மா போறது. அங்க வந்து என்ன வைக்கிறாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி பைக்லாம் போட்டுவோங்க. அங்க வியூ ரசிப்போங்க நாங்க.
3: சூப்பர். இப்போ பீச்க்கு வந்தா வந்து நிறைய பேர் வந்து ஜாலியா இருக்கிறதுக்காக வருவாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா, ஃபேமிலியோட வர பிடிக்குமா? என்ன பொய் அவரு கண்டுபிடிக்கும்? ஓகேவா சொல்லுங்க.
4: படிப்பங்க, விளாடுவங்க, தூங்குவங்க.
3: ஓகே, அது மூணுக்குள்ள எது பொய் சொல்லுங்க?
4: படிப்பாங்க.

0: படிப்புல டாப்பர் இருக்கா?
1: ம்,
0: வீட்டுல நல்ல தருவாங்க உங்க அண்ணத்தையும்
1: சொல்ற மூணுமே போயிடனே.
0: ரெண்டு தப்புதா?
1: ரெண்டு தப்பு? நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டேன், இந்த மாதிரி ரெண்டெல்லாம் சொல்லக்கூடாது சரியா? நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரிதான் ஜாலியா விளையாட்டு
0: இருப்பீங்களா?
1: ஆமாக்கா.
0: ஆமாக்கா.
1: ஓ, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால விளையாட்டு இருப்பீங்க. சரி, இப்போ கொஞ்ச நேரம் வந்து ஸ்டடி ஜோக்ஸ் சொல்லி விளையாடலாமா? இப்போ வந்து நான் உங்ககிட்ட சில பல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன், ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கணும், ஓகேவா? ஒருத்தர் படிக்கிற புத்தகத்தை வந்து நல்லா கடிச்சு குதறி வச்சிருந்தாரா? ஏன்
0: அவருக்கு பசி அடிச்சிருக்காங்க? அதனால சாப்பிட்டு
1: இல்ல.
0: அறிவு புத்தகங்க
1: இல்ல, அவர் படிப்புல புளியும், அதனால கடிச்சு குதறி வச்சிருக்காரு. சரி, இப்போ செவர் இருக்கு இல்லையா? செவருக்கு பேக் சைட்ல, அதாவது செவருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு கருவி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன கருவி?
0: செவருக்கு பின்னாடி செங்கல் இருக்கும், அதை பாக்குறதுக்கு நம்ம கண்ணே போதும்.
1: இல்ல, செவருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா கூட அதுல ஹோல்ட் இருக்கணும்ல, சோ அதை பாக்குறதுக்கு ஒரு கருவி ஒன்று யூஸ் ஆகும். அது என்ன கருவி? இல்ல, ஜன்னல். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஃபேன் ஏன் சுத்திட்டே இருக்கு? என்ன பண்ணும்? படிக்கணுமா? இல்ல, ஃபெயில் ஆகாம இருக்கணும். எப்படி?
0: அப்படிதான்.
1: சரி, ஒருத்தர் வந்து தன்னோட ரூம் வந்து கிளீன் பண்ணிட்டு சட்டோட போய் நின்னாரா? ஏன்
0: சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன்?
1: இல்ல,
0: என்ன தட்டக்கிய போட்ட?
1: இல்ல,
0: தட்டு குப்பையில போறவா?
1: இல்ல, அது பிளாக் கரண்ட் அதனால கரண்ட் இல்ல பெட்டா ஷாக் அடிக்குது. சரி, மொபைல்ல வந்து ஒரு ஆப் இருக்கு சரியா? ஏதோ ஒரு ஆப், அந்த ஆப்பை ஆன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம். அது என்ன ஆப்பா இருக்கும்? ஓகே, இல்ல,
0: யூடியூபா?
1: இல்ல,
0: இன்ஸ்டா?
1: நோ,
0: ட்விட்டர்?
1: நோ நோ நோ நோ, அது மாதிரி இல்ல. அது ஒரு ஒரு ஆப், அது ஆன் பண்ணும் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப். அதை சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். எப்படி? அப்படிதான். சரி, காசு வந்து ஆனா இல்ல பெண்ணா? காசு இருக்குல்ல, காசு செருப்பா இருக்க மேக வந்து ஸ்பீடா போகும். ஏன்
0: மழை வரும் அதனால?
1: அது வந்து கார் மேகம், கார் இருக்குல்ல, அதனால ஸ்பீடா போகும். சரி, ஓகே, இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் தப்பு தப்பா சொன்னதுனால அடுத்துதான் நம்ம விளையாட போறது ராங் ஆன்சர் வண்டி. ஓகேவா? ராங் ஆன்சர் வண்டி விளையாடலாமா? சரி, நான் கேக்குற கேள்விக்கு ராங்கா தான் ஆன்சர் பண்ணோம். எங்க போறீங்க? பனானா என்ன கலர்ல இருக்கும்?
0: என்ன
1: கிடைக்கும்? அப்ப ஜூஸ் கடையில என்ன கிடைக்கும்? நாய் எப்படி கிடைக்கும்? அப்ப பூனை எப்படி கத்தும்?

0: சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் இப்படி தான் ஃபன்னா சிரிச்சு பேசிட்டே இருப்பீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்பர் கேம் போயிடலாம் ஓகேவா? நான் வந்து அந்த நம்பர் கேம் எப்படி அப்படின்னா, ஒரு நம்பர்ல இருந்து ஸ்டார்டிங் நான் சொன்னோம், அதுல இருந்து 10 நம்பர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வரணும். இப்போ 720 அப்படின்னு நான் சொல்றேன்னா, 720ல இருந்து ஒரு 10 நம்பர்ஸ் மட்டும் ரிவர்ஸ்ல சொல்லணும், ராபிட் ஃபயர் மாதிரி. ஓகே ஓகே, ரெடி? சரி, 1 2 3 ஸ்டார்ட். ஓகேவா? 650ல இருந்து ரிவர்ஸ்ல
1: 718
0: அப்படி சொல்லணும்.
1: ஒரு
0: 5 பொருள் சொல்லுங்க.
1: அவெல்லாம் பார்த்ததே சொல்லுவாங்க.
0: பிரியாணி நோம்பு கன்றி. ஓகே சரி, எல்லாம் எஃப்எம் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? ஓகே, இவ்வளவு நேரம் கேட்ட உடனே ஒரு ஜாலியா பண்ணா எங்க கூட விளையாடுனதுக்கு ரொம்ப நன்றி ஓகேவா? தேங்க்யூ. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டது FM Rainbow 102.8 அலையோடு விளையாடு.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்
3: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை. தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம அலையோடு விளையாடு ஷோல இன்னைக்கு ஆர்ஜே சாண்டி பாண்டி மெரினா பீச்ல சூப்பரா ஜாலியா ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க. கேம்ஸ் கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் வச்சிருக்காங்க கேம்ஸ் எல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. ஸோ லாஸ்ட் கால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப கேஷுவலாக நம்ம கூட விளையாண்டாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு கால நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: என் பேர் ப்ரீத்திகா.
1: ஓகே. ஸ்பீச்சில் வந்து

0: மெரினா பீச் இருக்கு, ராக் பீச் இருக்கு. ஸோ பாண்டியில வந்து எந்த பீச் வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரட்?
1: ராக் பீச் தான்.
0: ராக் பீச்சா? பீச்சை தாண்டி பாண்டியில பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வேற எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: வேற மணக்கலனர் கோவில், விழுநர் மாதா கோவில், ஆரோவில்.
0: அதனாலே நிறைய இடத்துக்கு போயிருக்கீங்க. சரி ஓகேவா. இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான குவெஸ்டின்ஸ்லாம் கேட்போம், அந்த மாதிரி கேட்குமா? ரொம்பலாம் சேஞ்ச் பண்ணி சொல்லக்கூடாது, சும்மா கேஷுவலாக சொல்ல ஓகேவா? ஒருத்தர் மாவு வாங்க கடல் இருக்கணும். சரியா?
1: சரி.
0: ஏன்னா அது கடல மாவாங்க தான் கடலுக்கு போனாராம். சரி அடுத்த குவெஸ்டின் சொல்லாமா? ஒருத்தர் வந்து ஐஸ்கிரீம் ஒருத்தர் ஷாக் அடிச்சுறேன். சும்மா ஏதாவது கேஷுவலா யோசிச்சு சொல்லுங்க. தெரியலையா? அது பிளாக் கரண்ட், அதனால கொக்கு எப்போ ஒத்த கால நிற்கும் இல்ல, அது எப்ப தோணுதோ அப்ப நிற்கும். ஒருத்தர் காலில் வந்து மோதிரம் போட்டு தரேன்.
1: கையில பத்தல,
0: அது வந்து கால் போன் மோதிரமா, அதனால காலில் போட்டு. சரி, ஏலேருந்து இசைட் வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்கையா, அந்த லெட்டர்ஸ் நாலுலேருந்து கீழே போட்டோம் அப்படின்னா ஒரு லெட்டர் மட்டும் கீழே வராது, அது என்ன லெட்டர்?
1: ஒரு லெட்டர் மட்டும் கீழே விழாதா?
0: தெரியலையா? சரி, வந்த மேல தூக்கி போட்டோம்னா கீழே வந்துடுறைய. என்ன சொல்றது, ரிலேட்டடா கொஞ்சம் தப்பா சொல்லலாம் ஓகேவா? தென்னை மரத்துல என்ன கிடைக்குதுன்னா மாங்காய் கிடைக்குது அப்படி ஓகேவா? பெட்ரோல் பங்க்ல என்ன கிடைக்கும்? சரி, ஏக்கு அப்புறம்
1: அப்புறம்
0: இதுல
1: போவோம், ரயில்வே ட்ராக்,
0: அப்புறம் ஏரோப்ளைன் இதுல போவோம்,
1: தரையில போவோம்,
0: கப்பல் இதுல போவோம்,
1: தண்ணியில போவோம்,
0: கப்பல் தண்ணியில் தாங்க போவோம்.
1: சரி
0: ஓகேவா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் டக்குன்னு எனக்கே மறந்துச்சு. சரி, பணம் நான் என்ன கலர்ல இருக்கேன்?
1: கிரீன் கலர்.
0: ஏடிஎம்ல என்ன வரும்?
1: பிரியாணி.
0: பிரியாணி தானீங்க அப்போ?
1: ஆமாம்தான்.
0: சரி ஓகே, ஸ்ட்ராங் ஆன்சர் விட்டுருவோம். ராபி சாய் மாதிரி விளையாடுவோம் ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஒரு அஞ்சு அஞ்சு
1: சொல்லுங்க. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மேகி,
0: ரைட்டு,
1: அப்புறம் அந்த ராக் பீச் பண்ணது பெரிய பெரிய ராக்லாம்.
0: ஓகே,
1: அப்புறம் அலைகள் எல்லாம்
0: இருக்கா? ஓகே, அஞ்சு பொருள். சரி, ஒரு நீங்க வந்து இப்ப பீச் வந்து உட்காந்துருக்கீங்க சரியா? உங்க போன்ல வந்து கொஞ்ச நேரத்துல டேட்டா காலியா போகுது, அப்ப ஒரே ஒரு பாட்டு தான் நீங்க டவுன்லோட் பண்ணா, என்ன பாட்டு டவுன்லோட் பண்ணுவீங்க?
1: பாட்டா?
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தான் கேக்குறீங்க, பிடிச்ச பாட்டு சொல்லுங்க.
1: ஹிந்தியில இருந்து ஹிந்தி சாங்ல எல்லாமே பிடிக்கும்.
0: ஏதாவது ஒரு பாட்டு. சரி ஓகே, பாடுவீங்களா? சரி, கேட்ட உடனே ஸ்ட்ரீட்டா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட ஜாலியா ஃபன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்க தேசம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர். செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம்
0: என்னைக்கோ நீ. வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர். செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சாண்டி பாண்டி மெரினா பீச்ல சூப்பரா ஜாலியா கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
3: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. சோ இவ்வளவு நேரம் விளையாடு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. சோ இப்போ ஒருத்தவங்க நம்ம கூட விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
4: சங்கீதா.
3: சங்கீதா என்ன பண்றீங்க? காலேஜ் படிச்சிருக்கும் போது இந்த நேரத்துல வீட்டுல என்ன பண்றீங்க அப்படின்னு உங்க வீட்டுல கேட்ட என்ன பேசுறீங்க?
4: காலேஜ் முடிஞ்சிருச்சுக்கா, நான் வீட்டுக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கட்டாயப்படுத்துறாங்க. நான் பேசிக்கா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதான் நான் வந்துட்டேன்.
3: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இப்ப பீச்சுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, இப்ப வந்து பீச்சுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா, ஃபேமிலியோட வர பிடிக்குமா, சோலோவா வர பிடிக்குமா?
4: ஃப்ரெண்ட்ஸ் கூட வர பிடிக்கும்.
3: ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ன நல்லா பண்ணுவீங்க?
4: ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்.
3: பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பீச் வந்து ஒரு சென்டிமெண்டல் அட்டாச் மாதிரி. ஏன்னா மேக்சிமம் எல்லாருமே பீச் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து நீங்க பீச் வருங்க? வீக்லி, டெய்லி, இல்ல மந்த்லி, அது மாதிரி?
4: வீக்கெண்ட்ல போகும்பா.
3: வீக்கெண்ட்ல மேக்சிமம் வந்து பீச்ல இருப்பீங்க. பீச்சை தாண்டி என்னென்ன இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க பாண்டிச்சேரியில?
4: பீச்சை தாண்டி ஆரோவில் போகும்பா, அப்புறம் ஃபுட் ஸ்ட்ரீட் போகும்பா. அப்புறம் வந்து ஆரோவில் சைட்ல அங்க நிறைய கடை இருக்குல்ல.
3: ஒருத்தர் பூ எடுத்து துப்பாக்குள்ள போட்டு சுத்தாருக்கா? சரி, ரொம்ப நீளமான படம்
4: இல்லையா?
3: நாவல் பழம். ஏன்னா சாப்பிட்ட நாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீளமா இருக்கு இல்லையா? அந்த நீளம். எக்ஸாக்ட்லி, ரொம்ப கவலையான மாநிலம் இது.
4: அது வந்து ஒரிசா. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து இன்னைக்கு காலையா செஞ்சு கேட்டுட்டு இருந்தேன் பாத்துட்டு.
3: சரி, அது மாதிரி நீங்க ஏதாவது ஸ்டடி ஜோக்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் குள்ள கேட்டிருக்கீங்களா?
4: இல்ல, அது கேட்கும் போது காலை மட்டும் தான் வலிக்கும்.
3: சரி, அது மாதிரி என்ன ஏதாவது குவெஸ்டின் கேளுங்க பாப்போம். ஒரு சேஞ்சுக்கு
4: டைலருக்கு வந்து பிடிச்ச தமிழ் மந்த் எதுக்கா?
3: டெய்லருக்கா? அவரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வர, தீபாவளி சீசன் அந்த மாதிரிதான் இருக்கும்.
4: ஏன்
3: அப்பதான் நம்ம நிறைய துணி தைக்கிறதுக்கு கிடைக்கும். அதனால
4: அப்படி கிடையாது, அவருக்கு வந்து தை மாசம்தான் பிடிக்கும்.
3: சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேக்கட்டுமா? அருவிக்கும் குருவிக்கும் என்ன வித்தியாசம்?
4: அருவி தெரியல.
3: கரெக்டா தான், அருவி வந்து மேல இருக்கு, வரும் குருவிக்கே மேல போவோம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். லஞ்ச் பாக்கும் ஸ்கூல் பேக்கும் என்ன வித்தியாசம்?
4: சாப்பாடு
3: லஞ்ச் பேக்ல லஞ்ச் வைக்கலாம், ஆனா ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் வைக்க முடியாது. அதான் வித்தியாசம்.

0: விஜய் படம் பார்த்தோம், அப்புறம் வந்து சூரிய படம் வந்து சூர்யா அந்த படம், அப்புறம் சூரிய படம் அண்டாட்டி.
1: ராபிட் ஃபயர் மாதிரி சொன்னோம். ஓகேவா, மூணு பிடிச்ச ஃபுட்டு.
0: அது வந்து பிடிக்கும்க்கா, அப்புறம் வந்து பிரியாணி, அப்புறம் வந்து தோசை. ஜீவ் பிரகாஷ், அனில்.
1: ஒரு மூணு படம் ரிப்பீட் மோட்ல பாத்துட்டே இருப்பேனா? என்ன படம் பாப்பீங்க? நாங்களாம் கேட்டீங்கன்னா சொல்லுவோம் சூரிய வம்சம், ஆனத்தை குழந்தை. அது மாதிரி அப்படியா?
0: சரி, தண்ணி தர சும்மாவே பத்து போட்டு.
1: சரி, ஓகே, நான் கேட்ட உடனே ஜாலியா
2: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
3: திறப்பு விழாசலியாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
3: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம அலையோடு விளையாடு ஷோல ஆர்ஜே சாண்டி பாண்டி மெரினா பீச்ல சூப்பரா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. சோ இப்போ ஒரு நேயர் வாக்கிங் போயிட்டு டயர்டா உட்கார்ந்துருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: வரும்போது சொல்ல முடியாது மேடம். சரி, வந்து யார்ட்ட கிண்டல் புரிஞ்சாலே பேசிட்டு இருப்போம். வரவங்க பொருளை பேசிட்டு பண்ணிட்டு இருப்போம்.
1: சரி ஓகே. இப்போ வந்து இந்த ஷோல பாத்தீங்கன்னா பண்ணா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம். ஓகேவா? அந்த மாதிரி கேட்குமா?
2: ஆ சொல்லுங்க.
1: என்ன கொஸ்டின் கிடைக்கும் தட்டில் கேட்டு தெரியல. ஆ சரி. சாமிக்கும் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம்?
2: சாமிக்கும் கோயிலுக்கும் சாமி வேற கோயில் தான் வேற.
1: அப்படியா?
2: ஆமா வேற.
1: சாமி விக்ரம் நட்சத்திரம் கோயில் சிம்மு நட்சத்திரம் தானே?
2: ஆமா. இது இவர்
1: நட்சத்திரம் உள்ள போய் யோசிச்சு. ஓகேவா? சரி, ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரா, பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு

0: பிளான் பண்ணிட்டு எல்லா திங்ஸையும் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கடைக்கு ஓடினாராம். போன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வாங்கியிருப்பாரு?
1: மூச்சுதான் வாங்கியிருப்பாரு.
0: ஐயோ, கரெக்டா கண்டுபிடிச்சு. சரி, தண்ணியில இருக்கிற ஒரு மீனால நீந்த முடியாது, அது என்ன மீன்? தெரியலையா? செத்து பண்ண மீன், அவ்வளவுதான்.
1: அது எப்ப விருப்பம் போறதா நிக்க போற?
0: நீங்க இதே மாதிரி பண்ணா கொஸ்டின்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசி இருந்திருக்கீங்களா? அடுத்த கொஸ்டின் சொல்லாமா? படிச்சுட்டே விளையாடுற
1: விளையாட்டு
0: அதையும் படிச்சுட்டே விளையாடிட்டு படி படி வருது இல்லையா? படி அப்படி. சரி, ஓகே. நீங்க வந்து இவ்வளவு நேரம் தப்பு தப்பா சொன்னதால அடுத்து வந்து நம்ம விளையாட போறது ராங் ஆன்சர் ஓன்லி. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க வந்து தப்பா தான் பதில் சொல்லணும்.
1: அது கரெக்டா சொல்லு.
0: சரி, ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க?
1: விளையாடும்.
0: ஸ்கூல்ல விளையாடு. அப்ப கிரவுண்ட்ல என்ன பண்ணுவாங்க?
1: படிப்பாங்க.
0: அப்ப கோயில்ல என்ன பண்ணுவாங்க?
1: விளையாடுவாங்க.
0: சரி, அப்ப ஸ்போர்ட்ஸுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் என்ன?
1: தூங்குது.
0: நல்ல ஸ்போர்ட்ஸ். எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரி, பனானா என்ன
1: கலர்ல இருக்கும்?
0: இரும்புல. ஓகே, பெட்ரோல் எங்க கிடைக்கும்?
1: தண்ணியில.
0: ஏடிஎம்ல என்ன கிடைக்கும்?
1: கேஷ் கிடைக்கும்.
0: வாட்ச்ல என்ன பார்ப்பீங்க?
1: வாட்ச்ல
0: பிரியாணி,
1: ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பர்கர், பீஸா, தந்தூரி, அப்புறம் நான், அப்புறம்
0: ஓகேவா? நீங்க இப்ப ரீசெண்டா வந்து இப்போ பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா பாக்குற ஆறு பொருள் சொல்லுங்க.
1: லைட் ஹவுஸ், போட்டு, அப்புறம் தண்ணீர், ரெஸ்டாரண்ட், மணல், அப்புறம் பாறை.
0: அந்த ஆறு வந்துச்சே, அப்புறம் அப்புறம் ஓகேவா? நீங்க வந்து லாஸ்டா தியேட்டர்ல பார்த்த அஞ்சு படம்?
1: கேஜிஎஃப், சலாரு, அப்புறம் ஜனநாயகம். ஜனநாயகம்
0: பார்த்த படம் தானே கேட்டேன், அதுக்கு போய் சொல்றேன். சரி, நீங்க வந்து கண்டிப்பா வந்து 90s தான் இருப்பீங்க, கரெக்டா? இப்போ உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பாங்க? பீச்சு புடிதாங்க, பீச் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு என்ன நல்லா சொல்லி சமாளிச்சிருக்காங்க?
1: தண்ணி அதிகமாயிடுச்சு, அதனால கடல் வந்து ஊருக்குள்ள வந்துருச்சு, அதனால வேணாம் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க.
0: எங்க வீட்டுலாம் போலீஸ்காரங்க உழைப்பாங்க, சாவி தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
1: சுனாமி வந்துருந்த அப்படி தண்ணி ஃபுல்லா வந்துருச்சு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. தண்ணி உள்ள வந்துருச்சு.
0: நீங்க உங்க பசங்களை என்ன சொல்லுங்க சமாளிப்பீங்க?
1: நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்ப போலீஸ் எல்லாம் உள்ள விடுறத, டிராபிக் இது அதிகமாயிடுச்சு, அதனால யாரும் உள்ள விடுறது இல்ல, அதனால விஐபி யாரும் வந்துடுறாங்க, உங்களுக்கு அதனால உள்ள விடுறது இல்ல அப்படிதான்
0: சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப பாண்டியில வந்து பாத்தீங்கன்னா பீச்சை தாண்டி நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் பேசுங்க?
1: ஆரோவில், ஆசிரமம், அப்புறம் போட் ஹவுஸ், லைட் ஹவுஸ், அப்புறம் புஷ்டேரி.
0: பரவாயில்ல, அப்படியே பாண்டிச்சேரி சுத்தி சுத்தி வந்திருக்கீங்க.
1: வந்துருக்கு.

0: வீட்டுல வந்து இது மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா என்ன அனுபவம் சொல்லுங்க?
1: வீட்டில் மறக்க முடியாத அனுபவம் வந்து நான் போட் ஒருத்தர் லாங் போயிட்டு இருந்தேன் மேடம். அது கம்பெனியில எல்லாருமே கும்பலா அந்த ட்ரிப் போயிட்டோம் லாங் போயிட்டோம்.
0: போட்டு போனது வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, கேட்டவனே வந்து ஸ்வீட்டா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. எஸ்எம் எல்லாம் கேட்டுருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன்
0: மேடம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ மேம்.
0: நேரிய இது வரைக்கும் வந்து அலையோட விளையாட நிகழ்ச்சி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. இது வரைக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. என்கிட்ட பேசின எல்லா நேயர்களுக்கும் நன்றி. உள்ளேந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆர்ஜி சிந்து அவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இன்னொரு அலையோட விளையாட நிகழ்ச்சியில உங்களுக்கு வந்து ஹாய் சொல்ற வரைக்கும் இப்ப பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்னா உங்க ஆர்ஜி தாண்டி தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: தேங்க்யூ ஆர்ஜி சாண்டி.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை எட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படைகள், ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் தொழில் துறையினருக்கு இடையிலான ஒத்துழைப்பு மூலமாகவே பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை எட்ட முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பிற்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்த விமர்சன மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஆராய்ச்சி நிறுவனங்களின் செயல்பாடுகளில் தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கேற்க வேண்டும் என்றும், ஆராய்ச்சி அமைப்புகள் தங்களின் புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தொழில்துறைக்கு மாற்றுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைச்சரின் உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: பாதுகாப்பு துறையில் கடந்த சில ஆண்டுகளில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்கள் முன் எப்போதும் காணாதவை என்று திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கான நிதியில் 25% தற்போது தனியார் துறைக்கு ஒதுக்கப்படுவதையும், பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்களில் தனியார் நிறுவனங்களால் தயாரிக்க தகுந்த பொருட்கள் குறித்து தனிப்பட்டியல் வெளியிடப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு துறைக்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் இதர பொருட்களின் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றி வருவதையும், பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிக அளவில் உருவாகி வருவதையும் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். இந்நிறுவனங்கள் உலகத்தரம் வாய்ந்த புதுமை படைப்புகளிலும் பெரிய நிறுவனங்களுடனான கூட்டாண்மை உறவுகளிலும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தினார்.
1: யமுனா நதிக்கு புத்துயிரூட்டும் வகையிலான கிஷாவ் பல்நோக்கு அணைக்கட்டு திட்டத்தின் அமலாக்கம் குறித்து உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் டெல்லி முதலமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் உடன்பாடு ஒன்றில் கையெழுத்திட்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், மத்திய உள்துறை செயலர், நீர்வளத்துறை செயலர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைச் செயலர்களும் கலந்து கொண்டனர். இத்திட்டம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் திட்டச் செலவு 90% மத்திய அரசு ஏற்கவும், எஞ்சிய 10% நிதிச் சுமையை சம்பந்தப்பட்ட 6 மாநிலங்கள் தங்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது. உலகின் நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை வலுவாகவே திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் போர் போன்ற சூழல்களால் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ள நிலையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் பெரிய அளவில் முதலீடு செய்திருப்பதாகவும், தேசிய பொருளாதார

0: காலத்தில் இதன் பங்களிப்பு கணிசமானது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். கல்வியே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அடிப்படை கட்டமைப்பு என்பதால் மாணவர்கள் இன்றைய தொழில்துறையின் தேவைகளுக்கு ஏற்ற AI போன்ற நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது அவசியம் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். இந்தியாவின் தலைசிறந்த பொறியாளர்களில் ஒருவரான பாரத ரத்னா எம் விஸ்வேஸ்வரய்யா பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் டாக்டர் எம் விஸ்வேஸ்வரய்யாவிற்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமையான தீர்வுகள் மூலம் தேச நிர்மாண பணிகளில் முக்கிய பங்களித்த மாபெரும் பொறியாளர் விஸ்வேஸ்வரய்யா என்றும் அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி முன்னேறிய இந்தியாவின் உருவாக்கத்திற்கு பாடுபட அனைத்து பொறியாளர்களும் உறுதியேற்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். பொறியியல் மேதையான எம் விஸ்வேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையினால் பொறியாளர்கள் உள்பட எண்ணற்ற இந்தியர்கள் தொடர்ந்து உணர்வூக்கம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்களும் தேசிய பொறியாளர் தின வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. உலக சுழற்சி பொருளாதார பேரவையின் 10வது கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தொடக்க அமர்வில் பேசுகையில், நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். சிக்கனமான பயன்பாடு மூலம் இயற்கை வளங்களை சேமிப்பதும் எந்த ஒரு பொருளையும் புதுப்பித்து மறுபயன்பாடு செய்வதுமே இந்திய கலாச்சாரத்தில் வேரூன்றி உள்ள மரம் என்றும், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசின் கொள்கைகளும் இதே அடிப்படையில்தான் அமைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: அரசின் லைஃப் இயக்கத்தில் மறுசுழற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதையும், உற்பத்தி பொருட்களும் அவற்றை பேக் செய்து அனுப்ப தேவையான பொருட்களும் பயன்பாட்டிற்கு பின்னர் முறையாக சேகரிக்கப்பட்டு மறுபயன்பாடு செய்யப்படுவதை உறுதிப்படுத்தும் பொறுப்பு தற்போது உற்பத்தியாளர்களின் நீட்டிக்கப்பட்ட பொறுப்பாக மாற்றப்பட்டு இருப்பதையும் மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மறுசுழற்சி என்பது வீட்டிலிருந்தே தொடங்குதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் குஜராத் அரசும் பின்லாந்து சிற்றா புதுமையாக்க நிதியமும் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் உலக மறுசுழற்சி பேரவை கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப் தொழில் முனைவு போன்ற நவீன முயற்சிகள் மூலம் சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிப்பது குறித்து பல்வேறு விவாத அரங்குகள் இடம்பெறுகின்றன. 65 நாடுகளில் இருந்து சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்த சுமார் 2000 பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியில் உலக அளவிலான பல்வேறு நிறுவனங்கள் சுழற்சி பொருளாதாரம் தொடர்பான தங்களின் புதுமையான படைப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளன.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. ஒதியஞ்சாலை சந்திப்பில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் திரு அழகு என்கிற அழகானந்தம் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அஇஅதிமுகவினர் அக்கட்சியின் மாநில செயலர் திரு அன்பழகன் தலைமையில் ஊர்வலமாக வந்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக, மதிமுக மற்றும் திராவிடர் கழக நிர்வாகிகளும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. தனியார் விடுதியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம், அஇஅதிமுக மாநில செயலர் திரு அன்பழகன், பாமக அமைப்பாளர் திரு மதியழகன், முன்னாள் சபாநாயகர் திரு ஆர் செல்வம், என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக திரு ஏ விநாயகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் திரு கே சி வேணுகோபால் புதுடெல்லியில் இன்று இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்த பால் சுவாஸ்திய காரியக்ரம் திட்டத்தின் கீழ் நடமாடும் மாவட்ட ஆரம்ப தலையீட்டு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். குழந்தைகளுக்கான உடல் நட சேவைகள் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதில் இப்புதிய வசதி மிகவும் பயனுள்ளதாக அமையும் என சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கோவை நீலகிரி

கிரி, சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, கரூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி டெல்லியில் இன்று 7:30 நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 1வது போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்தொடரின் 3வது மற்றும் இறுதிப் போட்டி டெல்லியில் வரும் வியாழக்கிழமை நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் தன்னிறைவை எட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா பிறந்தநாள் இன்று புதுச்சேரியில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேரம் 6:21 17 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மாலை பொழுதில் மனதை மயக்க வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. வந்திருக்கும் அறிவிப்பாளர் ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை என்கிட்ட நீங்க கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு தான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே சூப்பரா பாடல் கேட்க நேர் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ரெயின்போ கண்ணன் எப்படி இருக்கீங்க சார்?
1: நலமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டுல
1: என்ன பேசுறதுல ஒரு மகிழ்ச்சி. நான் கேக்குறது பாட்டு கேக்குறது படிக்காதவன். பாடல் வந்து நான் சொன்ன பாட்டை போட்டுருங்க. இதை வந்து தம்பி வீரமணி புதுமை, இது சுவனகிரி வீரமணி கொடுத்துருங்க.
0: ஓகே ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி சார்.
0: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, மொபைல் போன் எடுங்க, 2271760 மற்றும் 2271770 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: வணக்கம். கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: சிறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். மனம் விரும்பத நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இனிய மாலை பொழுதுல பாடல் கேட்க இணையும் அந்த காலர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கல்யாணசுந்தரம் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ஜில்லா படத்துல மைன் பேஸ் இல்ல.
2: ஓகே சார்.

0: நீங்க கேட்ட விருப்பப்படல.
1: எல்லாம்
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்பப்படல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி சார்.
0: நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல் எங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்கள்.

ஆனாலும் சில மீது நோட்டம், என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம, என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Bill.

நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம்.

0: இருபதாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன்

0: சிறப்பு பரிசுகளும் உண்டு.
1: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 6:33, 35 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதை மயக்கும் மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய். ராம் என்றால் ராசி. தங்க வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு. வாங்க ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்பதை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம்.
4: என்ன
2: பாடல் வேணும்?
4: படம் ராஜாவின் பார்வையிலே.
2: ஓகே சார்.
4: பாடல் அம்மா அம்மன் கோயில் எல்லாமே.
2: ஓகே சார். நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: மிக்க நன்றிங்க சார்.
2: ஓகே. நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 நம்பருக்கு. வெளியூர் நேர்களை இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட மேக்ஸிமம் வால்யூம் மேக்ஸிமம் எனர்ஜியோட மேக்ஸிமம் மெலடியோட நம்மளோட நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. மனத்துக்கு விருப்பமான பாடல்களை என்கிட்ட கேளுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 என்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: தட்சிணாமூர்த்தி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எழுத்து பெயரை படத்துல இருந்து பொய் சொல்ல போன ஒரு பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம்
0: சொல்லுங்க.
1: நெஞ்சங்களை கொள்ளையிடும், நெஞ்சங்களை கொள்ளையிடும் நாயகி, நாயகியின் நகையொலி.
0: ஓகே.
1: நங்கை இவள் நகையொலி நாளும்போது தீபாவளி, கொஞ்சம் இவள் குழந்தை மொழி கோடி இன்ப பிள்ளை வழி. பொய்யை விதைத்து பொய்யை விதைத்து அறுவடை செய்வது உண்மை காலத்தில் மட்டுமே. பரிசை பெறுவதும் உண்மை காலில் மட்டுமே.
0: சூப்பர் சார்.
1: பொய்யுரைத்து பரிசை பெறுவது உண்மை காலில் மட்டுமே.
0: ஓகே சார், சூப்பர். பாடல் கேட்கறது மட்டும் இல்லாம அருமையான கவிதையும் சொல்லிருக்கீங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: நேர்கடை விருப்பப்படல் வருதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட விருப்பப்படலுக்காக கால் பண்ணுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: நேரம் 6:47:39 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே விருப்பப்படல் கேட்க இணையும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருக்குறந்து ராஜா.
2: ராஜா சார், அந்த ராஜா அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்றீங்க. என்ன பாடல், என்ன படத்துல இருந்து?
4: படம் ரோஜாவின் ராஜா.
2: ஓகே.
4: அலங்காரம் கலையாத சிலை உண்டு கண்டேன்.
2: ஓகே.
4: இது உண்மை, போய் சொல்ல மாட்டேன் சார்.
2: சரிங்க சார்,
4: நன்றி.
2: நன்றி, நன்றி சார். கால் பண்ணமே மிக்க நன்றி. நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்பப்படல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற நம்பருக்கு. வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 என்ற நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க. விருப்பப்படல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 மனம் விரும்புவதை கேட்டு இருக்கீங்க. விருப்பப்படல் கேட்க இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், ஏழைமலை பேசுறேன்.
0: என்ன பாடல்ல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: லட்சுமி படத்துல கேட்டேன், பந்தயத்துல கலந்திருக்கிற சிங்காரவேலன் பாட்டு இல்லன்னு வேற பாட்டு.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஓகே சார்.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ₹15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாறு முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.
2: 6:57, 24 நொடிகள். மனம் விரும்புவதை கேட்டிருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். திருவண்ணாமலை தமிழ் செல்வி பேசுறேங்க சார்.
2: வணக்கம் மேடம். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் மேடம்?
3: பரகதம் படத்துல இருந்து குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே வேணும் சார்.
2: நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி. நேர்கேட்ட விருப்பப்படல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணுங்க எஃப்எம் 90.8 மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே மேக்ஸ், 2271760 மற்றும் 2271777 நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேர்களை தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பாதுகாப்பு படைகள், ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் தொழில் துறையினருக்கு இடையிலான ஒத்துழைப்பு மூலமாகவே பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை எட்ட முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பிற்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு குறித்த விமர்ஷ் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். யமுனா நதிக்கு புத்துயிரூட்டும் வகையிலான கிஷா பல்நோக்கு அணைக்கட்டு திட்டத்தின் அமலாக்கம் குறித்து உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், ஹிமாச்சலப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் டெல்லி முதலமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் உடன்பாடு ஒன்றில் கையெழுத்திட்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலகின் நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை வலுவாகவே திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் விழா ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் போர் போன்ற சூழல்களால் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ள நிலையிலும் இந்தியா 7.8% அளவில் வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உலக சுழற்சி பொருளாதார பேரவையின் 10வது கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தொடக்க அமர்வில் பேசுகையில், நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. குழந்தைகள் ஆரோக்கியம் குறித்த பால் சுவாஸ்திய காரியக்கிரம் திட்டத்தின் கீழ் நடமாடும் மாவட்ட ஆரம்ப தலையீட்டு மையம் புதுச்சேரி ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று தொடக்கி வைக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03. மனம் விரும்புதே கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர் ஜே மேக்ஸ். ஆகிய என் கூட நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எஃபெக்டிங் மேக்ஸ்.
1: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க இந்த மாலை பொழுதுல மனம் விரும்புதே நிகழ்ச்சியில?
2: எஸ் ரிசுப்ரான மெலடி பாடல் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். தனுஷ் அவர்களுடைய திரைப்படம் 3 நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள். அருமையா இருக்கும் இந்த சாங்கோட மியூசிக்கல் ரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் ஒலிப்பீங்களா?
1: ஓகே சார், சூப்பரா கேட்டீங்க. நீங்க கேட்ட அந்த விருப்பமான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ண மிக்க நன்றி.
2: தேங்க்யூ சோ மச். பை ப்ரோ.
1: தேங்க்யூ சார்.

0: 20 ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்கநகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
1: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேரம் 7:08:52 மனம் விரும்புவதை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம்.
3: செங்கல் பாசத்துக்குரிய நண்பருக்கு முன்னிரவு வணக்கம்.
2: முன்னிரவு வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மா தலையரசு, நல்லாப்பாளையம்.
2: நல்லாப்பாளையம்.

0: இளையராஜா சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: பார்த்து விட்ட நம்மால பட்டுக்கோட்டை அம்மாளை துடைக்கி வைத்து வரும் ரங்காவுக்காக ஒரு பாடல். பாடும் நிலா பாட பாட வருவது மலேசிய வாசியவன். நன்றி.
0: நன்றி சார், கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து நேர்கிட்ட விருப்பப்படல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா?
3: செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
2: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரு முற்றிலும் இல்லை.
3: இன்று வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக நாடுகள் பரஸ்பர நலன் கருதி ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்த ஆராய்ச்சியை வலுப்படுத்தவும், விண்வெளி, இணைய பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளம் அறிஞர்களுடனான ஒத்துழைப்புகளை உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், விவசாய சமுதாயத்தின் பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்பட்டு வரும் நுவாகாயி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு தமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், நட்பு ஆகியவற்றின் சிறப்புகளை உணர்த்தும் இந்த திருநாளில் பரஸ்பரம் நல்லெண்ணத்தையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்ற பாதையில் மக்கள் நடைபோட வேண்டும் என வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது அறுவடையை கொண்டாடும் இந்த நாளில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார். இந்த திருநாள் சமூக நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தில்லி முதலமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 90% மத்திய அரசு வழங்கும் என்றும், எஞ்சிய 10% நிதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக கட்டமைப்பில் அனைத்து தரப்பு மக்களின் பங்கேற்பு, சமத்துவம், அரசியல் சாசன மாண்புகள் மற்றும் இணக்கமான அணுகுமுறை போன்ற உயரிய கொள்கைகளுடன் இந்தியா தனது ஜனநாயகத்தை போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜனநாயக திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், எவ்வித பேதமும் இன்றி அனைவரின் குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பன்னெடுங்காலமாக பாதுகாத்து வரும் இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31ஆம் தேதி வரை நடைபெறும்.

0: உள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுப்புற தூய்மையை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது, அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரவாரியாக பிரித்து ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு 6வது சிறப்பு தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகாலயா மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்யும் வகையில் நடமாடும் மருத்துவ சேவை பிரிவுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா இன்று தொடங்கி வைத்தார். ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 93 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என்றார். குறிப்பாக மலை கிராமங்களில் வசிப்போருக்கு அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். குறிப்பாக தொற்றா நோய்கள் பரவாமல் தடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் திரு கான்ராட் சங்மா தெரிவித்தார். கேரளத்தில் நிலவும் மின்சார பற்றாக்குறைக்கு தீர்வு காண போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது குறித்தும் மாநில அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். மின்சார பற்றாக்குறை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் உள்ளிட்ட அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆள்சேர்ப்பு தேர்வுகளை ரத்து செய்து அம்மாநில அரசின் உத்தரவுக்கு எதிரான தடையை நீட்டித்து மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தீபக் ரோஷன் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக மாநில அரசின் பதிலை 48 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 18 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மாநில அரசின் வழக்கறிஞர், இதுகுறித்து மாநில குற்ற புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் விவரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அவரது இருப்பிடம் பற்றி சரியான தகவல் தருவோருக்கு 70 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மசூத் அஸ்ஹார் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பிடிபடாமல் பாதுகாக்கும் நோக்கிலேயே பாகிஸ்தான் இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருவதாக தீவிரவாதத்திற்கான நிதியுதவி தடுப்புப் படை குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் நிர்வாகமும் பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலை மறுத்துள்ளது. மசூத் அஸ்ஹார் பாகிஸ்தானில்தான் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் உறுதிப்பட தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது கூட பகவல்பூர்தான் அவர் பதுங்கியிருந்ததாக ஆப்கான் உளவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விநியோக சங்கிலியில் காணப்படும் சவால் மற்றும் கட்டமைப்பு ரீதியான சமச்சீரற்ற தன்மை குறித்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். வர்த்தக பற்றாக்குறையை சரிசெய்து எல்லை தாண்டிய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, தில்லி, குஜராத்தின் கட்ச், தமிழகம், தெற்கு உட்புற கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சிக்கிமின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒரு சேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவு அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26:27 ஆயிட்டு. மனம் விரும்பிய நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கள்ளக்குறிச்சி சிவகுமார் பேசுறேன் சார்.
1: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்? சிவகுமார் சார்,
2: அந்நியன் படத்துல இருந்து கண்ணும் கண்ணும் நோக்கிய பாடல் சார்.
1: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
2: நன்றி சார்.
1: நேர்களை, நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271777 நம்பருக்கு. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க, ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 7:32:45 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்பதை கேட்டிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச விருப்பப்படல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271777 நம்பருக்கு. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: மனம் விரும்பதை கேட்டிருக்கீங்க வித் மீ ஆர் ஜே மேக்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? என்ன படத்துல இருந்து என்ன பாடல் சார் வேணும்?
1: சிட்டுக்குருவி பத்துல ஒரு பாட்டு போடுறோம்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.
0: நேர்கேட விருப்ப பாடல் வருதே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நீங்களும் விருப்ப பாடல் கேட்க 2271760 மற்றும் 2271770 வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 நம்பரை முன்னிட்டு டயல் பண்ணுங்க.

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் தீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழா சலுகையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ரூபாய் 1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் செய்தாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் தீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர்.

0: நேரம் 7:44 பத்து நொடிகள். நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்க வாங்க, ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: என்ன பட்டல?

0: நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
3: என்ன
1: பாடல் வேணும்?
3: செந்தமிழ் பாட்டு பாடல் வந்து சின்ன சின்ன பாடல் வேணும் சார்.
1: ஓகே சார், நீங்க கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி
3: சார். நன்றி சார். இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார். நன்றி. நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி விருப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770 என்ற நம்பருக்கு. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: 20-ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு எங்களுடன் துணை நின்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டி ராம் தங்க நகை மாளிகையின் மனமார்ந்த நன்றிகள்.
4: செப்டம்பர் 10 முதல் 17 வரை எங்களை ஊக்குவித்த வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மிக குறைந்த சைதாரத்தில் தங்கம், வெள்ளி நகைகள் மற்றும் எக்கச்சக்க சலுகைகளுடன் சிறப்பு பரிசுகளும் உண்டு.
0: உங்களின் பேரன்பு இன்றும் என்றென்றும் எங்களுடன் தொடரட்டும். பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நிருவீதி, புதுச்சேரி.
1: நேர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 7:52, 14 நொடிகள். மனம் விரும்புதை கேட்டிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதனாலே மாலை நேர மயக்கம்னு தான் சொல்லணும். அப்படி மாலை நேர மயக்கத்தோட பாட்டு கேட்க வந்திருக்கும் அந்த காலர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார், என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து சபாஷ் தம்பி.
0: சபாஷ் தம்பி
2: பாடல் வந்து சபாஷ் தம்பி
0: சபாஷ் தம்பி திரைப்படத்திலிருந்து சபாஷ் தம்பி என்ற பாடல் வேணும், சரியா?
2: இந்த பாடலை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு சபாஷ்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. பாடல் கேட்ட உங்களுக்கு ஒரு சபாஷோட உங்க நீங்க கேட்ட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
0: கால் பண்ணமைக்கு மிக்க நன்றி.

சபாஷ் தம்பி. சபாஷ் தம்பி, சபாஷ் தம்பி, உன் செய்கையை போற்றுகிறேன். நீ ஒருவன் மட்டும் துணையாயிருந்தால் உலகை மாற்றுகிறேன். சபாஷ் தம்பி, உன் செய்கையை போற்றுகிறேன். நீ ஒருவன் மட்டும் துணையாய்

0: வணக்கம் கடலூர் மக்களே, உங்களின் புதிய நகை உலகத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், 101 ஆண்டு கால நம்பிக்கை, தூய்மை, பாரம்பரியம் மிக்க உங்கள் பீமா ஜுவல்லரி இப்போது கடலூரில்.
1: திறப்பு விழாசலையாக செப்டம்பர் 10 முதல் அக்டோபர் 10 வரை தங்க நகைகளுக்கு செய்கூலியில் 60% வரை தள்ளுபடி, ஆன்டிக் நகைகளுக்கு செய்கூலியில் 30% வரை தள்ளுபடி, வைர நகைகள் கேரட்டுக்கு ரூபாய் 15,000 வரை தள்ளுபடி. மேலும் ஒவ்வொரு பவுன் வாங்கும் பொழுதும் தங்க நாணயம் இலவசம்.
0: பழைய தங்க நகைகளை மாற்றி புதிய நகை வாங்கும் போது ₹1,200 கூடுதல் மதிப்பு. பெரும்பாலான வெள்ளி மற்றும் பிளாட்டினம் பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் முற்றிலும் இல்லை.
1: இன்றே வாருங்கள் பீமா ஜுவல்லரி, லாரன்ஸ் ரோட், பேருந்து நிலையம் அருகில், கடலூர். செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: மனம் இருந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக பாடல் கேட்க இணையும் காலர், வணக்கம்.
3: வணக்கம் சார், பாண்டம் ஜெயா பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
2: ஜெயா மேடம், ரொம்ப நலமா இருக்கேன். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நிறைவு பெறுது. மீண்டும் இன்னொரு மனம் இருந்த நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். புதுடெல்லியில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபரை சந்தித்த போது பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும், இரு நாடுகளும் பரஸ்பர கவலைகளை புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தனி நபர்களுக்கு இடையிலான யுபிஐ பணப்பரிவர்த்தனைகளின் மதிப்பு எவ்வளவாக இருந்தாலும் கட்டணம் விதிக்கப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தனி நபர்களுக்கும் வணிகர்களுக்கும் இடையிலான 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட பணப்பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே கட்டணங்கள் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகள், ஆராய்ச்சி அமைப்புகள் மற்றும் தொழில் துறையினருக்கு இடையிலான ஒத்துழைப்பு மூலமாகவே பாதுகாப்பு துறையில் தன்னிறைவை எட்ட முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உலக சுழற்சி பொருளாதார பேரவையின் 10வது கூட்டம் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கியுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தொடக்க அமர்வில் பேசுகையில், நீடித்த வளர்ச்சிக்கான கட்டமைப்பில் சுழற்சி பொருளாதார கொள்கைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். மாஹி பகுதியைச் சேர்ந்த புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் எம் முகுந்தன் இன்று சதாபிஷேகம் கொண்டாடியதை ஒட்டி மாஹியில் ஆற்றங்கரை நடைபாதையை ஒட்டியுள்ள அரசு இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார், முன்னாள் அமைச்சர் திரு வல்சராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் பரம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு 84 வயதான மூத்த எழுத்தாளரை பாராட்டி கௌரவித்தனர். ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்று டெல்லியில் நடைபெறும் 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 5.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் நினைவிற்கு விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
4: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
6: தாத்தா
4: சொல்றாங்க,
6: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

செய்திகள் இயக்கப்படுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

waving your banner all over the place.

ஆல் த வே ஃப்ரம் செகந்திரபாத். இஃப் யூ டியூன் அண்ட் யூ ஆஸ்ட் ஃபார் ஸ்மூத் கிரிமினல் அண்ட் அனி சாங், ஐ டூ ஹாவ் போத் லைன் அப் ஃபார் யூ, பட் இன் பிட்வீன் ஆல் பிளேஸ் மனோசர்ஸ் ரிக்வெஸ்ட் டூ, பட் ரைட் நவ் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்மூத் கிரிமினல் பை மைக்கேல் ஜாக்சன். ஸ்டார்ட்ஸ் வித் அ ஹார்ட் பீட்.

வெல்கம் பேக். ஆஃப்டர் தட் லவ்லி ட்ராக், வண்டர்ஃபுல் சாங் டு லிசன் டு, ஸ்மூத் கிரிமினல் ஆல் த வே கோயிங் அவுட் ஃப்ரம் யூ ஹியர் டு யூ, கல்யாண் சிவகுமார் சார் ஆஃப் சிக்கந்தராபாத். அ சாங் விச் இஸ் பை மைக்கேல் ஜாக்சன் அண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆல்பம் பேட். இட் இஸ் ஆல்சோ தி சென்டர் பீஸ் ஆஃப் தி 1998 ஃபில்ம் மூன் வாக்கர். கிவ்ஸ் இன் ஜாக்சன்ஸ் ஒயிட் சூட் அவுட் தேர் அண்ட் புட்ஸ் அவுட் to the world, and also it is a song which which has evolved from an earlier song written by him, Al Capone, and the lyrics defining a narrator who finds bloodstained carpet on an unconscious body, and people who are into the medical or people who have done the basic life support which should be done by all of us. Annie, Are You Okay is inspired by the resuscitation mannequin used across the world, which is named Annie, for the cardiopulmonary resuscitation. That's what it is. The original mix of this song actually included the sound of Jackson's fast thumping heart and heavy breathing. So if you had heard it, it starts with a heartbeat out there going out for all of you, and especially for Shivkumar sir, that was for you. And with that, I'm going to move on to the next track, which has come in as a request all the way from Coimbatore. You are Manohar sir, you had requested for I Have a Dream by ABBA. You request, you get it. That's what I'm going to do right now, play this lovely number for you. And before that, let me give in the numbers that you can dial in and make a request: 0442986 0038 and 2952054. Enjoy the track I Have a Dream by ABBA, coming up your way, Manohar from Coimbatore.

நேரம் 9:16:34 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். ஒன்பது 15 வந்தாலே உலா வர்றது தேன் சிந்துதே வானமாகிய நம்ம ஷோ தான் நம்ம புதுச்சேரியில். காதலும் உணர்வும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு நாம சில விஷயங்களை சுவாரஸ்யமாக பேச போகிறோம். காதல்ன்றது மூளைக்கு தெரியாத ஆனால் இதயத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விசித்திரமான மொழி.

அந்த மொழியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு உணர்வு தான். அந்த உணர்வுகளை இந்த இரவுல இசையால மொழிபெயர்க்க நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இது தேன் சிந்துதே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காதலோட முதல் உணர்வு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அமைதியான நேரத்துல எதிர்பாராத விதத்துல ஒரு மெல்லிய தென்றல் வந்து நம்மளை உரசும் போது ஏற்படுற ஒரு மெல்லிய மெய்சிலிர்ப்பு தான். சொல்லாமலேயே மனசுக்குள்ள ஒரு ரகசியம் பூக்கும். அந்த முதல் சிரிப்பை சிலிர்ப்பை இசைஞானியின் இசையால உணர்வோம்.

நேரம் 9:23:58. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் காதலும் உணர்வும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் காதல் எப்படி வரும்னே தெரியாது. அது ஒரு முன்பணியா இல்லை முதல் மழையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டுமே நம்மளை நினைக்கிற விஷயம்தான். ஆனால் காதல்ன்ற நம்ம நினைக்கும் அந்த மழை, மழையில் நனையும் போது உடம்பு சிலிர்க்காது, உசுறு சிலிர்க்கும் காதல் மழையில் நனையும் போது. யாரோ ஒருத்தரோட ஒற்றை பார்வை நம்ம மொத்த உலகத்தையும் மாற்றுற அந்த உணர்வு, அந்த உணர்வுக்கு ஈடுணையே இருக்கவே முடியாது. இந்த பாட்டில் அந்த உணர்வை உணர முடியுதான்னு பாருங்கள்.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.

நேரம் 9:31:30 ஆயிக்கிட்டு இருக்கு. காதல் அதன் உணர்வும் இது ரெண்டுத்த பத்தி தான் இன்னைக்கு தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சியில நாம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நள்ளிரவுல ஜன்னலோரம் உட்கார்ந்து தூரமா தெரிகிற நிலாவை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு முகம் மனசுல வந்து போகும். அவங்க பக்கத்துல இல்லையேங்கிற வலி ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க நினைவுகள் நம்ம கூடவே இருக்கிற அந்த தனிமை, அது ஒரு அழகான கவிதை. இதே நிலாவோடு பேசும் ஒரு காதலனின் ஏக்கம் வரிகளாக வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, சந்தோஷப்படுங்க. தேன் சிந்த தேவானத்தில் நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி, தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 9:32. அவங்கள முதல் முறையாக பார்க்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாமே சில வினாடிகள் ஸ்தம்பிச்சு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். காரணமே இல்லாமல் வானம் இருட்டி நெஞ்சுக்குள்ள ஒரு மாமழை பெய்யும். அந்த முதல் சந்திப்பு, முதல் பார்வை, முதல் காதல், அந்த மேஜிக் உணர்வை இந்த இசை மழையில் நனைஞ்சிக்கிட்டே கேட்போமா?

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி, தங்கம் வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

எதிர்பாராத நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒருத்தர் நம்ம மொத்த உலகத்தையுமே ரொம்ப அழகாக மாற்றிடுவாங்க. அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம், அவங்க சிரிக்கும் போதெல்லாம் நம்ம மனசு தீயில விழுந்த பனித்துளி மாதிரி உருகும், உருக்கும். வலிக்குதா இல்லை சுகமாக இருக்கான்னு புரியாத ஒரு தவிப்பு. அந்த உணர்வை இந்த பாடலோட இனிமையாக கேட்டு ரசிக்கலாம்.

எதிர்பாராத நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒருத்தர் நம்ம மொத்த உலகத்தையுமே ரொம்ப அழகாக மாற்றிடுவாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம், அவங்க சிரிக்கும் போதெல்லாம் நம்ம மனசு தீயில் விழுந்த பனித்துளி மாதிரி உருகும், உருக்கும். வலிக்குதா இல்லை சுகமாக இருக்கான்னு புரியாத ஒரு தவிப்பு, அந்த உணர்வை இந்த பாடலோட இனிமையாக கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

காதல் வந்தா சத்தங்கள் கூட சங்கீதமா மாறும். சில நேரங்களில் சில நிசப்தங்கள் கூட ஆயிரம் கதைகள் பேசும். ரெண்டு இதயங்கள் மட்டும் துடிக்கிற அந்த சத்தம் கேட்கிற அந்த அமைதியான இரவுல எந்த வார்த்தைகளுக்கும் தேவையில்லை. காதலின் ஆழமான அமைதியை இந்த பாட்டில் ரொம்ப இனிமையாக உணர்வீங்க.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 9:59:39 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம் வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். காதலும் உணர்வும் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், பேசவும் போகிறோம். சில காதல் நமக்குள்ளேயே இருக்கும், ஆனால் சூழ்நிலை அதை வெளியே சொல்ல விடாமலேயே தடுக்கும். இரு இதயங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த மௌனமான போராட்டம் இருக்குல்ல, அது வலியையும் இனிமையையும் கலந்த ஒரு விசித்திரமான உணர்வு. சொல்ல முடியாத காதலின் வழியை கூட ராஜா சாரின் இந்த இசையில் இனிமையாக உணர்வோம்.

இனிமையான இரவில் ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.

காதலும் உணர்வும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி காதல் வந்து எப்படிப்பட்ட உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்துது, எந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணுது அப்படின்ற மேஜிக்கை பற்றி தான் நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருந்தோம். தன் காதலியின் அன்பால் இந்த உலகையே ஆளும் சக்கரவர்த்தியாக தன்னை உணரும் ஒரு ஆணின் மனநிலையை இந்த பாடல் மிக அழகாக விவரிக்கும். அது என்ன பாடல்? அந்த பாடல் என்றும் அவள் சாம்ராஜ்யத்தின் பெருமையை பேசும் இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களின் குரலில் காதலின் மிடுக்கையும் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான காவியம் ராஜராஜ சோழன்.

பத்து மணி பத்து நிமிடம் 13 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. தேன் சிந்ததே வானமோட காதலும் உணர்வும் அப்படின்ற டாபிக்ல தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க பக்கத்துல இருந்தாலே ஒரு இனம் புரியாத வாசம் நம்மளை மயக்கும். அது பூக்களின் வாசம் இல்லை, தூய்மையான அன்பின் வாசம். ஒரு உயிர் இன்னொரு உயிரை எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம நேசிக்கும் போது உருவாகிற அந்த

காதல்ங்கிற உறவுக்கு, உணர்வுக்கு எப்போதுமே வார்த்தைகள் பத்தாது. அதாவது காதல் அப்படிங்கிற உறவுக்கு, உணர்வுக்கு

0: எப்போதுமே வார்த்தைகள் பத்தவே பத்தாது. அது மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. இந்த உலகமே பைத்தியம்னு சொன்னாலும் அந்த பைத்தியக்கார தனத்துக்குள்ள இருக்கிற தூய்மையான காதலை சொல்ல எழுதப்பட்ட ஒரு அழகான கடிதம் இந்த கடிதம்.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை, படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் காதலும் உணர்வும் பற்றி தான் இன்றைக்கி நாம் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கோம். காற்றின் அசைவை உணர்வது போல தூரத்தில் இருக்கிற அவங்களுக்கு நம்ம காதல் எப்படி போய் சேரும்? இந்த காற்றுல கலக்கிற நம்ம பாட்டு வழியாக தான் இந்த அமைதியான இரவில் காற்றுல மிதந்து வர ஒரு காதலின், ஒரு காதலியின் உணர்வு இது. கண்ணை மூடிக்கிட்டு இந்த இசையை மட்டும் உள்வாங்குங்க. ஒரு காதலி தன்னோட காதலை காத்துல மிதத்து விட்டு ஒரு காதலனின் உணர்வை உள்வாங்குறாங்க. நீங்களும் உள்வாங்குங்க காதலியின்.

நேரம் 10:27:10. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக எஃப்எம் ரெயின்போ பொது 102.8 தேன் சிந்துதே வானம் கேட்டுட்ருக்கீங்க. ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய என் கூட காதலும் உணர்வும் அப்படின்றத பற்றி தான் நாம் ரொம்ப ஆழமாக சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி நெருக்கமான ஒரு நபர் காதல், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறது என்ன? காதல் வெறும் ஈர்ப்பு மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான நட்பு. என் ரகசிய சிநேகிதனாக இருந்து என் உயிராக மாறின அந்த உணர்வு இருக்குல்ல, என் ரகசியமான சிநேகிதனாக இருந்து என் உயிராக மாறுற அந்த உணர்வு இருக்குல்ல, அதுக்கு ஈடு இணையே கிடையவே கிடையாது, ஈடு இணையே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் போட்ட மாயாஜால மெட்டில் இந்த காதலை, இந்த ரசனையை, இந்த சிநேகிதனை கேட்டு காதலோட உணர்வை உணர்வாக கலக்க

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 10:33:33. காதல்ல சேர்றது மட்டும் இல்லை, அது கொடுக்கிற வழி கூட சில நேரங்களில் இனிமையான உணர்வு தான். அந்த நிலை நிலாவை பார்க்கும்போது, அந்த நிலை நிலாவை பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வந்து சீண்டுற அந்த தவிப்பு, காதலிச்ச எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த வழியை இந்த பாட்டில் கேட்கலாம். காதலில் வழி கூட ஒரு இனிமையான உணர்வு தான்னு.

0: காதல்னாலே ரொம்ப அழகு தானங்க, ஆனால் இந்த இதயம் இருக்கே அது அதிகமாக துடிக்கிற அந்த தருணம் எது தெரியுமா? நம்ம காதலை அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சில நொடிகள் தான். உயிரை நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த எதிர்பார்ப்பும் வலியும் கலந்த ஒரு உணர்வு தான் வரும் இந்த பாடல்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றா, இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும்.

நேரம் 10:46:32 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 82.8ல் காதலும் உணர்வும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்கோம். நேரம் போனதே தெரியல, ஏன்னா கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி

32 நொடிகள் ஆகிக்கிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ பொது 22.8 காதலும் உணர்வும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கோம். நேரம் போனதே தெரியல, ஏன்னா கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த அழகான இரவில் காதலோட பல உணர்வுகளை பற்றி பார்த்தோம். சிரிப்பு, தனிமை, ஏக்கம், தவிப்புன்னு காதல் ஒரு வானவில், வானவில் இருக்கிற வண்ணம் மாதிரி. நிலா எப்படி தான் தன் வெளிச்சத்தை பூமிக்கு குறையாமல் தந்துக்கிட்டுருக்கோ, அப்படி தான் தன் வெளிச்சத்தை நாமளும் நம்ம வாழ்க்கைக்கு தந்துக்கிட்டே இருக்கோம். இந்த காதலும் காதலிக்கும், காதலி காதலனுக்கும் இந்த வெளிச்சத்தை தந்துக்கிட்டே இருக்காங்க. இளைநிலா பாடலோட வெளிச்சத்தில் நனைவோம்.

நைட் டைமில் இந்த உலகமே தூங்குறப்போ நாம் மட்டும் முழிச்சுக்கிட்டு வானத்தில் நிலாவை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்போம், ஏங்கிக்கிட்டு இருப்போம். நிலா எவ்வளோ அழகாக இருந்தாலும் நமக்குள்ளே யாரோ ஒருத்தரோட ஞாபகம் ஏதோ ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்களேன்னு அந்த தவிப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ஆழமானது. அந்த ஏக்கத்தையும் காதலின் வழியையும் அத்தனை அழகாக வெளிப்படுத்துறதுல ஒரு நெஞ்சை உருக்கும் வழி இருக்கும். அந்த வழி இந்த பாடல் மூலமாக வருது.

நேரம் 10:58:38. ஒரு வழியா தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னே சொல்லலாம். ஹரிஹரன் சாரோட குரல்ல இந்த பாட்டை கேட்கும்போது நிஜமாவே மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் வந்துட்டு போகுதுல்ல. இந்த இரவு நேரத்துல நிலாவை பார்க்கும்போது நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தரோட ஞாபகம் சில நேரங்களில் கண்ணீரை கூட வர வைக்கலாம். சில நேரங்களில் ஒரு அழகான புன்னகையை கூட தரலாம். அதுதான் இந்த காதலோட மேஜிக்கே. இன்னைக்கு தேன் சிந்தையவானம் நிகழ்ச்சியில் காதலும் உணர்வும் அப்படிங்கிற தலைப்பில் எத்தனையோ பரிமாணங்களை பார்த்தோம். முதல் பார்வையில் வந்த சிரிப்பில் ஆரம்பித்து யாருக்கும் தெரியாமல் உருகின தவிப்பை கடந்து பிரிவு கொடுக்கிற இந்த மெல்லிய இயக்கம் வரைக்கும் காதல் உண்மையாகவே ஒரு விசித்திரமான ஆனால் அழகான பயணம். இன்னைக்கு இரவை உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரோட நினைவுகளோட கடந்து போங்க. சுற்றி எவ்வளவு தனிமை இருந்தாலும் அவங்களோட அன்பான நினைவுகள் உங்களை தாளாட்டும். மீண்டும் இன்னொரு தேன் சிந்தையவானம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். இனிய இரவு அல்ல, நள்ளிரவு. வணக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும், நாளை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நடைபெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பயிற்சி வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம், பயிர் வளர்ச்சி ஊக்கியான முட்டை ரசம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், இந்தியாவின் உயிரியல் பன்முகத்தன்மை, வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் ரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, சருமத்தில் வெள்ளை புள்ளிகள் எல்லாமே விட்லிகோ அல்ல, விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக்,

0: 12:02 வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. 2:15 காலத்தை வென்ற காலங்கள். 3:00 ஹலோ டாக்டர். புகைப்பிடித்தலால் ஏற்படும் தொண்டை குரல்வளை பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சோபியா அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு. நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:00 ஜப்பானில் நடைபெறும் 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு சீர் டு பாரத் என்ற தலைப்பிலான சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கூறு முறையும், இரவு 7:00 7:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்கள் மாண்டலின் இசை கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி ஷியாம் சுந்தர் அவர்கள் மிருதங்கம், பூங்குளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகலூர் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு சூழலை காக்க உறுதியேற்போம். நெறிப்படுத்துபவர் சுகவனேஸ்வரி. 12:00 உழைப்பவர் அரங்கம், இனிப்புக்கார பலகாரங்கள் தயாரித்து விற்பனை செய்யும் கடலூர் புதுப்பாளையம் எஸ் ராமமூர்த்தி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், பெண்களின் வயது மாற்றங்கள் ஹார்மோன் சமநிலையில் ஒரு பார்வை குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியில் உயிரியல் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 4:00 சலங்கை ஒளி திரைப்பட ஒளி சித்திரம் இசை இளையராஜா. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே விஸ்வநாத் அவர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. The Ministry of External Affairs has said several issues were discussed during the meeting between Prime Minister Narendra Modi and Chinese President Xi Jinping on the sidelines of the 18th BRICS summit held in New Delhi recently. Addressing media in New Delhi this evening, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said the Prime Minister referred to India's concerns and underlined that both sides should show sensitivity to each other's core concerns.
2: Several issues came up during the discussions. Prime Minister referred to Indian concerns as well and underlined those that both sides should show sensitivity to each other's core concerns and be guided by the three mutuals, mutual respect, mutual interest and mutual sensitivity.
1: The spokesperson said External Affairs Minister Dr. S. Jaishankar held a meeting with the Saudi Foreign Minister on the sidelines of the BRICS summit. During the meeting, they discussed regional and international developments. Mr. Jaiswal said that the issue of the Houthis was also discussed. There was recently an attack on Saudi Arabia, which India has condemned. Mr. Jaiswal said New Delhi is deeply concerned with the escalation in the situation in the Red Sea region. on the attack on commercial vessel MT Elgar.